அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ், நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏ வி எம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வழமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

எப்படி ஒரு பாடல்! இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இதோ. பூந்தேரு சின்ன சின்ன காலெடுத்து வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. பூந்தேரு சின்ன சின்ன காலெடுத்து வா வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தென் பலா நீதானு, தென்றல் புலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடுத்தால்

தானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு, பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடு

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா. இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனியாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள்? பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

பூத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா. தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம் 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்த சாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர். எல் வைத்தியநாதன் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனால் பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன்.

பாடோ சுகம் தட்டு பாடோ, நான் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடோ. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்த்

கடல் இதழ் முத்து போலே நாம் சொல்ல சொல்ல இன்னும் வரும் இன்ப நாளே. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்த்

ஒலித்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம், மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கியாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியுடன், ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும், சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன், சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம். 1963 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் பிசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி.
பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையை போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில்? ஆம், அற்புதம், ஆனந்தம் நினைக்கும் பொழுது, அதாவது கர்நாடக இசையில், அதாவது கர்நாடக இசையின் அரசி என்று போற்றப்படும் ஒரு ராகம் கல்யாணி ராகம். அந்த கல்யாணி ராகத்தை அடிப்படையாக கொண்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. முதலில் கல்யாணி ராகம் எப்படிப்பட்டது? மொத்தமாக கர்நாடக இசையில் 72 மேளகர்த்தா ராகங்கள், இதிலே 65வது மேளகர்த்தா ராகம்தான் கல்யாணி. இது ஒரு சம்பூர்ண ராகம், அதாவது ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை ஸ்வரங்களும் இருக்கும். அப்படியான ஒரு ராகம் சம்பூர்ண ராகம் என்று அழைக்கப்படும். ஆனால் சற்று வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக சட்சமம் ரீ ஒன் இராது, அதாவது ரீ டூ. அப்படியாக அது சதுஸ்ருதி ரிஷபம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி காட்டு அந்தர காந்தாரம், அதே போல பிரதிமத்திமமம் பஞ்சமம், சதுஸ்துதி தெய்வதம், அதே போல காகலி நிஷாதம், மீண்டும் மேல் சா, அதே போலத்தான் அவரோகணமும் காணப்படும். ஆகவே சற்று வித்தியாசம் இருக்கும் இதனுடைய ஆரோகணம் அவரோகணம். ஏராளமான பாடல்கள் தமிழ் சினிமாவில் பல்வேறுபட்ட இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாடல் முதல் பாடலாக இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணி ராகத்தில் அந்த காலத்தின் பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக ஜொலித்த டி.ஜி. லிங்கப்பா, கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர், அவர்தான் எம்ஜிஆர் நடித்த அந்தமான் கைதி, பாக்தாத் திருடன், சிவாஜி பானுமதி நடித்த கள்வனின் காதலி இப்படியான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன்தான் டி.ஜி. லிங்கப்பா. டி.ஆர். மகாலிங்கம் நடித்த 50களின் பல திரைப்படங்களின் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. பத்மினி பிக்சர்ஸ் பி.ஆர். பந்துலுவின் பல திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி.ஜி. லிங்கப்பா. டி.ஆர். மகாலிங்கம் நடித்த மோகன சுந்தரம், சின்னதுரை, விளையாட்டு பொம்மை, என்னை பார் போன்ற திரைப்படங்களின் இசையமைப்பாளராகவும், பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி.ஆர். பந்துலு தயாரித்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, சிவசக்தி, அதேபோல தங்கமலை ரகசியம், சபாஷ் மீனா, எங்கள் குடும்பம் பெரிசு, முரடன் முத்து, குழந்தைகள் கண்ட குடியரசு, இவையெல்லாம் தமிழ் திரைப்படங்கள். கன்னட மொழியில் பி.ஆர். பந்துலுவின் பல திரைப்படங்களுக்கு இவர்தான் இசையமைப்பாளர் டி.ஜி. லிங்கப்பா. அவர் இசையமைத்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சார்பில். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. அந்த நிறுவனம் 60 தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்.
இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் ஏ வின்சென்ட். பின்பு ஏ வின்சென்ட் அவர்கள் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், துலாபாரம், நாம் பிறந்த மண், அதேபோல திருமாங்கல்யம், எங்களுக்கும் காலம் வரும், இவையெல்லாம் ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் இயக்கிய திரைப்படங்கள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். பட்டுக்கோட்டையர் தமிழ் சினிமாவில் பாட்டுக்கோட்டை கட்டியவர். வாழ்ந்தது என்னவோ 29 வருடங்கள் தான். 1954 ஆண்டு தொடக்கம், 59 வரை தமிழ் சினிமாவில் பாடல்களை புனைந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கிட்டத்தட்ட 250 பாடல்களை எழுதியிருக்கின்றார். எம்ஜிஆரின் 7 திரைப்படங்கள், சிவாஜியின் 11 திரைப்படங்கள் உட்பட பல திரைப்படங்களுக்கும் பாடல்களை எழுதி அந்த குறிப்பிட்ட காலம் தமிழ் சினிமாவில் கவித்துறையில் கொடிகட்டி பறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் இறந்த பின்னும், 29 வயதில் இறந்து விட்டார். இவர் இறந்த பின்னும் இவர் பாடல் எழுதிய சில திரைப்படங்கள் வெளியாகின. முதலில் இவர் பாடல் எழுதிய திரைப்படம் படித்த பெண். ஆனால் முதலில் வெளியானது எதுவென்றால், ஜெமினி சாவித்ரி நடித்த மகேஸ்வரி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தில் டி ஜி லிங்கப்பா கல்யாண ராகத்தில் இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. அந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி பிரகாஷ் ராவ். கே எஸ் பிரகாஷ் ராவ் என்று இன்னொரு இயக்குனரும் இருக்கின்றார். அந்த கே எஸ் பிரகாஷ் ராவ் தான் வசந்த மாளிகை, அதாவது சிவாஜியின் வசந்த மாளிகை, சிவாஜி நடித்த அவனொரு சரித்திரம் இவற்றையெல்லாம் இயக்கியவர். டி பிரகாஷ் ராவ் சிவாஜி நடித்த அமர தீபம், ஜெமினி சாவித்ரி, ஜெமினியின் திரைப்படமான மாதர்குல மாணிக்கம், சிவாஜி நடித்த உத்தம புத்திரன், நல்ல தீர்ப்பு, அன்பு மகன், ஜெமினி நடித்த காத்திருந்த கண்கள், எம்ஜிஆரின் படகோட்டி திரைப்படத்தை நாம் மறந்துவிடவே முடியாது. இவையெல்லாம் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் உருவான திரைப்படங்கள். இவர்தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தின் இயக்குனரும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, சரோஜா தேவி, எம் என் நம்பியார், எம் என் ராஜம், கே ஏ தங்கவேலு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. முதலில் அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்களை கூறிவிடுகின்றேன். ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும். இந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. எத்தனை திரைப்படங்கள் அவரின் வசனங்கள் கேட்கவா வேண்டும் என்று நான் கேட்பது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதாவது, தமிழ் சொற்கள், முத்தமிழ் சொற்கள் அற்புதமாக விளையாடும் அவருடைய அந்த கதை போக்கில். ஒரு பராசக்தி போதாதா? முதன் முதலில் அவர் 47 ராஜகுமாரி திரைப்படத்தில் பணியாற்ற தொடங்கி எம்ஜிஆர் முதன் முதல் நாயகனாக நடித்த திரைப்படம் ராஜகுமாரி. ராஜகுமாரியில் யார் கதாநாயகி தெரியுமா? கே மாலதி என்று ஒரு நடிகை. எம்ஜிஆர் முதல் 14 திரைப்படங்களில் சிறிய வேடங்களில் தான் நடித்தார். இந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் தான் முதன் முதல் நாயகன் வேடம் பூண்டார். அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. அபிமன்யு என்று ஒரு திரைப்படம், அதில் எம்ஜிஆர் சிறிய வேடத்தில் தான் நடித்திருந்தார். அதற்கு வசனம் எழுதியவர்.
எம்ஜிஆரும் அவருடைய மனைவி பி என் ஜானகியும் இணைந்து நடித்த மருத நாட்டு இளவரசி முனா கருணாநிதி கதை எழுதிய திரைப்படம். மந்திரி குமாரி மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம். மந்திரி குமாரியில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் யார் தெரியுமா? ஜி சகுந்தலா என்று ஒரு நடிகை. பின்பு பல திரைப்படங்களில் அதிகமாக இவர் கதாநாயகியாக நடிக்கவில்லை. அம்மையப்பன் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தார். இரு கதாநாயகியர் அதிலே எஸ்எஸ்ஆருடன், எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலாவும். அப்படி ஓரிரு திரைப்படங்களில் தான் கதாநாயகியாக நடித்தவர் ஜி சகுந்தலா. அற்புதமாக நடிக்கக்கூடியவர். மந்திரி குமாரியில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர். அந்த திரைப்படத்திற்கும் வசனம் எழுதியவர் கலைஞர் முனா கருணாநிதி. தேவகி என்று ஒரு திரைப்படம். மணமகள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். அதற்கு வசனம் எழுதினார் கலைஞர். பராசக்தி, பணம், இந்த பணம் திரைப்படம் தான் மெல்லிசை மன்னர்களாக விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் முதல் முதல் இணைந்து இசையமைத்த திரைப்படம். சிவாஜி பத்மினி நடித்தது, கண்ணதாசன் தயாரிப்பு. பராசக்தி வெளியான அதே 52 தான் பணமும் வெளியானது. அந்த பணம் திரைப்படத்திற்கும் கலைஞர் வசனம் எழுதியிருந்தார். எம்ஜிஆரும் வி என் ஜானகியும் இணைந்து நடித்த நாம் என்ற திரைப்படம், அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர். சிவாஜி வில்லனாக அந்த காலங்களில் நடித்திருக்கின்றார் பல திரைப்படங்களில். பெண்ணின் பெருமை, திரும்பிப்பார், அந்த நாள், இவையெல்லாம் சிவாஜி வில்லனாக நடித்த திரைப்படங்கள். திரும்பிப்பார் திரைப்படம், அதற்கு வசனம் எழுதியவர். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அம்மையப்பன், எஸ்எஸ்ஆர், எஸ் வரலட்சுமி, ஜி சகுந்தலா நடித்தது. அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் அம்மியப்பன். அந்த திரைப்படத்திற்கு கலைஞர் முனா கருணாநிதி. மனோகரா மறக்க முடியுமா? உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். எப்படிப்பட்ட வசனம் மனோகரா! அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கலைஞர். மலைக்கள்ளன் எம்ஜிஆர் பானுமதி நடித்தது, அதற்கு வசனம் எழுதினார். சிவாஜியின் ரங்கூன் ராதாவுக்கு வசனம் எழுதினார். சிவாஜி பத்மினி நடித்த ராஜா ராணி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவரும் அவரே, கலைஞர். சிவாஜி பத்மினி நடித்த புதையல், எம்ஜிஆர் நடித்த புதுமை பித்தன், சிவாஜியின் குறவெஞ்சி, எம்ஜிஆரின் அரசலங்குமரி, மேலும் தாயில்லா பிள்ளை, சிவாஜியின் இருவருள்ளம், எம்ஜிஆர் பானுமதி நடித்த காஞ்சி தலைவன், ஒரு பூம்புகார் திரைப்படத்தை நாம் மறந்துவிட்டு செல்லவே முடியாது. கலைஞரை எப்படி ஒரு பராசக்தி மனோகரா நினைவூட்டுகிறதோ, அதே போல பூம்புகார் திரைப்படமும் அதை பற்றி நாம் பேசுவதற்கு ஆரம்பித்தால் கலைஞரை விட்டு அந்த திரைப்படத்தை பற்றி பேசவே முடியாது. பூமாலை, மணிமகுடம், மறக்க முடியுமா என்றொரு திரைப்படம், 66 வெளியானது. இவையெல்லாம் கலைஞரின் வசனங்கள் தான். இந்த திரைப்படங்கள், இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றன என்றால் அதற்கு நிச்சயமாக கலைஞரும் ஒரு ஆதாரமாக இருந்திருக்கின்றார், ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார். எஸ்எஸ்ஆரின் பல படங்கள், முதலில் குறிப்பிட்டது போல அவன் பித்தனா, ரவிச்சந்திரன் நடித்த வாலிப விருந்து, தங்கத்தம்பி, பிள்ளையோ பிள்ளை என்ற ஒரு திரைப்படம், கலைஞரின் மகன், மூத்த மகன் மூனாக்கான முத்து முதன் முதல் நாயகனாக நடித்த திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை, அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் தான். ஜெய்சங்கரின் வண்டிக்காரன் மகன், நெஞ்சுக்கு நீதி போன்ற படங்கள், இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞரின் வசனத்தில் கதையில் உருவான திரைப்படங்களை ஒரு பட்டியல் போட்டால் அது
கிட்டத்தட்ட 50 திரைப்படங்கள் வரையில் சென்று கொண்டே இருக்கும். பார்த்தீர்களா, எல்லோரும் இன்னாட்டம் என்ற திரைப்படத்தில் கல்யாணி ராகத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் முதல் பாடலாக. சரி, பார்க்கலாமா என்ன பாடல் என்று?

கேட்ட பாடல் எல்லோரும் இன்னாட்டம் என்ற திரையில் டி ஜி லிங்கப்பா கல்யாணி ராகத்தில் இசையமைத்த பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில பழைய தமிழ் திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்காக. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவ புதல்வன். நேயர்களே, உங்களில் பலர் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் இல்லையா? ஒரு அருமையான, ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட திரைப்படம். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் கதாநாயகன், புன்னகேரிசி கே ஆர் விஜயா கதாநாயகி, முக்தா பிலிம்ஸ் என்னும் தயாரிப்பு நிறுவனம் 72 கருப்பு விலையில் தயாரித்து வெளியிட்ட இந்த திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இந்த பாடலை கண்ணதாசன் எழுத, மெல்லிசை மன்னர் இசையமைக்க, முக்தா பிலிம்ஸ் முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தின் 100வது நாள் விழாவில் இந்த திரைப்படத்தில் நடித்த பங்கு பெற்றிய கலைஞர்கள் அனைவருக்கும் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. ஒரு பெருமைக்குரிய விடயம் தானே? நல்லது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கல்யாணி ராகத்தில். ஹிந்துஸ்தானி இசையில் கல்யாணி ராகத்தை யமன் என குறிப்பிடுவார்கள். இந்த கல்யாணி ராகத்திலிருந்து உருவான ஜன்னிய ராகம்தான் ஹமீர் கல்யாணி. தவப்புதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். சிவாஜி தான்சேன் போல வேடம் பூண்டார். யார் தான்சேன்? ஒரு ஹிந்துஸ்தானி சித்தார் இசைக்கலைஞர். அவரைப் போலவே இந்த காட்சியில் சிவாஜி ஒப்பனை பூண்டிருப்பார். ஒரு நோயாளியை அந்த இசையாலே எப்படி குணப்படுத்துகின்றார் என்பதுதான் இந்த பாடல் காட்சி. தவப்புதல்வன் திரைப்படம் வெளியான 72 நடிகர் திலகம் சிவாஜி நடிப்பில் வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, தர்மம் எங்கே, ராஜா, நீதி, ஞான ஒளி போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. இந்த திரைப்படங்கள் எல்லாம் அந்த காலங்களில் எங்களுடைய இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அங்குள்ள திரையரங்குகளில் அங்கே வெற்றிகரமாக ஓடிய காலங்களில் எத்தனையோ பேர் உங்களில் இந்த திரைப்படங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை மகிழ்விப்பதே எங்கள் நோக்கம். தவப்புதல்வன் திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை இயக்கிய முக்தா வி சீனிவாசன் முதன் முதலில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் 57 உருவான முதலாளி என்ற திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படமும், அதாவது SSR கதாநாயகன், தேவிகா கதாநாயகி. ஒரு குறைந்த பட்ஜெட் அதிலே உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் ஒரு ஹிட் மூவியாக அமைந்தது, வசூலை வாரி குவித்தது. அந்த திரைப்படம் தான் முக்தா வி சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படம். ஆனால் அந்த திரைப்பட முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் அல்ல. பின்பு பாஞ்சாலி என்றொரு திரைப்படத்தை 59
இயக்கியிருந்தார் சீனிவாசன். அப்பொழுது அவரெல்லாம் முக்தா சீனிவாசன் அல்ல, வெறும் வி சீனிவாசன் தான். நாலு வேலி நிலம் என்ற திரைப்படம், தாமரை குளம் என்ற ஒரு திரைப்படம். இந்த தாமரை குளம் திரைப்படம் 1959 வெளியானது, வி சீனிவாசன் இயக்கத்தில். அந்த திரைப்படத்தில் தான் மறைந்த நடிகர் நாகேஷ் அறிமுகமானார். ஓடி விளையாடு பாப்பா என 1959 வெளியான இன்னொரு திரைப்படம். இவையெல்லாம் வி சீனிவாசன் இயக்கிய திரைப்படங்கள். சரி, முக்தா பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக வி சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படம் தான் பனித்திரை. ஜெமினியும் சரோஜா தேவியும் நடித்த திரைப்படம். அந்த பனித்திரையிலிருந்து தான் முக்தா பிலிம்ஸ் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கியிருந்தார்கள். அந்த பெயரில், அந்த பேனர், அந்த முக்தா பிலிம் சார்பிலே பனித்திரை, இதயத்தில் நீ, பூஜைக்கு வந்த மலர், தேன்மழை, இவையெல்லாம் ஜெமினி கதாநாயகன். முக்தா பிலிம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதல்லவா, முக்தா வி சீனிவாசன் அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதன் பின்னர் ரவிச்சந்திரன், கே ஆர் விஜயா, நினைவில் நின்றவள், ஜெய்சங்கர், ஜெயலலிதா, பொம்மலாட்டம், ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ நடிப்பில் ஆயிரம் பொய், பின்பு சிவாஜி வாணிஸ்ரீ நடிக்க நுரைகுடம், சிவாஜி சரோஜா தேவி நடிக்க அருணோதயம், ஜெயலலிதா முத்துராமன் நடிக்க சூரியகாந்தி, அன்பை தேடி சிவாஜி ஜெயலலிதா நடித்தது, அந்தமான் காதலி என்ற ஒரு திரைப்படம் சிவாஜி சுஜாதா நடித்தது, இமயம், அந்தமான் காதலி அந்தமான் தீவுகளில் படப்பிடிப்பு நடாத்தப்பட்ட திரைப்படம், பின்பு இமயம் சிவாஜி ஸ்ரீவித்யா ஜோடி, நேபாளத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இப்படியாக பல திரைப்படங்கள், கீழ்வானம் சிவக்கும் சிவாஜியின் திரைப்படம் தான். இப்படியாக வி சீனிவாசனாக திரைப்படங்களை இயக்கி பின்பு முக்தா பிலிம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு அதன் வாயிலாக முக்தா வி சீனிவாசனாக ஏராளமான திரைப்படங்களை இயக்கியிருந்தார். ஆம், இந்த தவப்புதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்றுதான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன் தவப்புதல்வன் என்ற பெயர் வைத்தார்கள் என்றால், அந்த கதையின்படி தவமாய் தவம் இருந்து இந்த கோயில் குளம் எல்லாம் திரிந்து பெற்ற குழந்தை என்பதால் தவப்புதன், அப்படியான ஒரு கதையின் போக்கில் அப்படித்தான் சொல்லப்படுகின்றது. அதனால் தவப்புதல்வன் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த கண்ணதாசனை பொறுத்தவரையில் இந்த பாடலை யாத்தவர் கண்ணதாசன். பொதுவாக மெட்டுக்கு பாட்டு எழுதுபவர், எம்எஸ்வி மெட்டை முதலில் போட்டு விடுவர், அதன் பின்பு அதை கேட்டு அதற்கு பாட்டு எழுதுவர் கண்ணதாசன். ஆனால் ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பொறுத்தவரையில் காட்சிக்காக முதலில் காட்சியை விளங்கப்படுத்தி கூறிவிட்டார்கள் கண்ணதாசனுக்கு. அவர் பாடல் எழுதிவிட்டார், பின்புதான் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார். அப்படியான ஒரு, அதாவது வளமைக்கு மாறாக இந்த பாடல் எழுதப்பட்டது, இசையமைக்கப்பட்டது. சரி, கல்யாணி ராகத்தில் டி எம் சவுந்தரராஜன் தவப்புதல்வன் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக. ஆ

என்ன அருமையான பாடல் உறவுகளே! கல்யாணி ராகத்தில் தவப்புதல்வன் திரைப்படத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இசை விருந்து அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய சில தமிழ் திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சரி, கல்யாணி ராகத்தில் ஒலிக்கப் போகும் அடுத்த பாடல் எதுவாக இருக்கும் என்றுதானே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அருமையான பாடல், எத்தனை சம்பவங்கள் ஒவ்வொரு பாடலுக்கும். அதனால்தான் அத்தனை பாடல்களும் சரித்திரம் படைத்தன, சரித்திரம் ஆகின. இந்த பாடலை, இது ஒரு சிவாஜியின் திரைப்படம், பாடல் ஒலிப்பதிவின் போது சிவாஜி ஒலிப்பதிவு கூடத்திற்குள் வந்துவிட்டார். உடனே இந்த பாடலை பாடிய பாடகி நிலை தடுமாறிவிட்டார். அவரை வைத்துக் கொண்டு இந்த பாடலை பாட அவரால் முடியவில்லை, கூச்சப்பட்டார். நிலைமையை புரிந்து நடிகர் திலகம் வெளிநடப்பு செய்ய பின்பு சுதந்திரமாக பாடலை ஒலிப்பதிவு செய்து முடித்தார் பி. சுஷீலா குழுவினர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பி. சுஷீலா குழுவினர் பாடிய பாடல் இது. முதலில் பாடலை கேட்போமா? பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாம். ஆனால் திரைப்படத்தின் பெயரை முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். திருவருட் செல்வர். இசையமைத்தவர் திரேச திலகம். மாமா என்று அழைக்கப்படும் கே. வி. மகாதேவன். முதலில் தொகையரா, பின்பு பல்லவி ஆரம்பிக்கும். கண்ணதாசன் எழுதி கொடுத்தது. திரைப்படத்தின் இயக்குனர், சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இறையருட் செல்வரான ஏ. பி. நாகராஜன். ஏனைய விவரங்களை பாடலை பாடிய பின்பு உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். கல்யாணி ராகம், அந்த கல்யாணி ராகத்தில் உச்சம் தொட்ட பாடல் இது, சிகரம் கண்ட பாடல் இது. ஒரு கல்யாணி ராகத்தை பற்றி சினிமாவை அடிப்படையாக வைத்து நாம் உரையாடும் பொழுது இந்த பாடலையும் விட்டுவிட்டு செல்லவே முடியாது. அந்த தொகையரா, அதனை பலர் பாட மறுப்பதுண்டு. அப்படி இருக்கும் அந்த தொகையரா. இப்பொழுது நேயர்களே, உங்களுக்கு அதை தருகின்றேன். முதலில் தொகையராவை தந்து பின்பு பல்லவியை எடுக்கின்றேன், பின்பு அனுபல்லவியையும் உங்களுக்காக வழங்குகின்றேன்.

கலைமகள் துணை கொண்டு கலைவென்று புகழ் கொண்ட காவலன் வாழ்க வாழ்க. மலைமகள் வரம் கொண்டு மலை போன்ற பலம் கொண்ட

இயலிசை நாடகம் முத்தமிழ் காக்கின்ற தலைவனே வாழ்க வாழ்க. குடிமக்கள் மனம் போல முடியாட்சி காண்கின்ற கொற்றவா வாழ்க வாழ்க. நின் கொடி வாழ்க படை வாழ்க.

இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாயிருக்கும் மன்னவன் வந்தானடி. தோழி மஞ்சத்திலே இருந்து

திருவருட் செல்வர். 1967 ஏ பி நாகராஜன் அவர்கள். சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் அல்லவா? தானே ஒரு தயாரிப்பாளராக இருந்து, தானே வசனம் எழுதி, தானே இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தை. திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன், சாவித்ரி, பத்மினி, கே ஆர் விஜயா, குட்டி பத்மினி மற்றும் பலரும் அற்புதம் படைத்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சிக்கலராகவும் அரசனாகவும், சிறுகுறிப்பு தொண்டனர் ஆகவும், சுந்தரமூர்த்தி நாயனாராகவும், திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் அந்த பாத்திரத்திலும் பல மாறுபட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார். ஜெமினி கணேசன் சிவனாக நடிக்க, முத்துராமன் அப்பூதி அடிகளாக நடித்திருந்தார். ஒலித்த பாடல் காட்சியிலே சிவாஜி கணேசனும் பத்மினியும் அற்புதமாக, பத்மினி ஒரு ஆடல் அழகியாக அந்த நவரசங்களையும் அந்த சந்திர வதனத்திலே பிரதிபலிக்க செய்து அழகாக அபிநயம் பிடித்து நடனமாடியிருப்பார். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை இது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கதை வசனம் எழுதி தயாரித்து இயக்கியவர் ஏ பி நாகராஜன். இந்த திருவருட்செல்வர் திரைப்படத்தில்தான் பிரபல குணச்சித்திர நடிகையான ஸ்ரீவித்யா அதாவது கர்நாடக இசைப்பாடகி எம் எல் வசந்தகுமாரியின் மகள் ஸ்ரீவித்யா அறிமுகமானார். இதிலே ஒரு நடன காட்சியில் வேறு ஒரு நடன காட்சியில் நடனமாடியிருப்பார். ஆம், திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. அப்பராக அதாவது திருநாவுக்கரசு நாயனாராக சிவாஜியின் அந்த ஒப்பனையும் நடிப்பும் அபாரம். ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அமைந்திலே ஒரு நடன காட்சியில் வேறு ஒரு நடன காட்சியில் நடனமாடியிருப்பார். ஆம், திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. அப்பராக அதாவது திருநாவுக்கரசு நாயனாராக சிவாஜியின் அந்த

அந்த பாடல் திரைசத்திலகம் கே வி மகாதேவன் கல்யாணி ராகத்தில் இசையமைத்த பாடல். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் அரசி என்று புகழப்படும் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட பூரண விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது மறக்க முடியுமா? மறக்க முடியுமா நிகழ்ச்சிக்காக கல்யாணி ராகத்தில் நாம் தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு தகவல்களை பார்த்துக் கொள்ளலாம். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை

கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவா தலையா. அந்த திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் அரசியல்வாதியான ராம அரங்கண்ணல் தயாரிக்க இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்கள் ஓடியது திரையரங்குகளில். வாலியின் வரிகள் தமிழகத்தின் பல ஊர்களை அந்த பாடலில் சேர்த்து கொண்டார் வாலி, ஒரு பெண்ணின் அழகை உவமைப்படுத்த. பாடல் காட்சியில் காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் ராஜஸ்ரீயும். திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், நாகேஷ், எஸ் வரலட்சுமி, ராஜஸ்ரீ, பெண்ணுராடை நிர்மலா, சச்சு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள்.

ஜெய்சங்கர். அவரின் ஒரு ஐந்து திரைப்படங்களை ரசிகர்கள் மிகவும் பாராட்டிய திரைப்படங்களாக நினைத்து ஒரு ஐந்து திரைப்படங்களை பட்டியலிடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு திரைப்படம் 100க்கு 100 என்ற திரைப்படமாக இருந்தால் இன்னொரு திரைப்படம் பூவா தலையா நிச்சயமாக இடம்பெறும். அந்த பாத்திரத்தில் மாமியாருடன் மாமியாராக நடிக்கும், திமிர் கொண்ட மாமியாராக நடிக்கும் எஸ் வரலட்சுமி. அப்படியான பாத்திரங்களை அந்த திமிர் கொண்ட மாமியாராக நடிக்கும் பொழுது அப்படியே அல்வா சாப்பிடுவது போல அவருக்கு, எஸ் வரலட்சுமிக்கு அப்படியே அனாயாசமாக ஊதி தள்ளி விடுவார். அவருக்கு சோடை போகாமல் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அற்புதம் படைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில். பூவா தலையா வெளியான 69 இந்த திரைப்படத்தின் இரண்டு கதாநாயகர்கள் அவர்களில் ஒருவரான ஜெமினி நடிக்க, இப்பொழுது ஜெமினியை குறிப்பிடுகின்றேன், இதே 69 பூவா தலையா வெளியான 69 ஜெமினியின் திரைப்படங்களாக குழந்தை உள்ளம், பொற்சிலை, சாந்தி நிலையம், 5 லட்சம், மனைவி, குலவிளக்கு, தங்கமலர், இருகோடுகள், அவரே என் தெய்வம், குமார சம்பவம் போன்ற திரைப்படங்களும் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடிக்க வெளியாகின. பூவா தலையா வெற்றி பெற்ற பிற்பாடு தெலுங்கு மொழியில் பொம்மை பொருசா என்ற பெயரில் 71 மீண்டும் அதனை கே பாலச்சந்தர் இயக்கினார். ஆனால் தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் அல்ல, ஆர் கோவர்த்தனம். ஆர் கோவர்த்தனம் தமிழில் சில அற்புதமான திரைப்படங்களுக்கு இசையமைத்து அருமையான பாடல்களை வழங்கியவர், மறக்க முடியாத பாடல்கள். எம்எஸ்வியின் உதவி இசையமைப்பாளராக பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் ஆர் கோவர்த்தனம். ஆனால் தனித்து இசையமைத்த பட்டணத்தில் பூதம், பூவும் பொட்டும், கைராசி, வரப்பிரசாதம், பொற்சிலை, அஞ்சல் பெட்டி 520 இவையெல்லாம் அவர் தனித்து இசையமைத்த திரைப்படங்கள். அந்த திரைப்படத்தின் பாடல்கள் கேட்க கேட்க திகட்டாத மெலடி பாடல்கள். சரி, தெலுங்கு மொழியில் அவர்தான் இசையமைப்பாளர். ஆனால் தெலுங்கு மொழியில் சந்திரமோகன், எஸ் வரலட்சுமி தமிழைப் போலவே தெலுங்கில் நடித்தார். சலம் என்ற நடிகர் நிர்மலா தன்னுடைய பாத்திரத்தை அதிலும் ஏற்று நடித்திருந்தார். ராஜஸ்ரீக்கு பதிலாக தெலுங்கில் விஜய நிர்மலா நடிக்க, மற்றும் ராமகிருஷ்ணா மற்றும் பலரும் அதில் நடித்திருந்தார்கள். மலையாளத்தில் கூட விட்டு வைக்கவில்லை. மலையாளத்தில் 78 பால பரீட்சணம் என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே ராகவன், ஜெயபாரதி, உம்மர், அடூர்பாசி மற்றும் பலரும் நடிக்க, மலையாள திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் கே அர்ஜுனன். கன்னடத்தில் கூட இந்த திரைப்படம் வெளியானது. ஏனென்றால் இது சூப்பர் ஹிட் மூவியாக அமைந்தபடியினால் பன்மொழிகளிலும் எடுக்கப்பட்டது. பூவா தலையா திரைப்படத்தின் அதிகமான காட்சிகளை ஏவிஎம் ஸ்டுடியோவில் படமாக்கினார்கள், வெளிப்புற காட்சிகளை தவிர. ஒரு சிறந்த படமாக அமைந்தது. ஆனால் இது எப்படியாக இருந்தாலும் கே பாலச்சந்தரின் திறமைகள் பல இடங்களில் சோடை போயின என்று விமர்சனங்களும் வந்தன. ஏனைய திரைப்படம் அவர் இயக்கிய ஏனைய திரைப்படங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அளவிற்கு சில இடங்கள் எடுபடவில்லை, சோபிக்கவில்லை, சோடை போயின என்று விமர்சனங்களும் எழுந்ததுண்டு. வாலியின் வித்தியாசமான ஒரு கவித்தேடல் இது. ஆமாம், கல்யாணி ராகத்தில் மெல்லிச மன்னர் இசையமைத்த ஒரு அற்புதம் படைத்த ஒரு காலத்தை வென்று நிற்கக்கூடிய பாடல் அந்த பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி.
மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசை ராகங்களிலே அரசியான கல்யாணி ராகத்தை அடிப்படையாக வைத்து உருவான பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். சரி, கல்யாணி ராகத்தை சிறப்பிக்கப் போகும் அடுத்த பாடல் நால்வர் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. அதுவும் இந்த பாடலாசிரியர் இந்த பாடலை சிலேடை வடிவில், தமிழ் இலக்கணத்தில் சிலேடை என்று ஒரு பகுதி இருக்கின்றது, ஒரு சொல் இருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு சொல் இரண்டு அர்த்தங்களை கொடுக்கும். கண்ணதாசன் எப்படியான எப்படிப்பட்ட சவாலையும் ஏற்றுக்கொள்ளுவர், சமாளித்து விடுவர், அத்தனை திறமை மிக்கவர். இவ்வளவுக்கும் அவர் படித்தது 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே. இது சிலேடை வடிவில் அமைந்த பாடல், ஒரு சொல் இரண்டு அர்த்தம் கொடுக்கும் பாடல். கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர்களான MS விஸ்வநாதனும் TK ராமமூர்த்தியும் இசையமைத்த பாடல். பாடலை பாடியிருக்கின்றார்கள் TM சவுந்தரராஜன், P சுஷீலா, PB ஸ்ரீநிவாஸ், K ஜமுனாராணி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பலே பாண்டியா. 1962 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் வெற்றி பெற்றது. நகைச்சுவை கலந்த ஒரு காதல் சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம் இதனை. திரைப்படத்தை பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்து இயக்கியவர் பத்மினி பிக்சர்ஸ் அதிபரான BR பந்துலு. சிவாஜி BR பந்துலு அந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி. காவிய திரைப்படங்கள் எத்தனை! BR பந்துலு ஆரம்பத்தில் தன்னுடைய பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி போன்ற திரைப்படங்களை தயாரித்திருந்தார், இயக்கவில்லை. அதிலே சிவாஜி நடித்தார். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, அந்த ரெண்டு திரைப்படங்களையும் இயக்கியவர் BR பந்துலு இல்லை. பொதுவாக BR பந்துலு தான் தயாரிக்கும் திரைப்படங்களை தானே இயக்குவதுண்டு. ஆனால் இந்த திரைப்படங்களை இயக்கியவர் பானா நீலகண்டன் MGRின் இயக்குனர், MGRின் அதிக படங்களை இயக்கிய ஒரு வெற்றி இயக்குனர். பின்பு இவர் தானே தயாரித்து சிவாஜியை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் தங்கமலை ரகசியம், சபாஷ் மீனா, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லவா வேண்டும், ஸ்கூல் மாஸ்டர் என்று ஒரு திரைப்படம், அது பல தடவை வெளியானது. 1973 கூட ஜெமினி சவுகார் ஜானகி நடிக்க வெளியானது. இது கன்னட மொழி திரைப்படம் ஸ்கூல் மாஸ்டர். சிவாஜி அதில் நடித்திருந்தார், கன்னடம் பேசி நடித்திருந்தார் சொந்தமாக. குழந்தைகள் கண்ட குடியரசு என்ற திரைப்படம், அதிலும் சிவாஜி கதாநாயகன் அல்ல, கௌரவ வேடந்தான். கப்பலோட்டிய தமிழன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற பாத்திரத்தில், அவர்தான் கப்பலோட்டிய தமிழன், அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே. BR பந்துலு தயாரித்து இயக்கிய திரைப்படம். இந்த திரைப்படத்திலே சிவாஜிக்கு வித்தியாசமாக ஜோடி சேர்த்தார்கள். நடிகை லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி தான் சிவாஜியின் ஜோடியாக இதில் நடித்தவர் கப்பலோடிய தமிழன் திரைப்படத்தில். பாரதியாரின் பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் கர்ணன் மகாபாரத கதை, பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் BR பந்துலு முழுநீள வண்ண திரைப்படமாக ஈஸ்மன் கலரில்
முழுநீள ஒரு வண்ண திரைப்படமாக இந்த திரைப்படத்தை, ஒரு வித்தியாசமான கலர், அது அந்த வண்ணத்தை பார்த்தால் ஒரு ஈஸ்மன் கலர் என்றும் கூற முடியாது, ஒரு ஒரு விதமாக இருக்கும் ஒரு டெக்னிக் கலர் மாதிரி. கேவா கலர் வேறு, டெக்னிக் கலர் வேறு, ஈஸ்மன் கலர் வேறு. ஆனால் தமிழில் முதன் முதல் வெளியான முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படம் 64 வெளியான ஸ்ரீதர் இயக்கத்தில் அவரே தயார், சித்ராலயா நிறுவனம் சார்பாக அவரே தயாரித்து இயக்கிய காதலிக்க நேரமில்லை. ஒரு கர்ணன் மகாபாரத கதை. மகாபாரத கதையை காட்சிகளாக நாம் பார்த்து அறிய வேண்டுமென்றால் இரண்டு படங்களை நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒன்று கர்ணன், இன்னொன்று மாயாபஜார். அந்த காலத்து மாயாபஜார். முரடன் முத்து என்றொரு திரைப்படம், சிவாஜி பி ஆர் பந்துலு கூட்டணியில், அதுதான் இறுதி திரைப்படமாக வெளியானது. சிவாஜியின் 100வது திரைப்படமாக நவராத்திரியை சொல்லவா, முரடன் முத்து படத்தை சொல்லவா என்று ஒரு எல்லாம் குழம்பி கொண்டிருந்த காலம். பின்பு நவராத்திரியைத்தான் 100வது திரைப்படமாக அறிவித்தார்கள். இரண்டும் ஒன்றாக வெளியானது. இது பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கிய திரைப்படம். நவராத்திரி ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம். சிவாஜி மாறுபட்ட 9 பாத்திரங்களை ஏற்று நடித்த திரைப்படம். சரி, இந்த பலே பாண்டிய திரைப்படத்தில் சிவாஜிக்கு 3 வேடம், நடிகவர்கள் எம் ஆர் ராதாவுக்கு 2 வேடம் மற்றும் கே பாலாஜி, தேவிகா, வசந்தி, பெண்கள் அப்பொழுது எல்லாம் படிப்பது குறைவு. இந்த திரைப்படத்தில் 2வது இன்னொரு நாயகியான வசந்தி பிஏ பட்டதாரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அவருக்கு பின்னால் அந்த பட்டத்தை போடுவார்கள், வசந்தி பிஏ என்று. சந்தியா நடித்திருக்கின்றார் சிவாஜிக்கு ஜோடியாக. சந்தியா ஒரு சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார். சந்தியா யார்? கலைச்செல்வி ஜெயலலிதாவின் தாயார். இதிலே சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார், ஒரு சிவாஜிக்கு ஜோடியாக. ஏனென்றால் 3 வேடங்கள் சிவாஜிக்கு. இன்னொரு சிவாஜிக்கு ஜோடியாக தேவிகா நடித்திருப்பார். பாலாஜிக்கு ஜோடியாக வசந்தி நடித்திருப்பார். சிலேடு என்று குறிப்பிட்டேன். இந்த பாடல் காட்சியில் சிவாஜி, தேவிகா, பாலாஜி, வசந்தி 4 பாடிய பாடல். 15 நாட்களிலே இந்த திரைப்படத்தை எடுத்து முடித்தார்கள். சிவாஜி இதில் மெட்ராஸ் பாஷை பேசி நடித்தார். ஒரு வெற்றி திரைப்படம். பலே பாண்டியா வழியான 62 சிவாஜி நடிப்பில் பார்த்தால் பசி தீரும், நிச்சய தாம்பூலம், வளர்பிறை, படித்தால் மட்டும் போதுமா, வடிவுக்கு வளைகாப்பு, செந்தாமரை, பந்தபாசம், ஆலயமணி போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. சரி, பலே பாண்டியாவில் மெல்லிசை மன்னர்களின் இசையில் கல்யாணி ராகத்தில் உருவான சிலேடை பாடல் இதோ உங்களுக்காக. கல்யாணி ராகத்தில் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலமே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய்

அல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் எந்த ஏழைக்காய்,

അല്ലവോ. അത്തിക്കായ് കായ് കായ് ആലങ്കായ് വെണ്ണിലവേ, ഇത്തിക്കായ് കായാതേ എന്നെ പോൽ പെണ്ണല്ലവോ. கேட்ட பாடல் கல்யாணி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பலே பாண்டியா திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில திரைப்பட பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, கல்யாணி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட ஏனைய சில பாடல்களையும் உங்களுக்காக நான் நிச்சயம் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? ஆம், நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். ஆம், பழந்தமிழ் சினிமா ரசிகர்கள் நீங்கள். பழைய தமிழ் திரைப்படங்களை அடிக்கடி விரும்பி பார்க்கும் வழக்கம் கொண்டவர்கள், பழக்கம் உடையவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த நிகழ்ச்சி மிகவும் பொருத்தமானது. இன்றும் இந்த நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன, ஒலிக்காத பாடல்கள் பல இருக்கின்றன. முதல் பாடல் எப்பொழுதுமே ஒலிக்காத ஒரு பாடல்தான். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உனக்கும் எனக்கும். உனக்கும் எனக்கும் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி பாரதி, மற்றும் எம் என் ராஜம், ஸ்ரீவித்யா மற்றும் பலரும் உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் புனைந்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. கவிஞர் ஆலங்குடி சோமு முதன் முதலில் பாடல் எழுதிய திரைப்படம் 1960 தேவர் பிலிம்ஸ் சார்பிலே ஷாண்டோ சின்னப்பாதேவர் தயாரிப்பில் கன்னட நடிகர் உதயகுமாரும் கன்னட நடிகை சரோஜாதேவியும் இணைந்து நடித்த ஜானே பாகன் அந்த திரைப்படத்தில் தான் முதன் முதலில் பாடல் புனைந்த ஆலங்குடி சோமு. தொடர்ச்சியாக எத்தனையோ திரைப்படங்களில் அருமையான பாடல்களை வழங்கியிருக்கின்றார் ஆலங்குடி சோமு. திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார். உதாரணமாக 10ஆம் பசலி என்று ஒரு திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கியது, 1970 வெளியானது. அந்த திரைப்படத்தை தயாரித்து
அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் ஆலங்குடி சோமுதான். அந்த திரைப்படத்தில் நாகேஷ், ஜெமினி கணேசன், ராஜஸ்ரீ, விஜயலலிதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இசையமைப்பு வி குமார். ஜெய்சங்கரை வைத்து ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் வரவேற்பு. அந்த திரைப்படத்தின் நாயகி பேபி கௌசல்யாவாக நடித்துக் கொண்டிருந்த நடிகை பின்பு குமரியாகி ஜெய கௌசல்யாவாக கதாநாயகியாக நடித்தார் அந்த திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். அப்படியாக ஆலங்குடி சோமு பாடல்கள் மாத்திரம் எழுதவில்லை, திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார். உனக்கும் எனக்கும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார், திரைப்படத்தின் இயக்குனர் என் எஸ் மணியம். இந்த பாடலை பாடியவர் யார் தெரியுமா? இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமாரின் மனைவியான கே ஸ்வர்ணா. வி குமாரின் இசையமைப்பில் கே ஸ்வர்ணா பல இனிமையான பாடல்களை பாடியிருக்கின்றார். இது ஒரு ஒலிக்காத பாடல், இது ஒரு சோலோ பாடல், ஒரு அசரீரி பாடல் இந்த திரைப்படத்தில். இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். முதல் பாடலாக மறக்க முடியுமா தரும் இனிமையான கானம் இது, ஒரு காதல் ஊடல் பாடல். பாடலை கேட்கலாமா? தாகம் அது பருவத்தின் ஒரு வகை ராகம், மோகம் அது பிரிந்ததும் ஒரு வித வேகம், தாகம் அது பருவத்தின் ஒரு வகை ராகம்,

அது பருவத்தின் ஒரு வகை ராகம். பவழச் செவ்வாய் கனிந்தது, பருக பருக சுரந்தது, என்ன சுகம். துவையும் கொடியும் சுமந்தது, துணையை தழுவி சிவந்தது, என்ன சுகம். தாகம் அது.

தாகம், அது பருவத்தின் ஒரு வகை ராகம். போராடும் தேகம், நீராடும் நேரம், போராடும் தேகம், நீராடும் நேரம், போகாத தூரம் போகின்ற போது என்ன சுகம், என்ன சுகம். தாகம், அது பருவத்தின் ஒரு வகை ராகம். மோகம், அது பிரிந்ததும் ஒரு வித வேகம். தாகம், அது பருவத்தின் ஒரு வகை ராகம். மெய்யம் மெய்யம் கலந்தது, வெளியின் காந்தம் கரைந்தது, என்ன சுகம். உறவில் கவிதை மலர்ந்தது, உலகம் இன்று மறைந்தது, என்ன சுகம். தாகம், அது

அது பருவத்தின் ஒரு வகை ராகம். கேட்ட பாடல் என்றாவது ஒலித்ததுண்டா? எத்தனையோ ஆண்டுகளின் முன்பு இலங்கை வானொலியில் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த பாடலை, அல்லது திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அழகாக பாடியிருப்பார் கே சுவர்ணா. வி குமாரை தவிர ஏனைய இசையமைப்பாளர்கள் இவரை பயன்படுத்தவில்லை, ஏனோ தெரியவில்லை. டிஎம்எஸ் உடன் பாடியிருக்கிறார், எஸ்பிபியுடன் பாடியிருக்கிறார், ஜெயச்சந்திரனுடன் பாடியிருக்கிறார், ஏன் ஜேசுதாசுடன் பாடியிருக்கின்றார். என்ன அழகான குரல் வளம், அற்புதமான மெலடி பாடல்கள். உங்களுக்கு கே சுவர்ணா பாடிய பாடல்களை ஞாபகப்படுத்தினால் இவையெல்லாம் அவர் பாடிய பாடல்களா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, ஆனந்தப்படுவீர்கள். இதோ ஜேசுதாசுடன் சில பாடல்கள், அதிலே ஒரு பாடல்

பார்த்தீர்களா என்ன அழகான பாடல்! அந்த பாடலை எழுதியவர் புலமை பித்தன். டி எம் சவுந்தரராஜனுடன் சில பாடல்கள். அதிலே ஒரு பாடல், எழுதாத பாடல் ஒன்று தழுவாத பார்வை என்று எனக்காக நேரில் வந்ததோ. அருமையான கானம். இப்படியாக எஸ்பிபியுடன் கேஸ்வர்ணா பாடிய பாடல், கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் எண்ணம் கண்

ஜெயச்சந்திரனுடன் கேஸ்வரனா பாடியதை நாம் மறக்கலாமா? என்னோடு என்னென்னவோ ரகசியம், உன்னோடு சொல்ல வந்தால் அதிசயம், சொல்லத்தான் ஆசை துடிக்கின்றதோ அச்சம் தடுக்கின்றதோ. இப்பொழுது புரிந்திருக்குமே, கேஸ்வர்ணா இவ்வளவு அழகான பாடல்களை வி குமாரின் இசையில் பாடியிருக்கின்றார். ஏனோ தெரியவில்லை, ஏனைய இசையமைப்பாளர்கள் இவரை பயன்படுத்தவே இல்லையே. சற்று வருத்தம்தான் ஏற்படுகிறது. நல்லது. முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உனக்கும் எனக்கும், கேஸ்வர்ணா பாடியது. வி குமார் அவருடைய கணவரின் இசையமைப்பில் ஆலங்குடி சோமு எழுதிய பாடல். 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆமாம், பின்னணி பாடகி பி சுஷீலா பிரபல்யம் ஆகும் முன்பு சினிமா துறையில், குறிப்பாக தென்னிந்திய சினிமா துறையில் கோலோச்சியவர்களில், அதாவது பின்னணி பாடி கோலோச்சியவர்களில் முதன்மையானவர் ஜிக்கி என்பதனை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். ஜிக்கியுடைய இயற்பெயர் கிருஷ்ணவேணி. பிரபல பாடகர் ஏ.எம். ராஜாவின் மனைவியானவர். முதன் முதலில் ஜிக்கி பின்னணி பாடிய திரைப்படம் 1948 ஆம் ஆண்டு, அதாவது தமிழில், நான் சொல்வது தமிழில், ஏனைய மொழிகளை நான் இப்பொழுது குறிப்பிடவில்லை, தமிழில் அவர் பின்னணி பாடிய முதல் திரைப்படம். சிட்டாடல் என்னும் நிறுவனம் தயாரித்து 1948 ஆம் ஆண்டு வெளியான ஞான சௌந்தரி. அதே ஆண்டு ஜெமினி நிறுவனம் தயாரிக்க அதே கதை, அதே பெயரில், ஞான சௌந்தரி என்ற பெயரில் வெளியானது. ஜிக்கி பாடியது சிட்டாடல் தயாரிப்பில். இந்த சிட்டாடல் நிறுவனம் தயாரித்த ஞான சௌந்தரி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர், பின்னாட்களில் பல முன்னணி ஹீரோக்களுக்கும் தாயாக நடித்த எம்.வி. ராஜம்மா என்ற கன்னட நடிகை, அதாவது பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி.ஆர். பந்துலுவின் மனைவி. அதிலே அவருடைய சிறிய வயது பாத்திரத்திற்கு 7 வயது நிரம்பிய ஜிக்கி முதன் முதலில் பின்னணி பாடினார். எஸ்.பி. வெங்கட்ராமன் என்றொரு இசையமைப்பாளர், அருமையான இசையமைப்பாளர், அற்புதமான திரைப்படங்களுக்கு எல்லாம் இசையமைத்து மக்கள் மனங்களை கொள்ளை கொள்ளக்கூடிய பல அருமையான பாடல்களை வழங்கிய இசை வள்ளல் எஸ்.பி. வெங்கட்ராமன். அவரும் ஒரு நடிகர். அந்த காலங்களில் எல்லோரும் நடிப்பார்கள், எல்லோரும் இசையமைப்பார்கள், பாடுவார்கள், நடிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஜிக்கியை முதன் முதலில் ஞான சௌந்தரியில் பாட வைத்தார் இசையமைப்பாளர் எஸ்.வி. வெங்கட்ராமன். பின்பு ஜிக்கியின் காட்டில் மழைதான், அடுத்தடுத்து பல திரைப்படங்கள். பின்னணி பாடுவதில்
முன்னணி பாடகியானார் சிக்கி, நம்பர் ஒன் பாடகியானார். அப்படிப்பட்ட ஜிக்கி தொடர்ச்சியாக பிஸியாக பாடிக்கொண்டிருந்தார். ஏ.எம். ராஜாவுக்கும், அதாவது அவருடைய கணவர் பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான ஏ.எம். ராஜாவுக்கும், திரையுலகைச் சார்ந்த சிலருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஏ.எம். ராஜா தானும் பாடவில்லை, தனது மனைவியான ஜிக்கியையும் பாட அனுமதிக்கவில்லை. அதனால் 60களின் தொடக்கத்துடன் கிட்டத்தட்ட இவர்கள் சகாப்தம் முடிந்தது. பின்பு ரீஎன்ட்ரி 70ல். அப்படியாக மீண்டும் இவர்கள் பாடத் தொடங்கிய திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிந்தவைதான். புகுந்த வீடு, ரங்கராட்டினம், 10 மாத பந்தம், வீட்டு மாப்பிள்ளை, வீட்டுக்கு வந்த மருமகள், எனக்கொரு மகன் பிறப்பான், அன்பு ரோஜா, 10 மாத பந்தம் என இவர்கள் சில திரைப்படங்களில் பாடினார்கள். அப்படிப்பட்ட ஜிக்கியை இளையராஜாவும் பாட வைத்தார் சில திரைப்படங்களில். அதில் ஒன்று வட்டத்துக்குள் சதுரம். 1978 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் வட்டத்துக்குள் சதுரம். இந்த திரைப்படத்தில் லதா, சுமித்ரா இருவரும் இணை பிரியா தோழியராக நடித்தனர். மற்றும் நடிகையர் திலகம், சாவித்ரி, ஸ்ரீகாந்த், சரத்பாபு இவர்களுடன் பேபி சுமதியும் பேபி இந்திராவும் லதா, சுமித்ரா ஆகியோரின் சிறிய வயது பிள்ளைகளாக நடித்தார்கள். இது பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடல். வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தை இயக்கியவர் பிரபல இயக்குநரான எஸ்.பி. முத்துராமன். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதி அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் தான். அடிப்படையில் இந்த வட்டத்துக்குள் சதுரம் மகரிஷி என்ற பிரபல நாவலாசிரியர் எழுதிய நாவல், அதுதான் திரைப்படமானது அதே பெயரில். மகரிஷி எழுதிய பல நாவல்கள் திரைப்படங்களாகி இருக்கின்றன. அவற்றை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களில் பலரும் நாவல்கள் படிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆம், அப்படியானவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்னதான் முடிவு என்று ஒரு திரைப்படம் 65ல் வெளியானது. அது பனிமலை என மகரிஷி எழுதிய நாவல்தான். அதேபோல உங்களில் பலரும் புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அதுவும் மகரிஷி எழுதிய நாவல். உங்களில் எத்தனையோ பேர் பத்ரகாளி என்ற திரைப்படத்தை பார்த்து ரசித்திருப்பீர்கள் இல்லையா? அதுவும் நாவலாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல்தான். நடிகை ஜெயலலிதா நடிப்பில் இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் நதியை தேடி வந்த கடல். அந்த கதையை எழுதியவரும் மகரிஷியேதான். அது மாத்திரமல்ல, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு என்று ஒரு திரைப்படம் சிவகுமார், ஸ்ரீதேவி, மீரா நடித்தது. அதனை அந்த கதையை எழுதியவரும் நாவலாசிரியர் மகரிஷியேதான். பார்த்தீர்களா, மகரிஷியின் எத்தனை நாவல்கள் திரைப்படங்களாக உருவெடுத்திருக்கின்றன, உருமாறி இருக்கின்றன. வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தில் சிறப்பாக நடித்தமைக்காக லதா பலராலும் பலவிதமாக பாராட்டுக்களை பெற்றார். ஜிக்கி பாடியது நடிகை லதாவிற்காக இந்த பாடல், அதுவும் இளையராஜா இசையமைப்பில். இளையராஜா இசையமைப்பில் வெளியான ஆரம்ப காலத்து பாடல்களில் இதுவும் ஒன்று.
அழகாக பாட வைத்திருக்கின்றார். ஜிக்கியும் அற்புதமாக பாடி கொடுத்தார். இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலை ஞாபகப்படுத்த போகின்றேன். வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தில் ஜிக்கி பாடிய பாடல், இளையராஜா இசையில்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1978 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான வட்டத்துக்குள் சதுரம். பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பாடலை பாடியவர் ஜிக்கி. என்ன நேயர்களே, பாடலை கேட்டு ரசித்தீர்களா? இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இதோ இங்கே அந்த காலங்களில், ஒரு குறிப்பிட்ட காலங்களில், 70களின் தொடக்கங்கள், அதன் பிற்பாடு 80களுக்குள் எல்லாம் பார்த்தால் அதிகமான திரைப்படங்களில் இந்த கற்பழிப்பு காட்சிகள், ரேப்பிங் சீன் அதிகமான திரைப்படங்களில் இடம்பெறுவதுண்டு. அப்படியாக சாதாரணமாக ஒரு கற்பழிப்பு காட்சி ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்று போவதை விட அந்த சிச்சுவேஷன், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல ஒரு பாடல் வேண்டும் என்று இந்த திரைப்படத்தின் இயக்குநரான கே பாலச்சந்தர் சொல்ல, கண்ணதாசன் பாடலை எழுதி கொடுக்க, விஸ்வநாதன் அழகாக இசையமைக்க, எஸ் ஜானகி தன் தேனினும் இனிய குரலால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலை அற்புதமாக பாடி அசத்தி விட்டார். என்ன பாடல் என்பதுதானே உங்கள் கேள்வி. பாடலை கேட்டால் நீங்கள் அசந்து விடுவீர்கள். 1971 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் புன்னகை. ஆமாம், புன்னகை. நேயர்களே, புன்னகைத்து பாருங்கள். உங்கள் உடலில் அணியப்படும் பொன்னகையை விட இதன் வேல்யூ அதிகம். புன்னகையின் வேல்யூ அதிகம். ஜெமினி கணேசன், ஜெயந்தி, எஸ் பி ராமதாஸ், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், எம் ஆர் ஆர் வாசு என அந்த காலத்தில் ஜொலித்த நட்சத்திரங்கள் புன்னகை திரைப்படத்தில் அற்புதம் படைத்தார்கள். இது ஒரு ரேப்பிங் சீன். காட்சியில் ஜெயந்தியும் எஸ் பி ராமதாஸும், காட்சியில் வில்லன், வில்லன் நடிகர் எஸ் பி ராமதாஸ், கதாநாயகி ஜெயந்தி. 71 வெளியான புன்னகை திரைப்படத்தின் இயக்குனர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், எஸ் ஜானகி இளையராஜாவின் வருகைக்கு பின் ஏராளமான பாடல்களை, அதாவது இளையராஜாவின் இசையில் அதிகமான பாடல்களை பாடிய பாடகி எஸ் ஜானகி, இளையராஜாவின் வருகைக்கு முன்னர், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் பின் என்று கூறுவோம் அல்லவா, அதே போல இளையராஜாவின் முன், இளையராஜாவின் பின். இளையராஜாவின் வருகைக்கு முன் எம்எஸ்வி அவர்கள், குறிப்பாக எம்எஸ்வி எஸ் ஜானகியை இடைக்கிடை பாட வைப்பார். ஆனால் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு முத்து. நவரத்தினங்களில் எந்த ரத்தினத்தை நாம் குறைத்து மதிப்பிடலாம்? ஒவ்வொரு கல்லுக்கும் தனிச்சிறப்பு, தனி அழகு, தனிப்பெறும் குணம், குணாதிசயம் இருக்கின்றது. அவ்வாறே ஜானகி பாடிய, இளையராஜாவின் வருகைக்கு முன் ஜானகி பாடிய ஒவ்வொரு பாடலையும் எடுத்து பாருங்கள். அருமையிலும் அருமை. அந்த இனிமையான குரலால் அவர் ஒவ்வொரு பாடலையும் அப்படியே அந்த அலாக்காய் இயல்பாக எளிமையாக பாடி முடித்து விடுவார். நீங்கள் ஜானகி பாடும் பொழுது கவனித்தால் தெரியும், உடம்பிலே எந்த ஒரு பகுதியும், வாயை தவிர எந்த ஒரு பகுதியும் அசையாது. அப்படியே பிடித்து வைத்த பிள்ளையார் போல சிலையாட்டம் நிற்பார். வாய் மாத்திரம் அங்கே மெல்ல அசைவதை காணலாம். அப்படியாக ஒரு அருமையான பாடகி இப்பொழுது பாடுவதில்லை. இந்த பாடல் திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு சரியாக போகவில்லை தான். நடிகர் ஜெமினி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நடிப்பு செல்வம் என்ற ஒரு பட்டம் இருக்கல்லவா அவருக்கு, இந்த திரைப்படத்தின் பின்னர் தான் வழங்கப்பட்டது நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன் என்று. ஹிந்தியிலும் இந்த கதை, புத்தகை திரைப்படம் 71 வெளியானது, அதற்கு முன்னரே ஹிந்தியில் வெளியான கதை இது 69. சத்யாக்கம் என்ற பெயரில் வெளியான ஒரு ஹிந்தி மூவி. அதிலே தர்மேந்திரா, ஷர்மிளா தாகூர், ஷர்மிளா தாகூர் என்ற நடிகை தான் ஆராதனா என்ற பிரபல்யமான ஹிந்தி திரைப்படத்தின் நாயகி. ரவீந்திரநாத் தாகூர் பரம்பரையை சேர்ந்தவர் ஷர்மிளா தாகூர். ஆகவே அந்த ஹிந்தி திரைப்படத்தில் தர்மேந்திரா, ஷர்மிளா தாகூர், சஞ்சீவ் குமார், அசோக் குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் லக்ஷ்மி காந்தம், பியாரிலாலம். சரி, இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். புன்னகை திரைப்படத்தில் எஸ் ஜானகி பாடிய கண்ணதாசன் பாடல், மெல்லிசை மன்னரின் இசையில்.
1: ஆணையிட்டேன் நெருங்காதே,

காமத்தில் கண்கள் கெட்டால் ஞானியின் பேரும் முட்டாள். காமத்தில் கண்கள் கெட்டால் ஞானியின் பேரும் முட்டாள். மோகத்தில் பிறரை தொட்டால் உன் தாயே நேர்மை கெட்டாள். மோகத்தில் பிறரை தொட்டால் உன் தாயே நேர்மை கெட்டாள். பெண்ணென்று சொல்வதே

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புன்னகை. 1971 வெளியான கருப்பு வளை திரைப்படம் அது. பாடலை பாடிய குரல் எஸ் ஜானகி. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அருமையான பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அபூர்வமான பாடல்கள் அனைத்தையும் ஒன்றாக கூட்டு சேர்த்து தந்தால் எப்படி இருக்கும்? கலவை சாதம் என்று சொல்வார்களே, குலை சாதம் என்று சொல்வார்களே, அதற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது அல்லவா? அதே போலத்தான் எதுவும். ஒரு ஃபோக் சாங், ஒரு கிராமத்து மெட்டு, இயல்பான ஒரு இசையமைப்பு. ஆம், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாதம், பலவிதமான காய்கறி, இவற்றை ஒரு சைவ உணவு சாப்பிடக்கூடிய ஒரு பாடகியை வைத்து பாட வைத்தார் இளையராஜா. ஆமாம், நான் குறிப்பிடுவது வாணி ஜெயராம் அவர்களை. இந்த பாடலை பாடியிருக்கின்றார் வாணி ஜெயராம். அவர் புலால் உண்ணுவதில்லை, மீன் குழம்பை பார்த்ததே இல்லை, அவரே ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். இளையராஜாவின் இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும். 1978 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஜோடியாக நடித்தார்கள். ரஜினியின் தங்கியாக நடித்தவர் ஷோபா. ஷோபாவின் காதலனாக நடித்தவர் சரத்பாபு. முள்ளும் மலரும் திரைப்படத்தை இயக்கியவர் மகேந்திரன். அவருடைய இயக்கத்தில் வெளியான முதல் திரைப்படம் இது. அதற்கு முன்னர் அவர் கதைத வண்ண திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஜோடியாக நடித்தார்கள். ரஜினியின் தங்கியாக நடித்தவர் ஷோபா. ஷோபாவின் காதலனாக நடித்தவர் சரத்பாபு. முள்ளும் மலரும் திரைப்படத்தை இயக்கியவர் மகேந்திரன்.

இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது ரஜினிகாந்திற்கு ஒரு தனி அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த பாடல் காட்சியில் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி. நல்லதொரு நடிகை ஃபடாஃபட் ஜெயலட்சுமி. தமிழில் தெலுங்கில் நடித்திருக்கின்றார் முன்னரே. தமிழில் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அறிமுகமானவர். அந்த திரைப்படத்தில் நடித்த நாயகியான சுஜாதாவின் தோழியாக நடித்திருப்பார். நவநாகரிக உடையெல்லாம் அணிந்து அந்த திரைப்படத்தில் ஒரு ஃப்ரீ பேர்டாக, சுதந்திர பறவையாக நடித்திருப்பார். யாருமே அவரை கட்டுப்படுத்த முடியாது. அனைத்தையும் அனுபவிக்கும் ஒரு சுதந்திர பறவையாக அந்த பாத்திரம். அடிக்கடி ஃபடாஃபட் என்று அந்த திரைப்படத்தில் கூறியதால் அவருடைய பெயரின் முன்னால் ஃபடாஃபட் என்ற பெயரும் ஒட்டிக்கொண்டது. ரஜினிகாந்துடன் சில திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தார். 6 to 60 வரை ரஜினியின் மனைவியாக இவர் நடித்த மற்றொரு திரைப்படம். ரஜினிக்கு பிடித்த ஒரு நடிகை. ரஜினியை கேட்டு பாருங்கள், ஸ்ரீதேவியை குறிப்பிட மாட்டார். உங்களுக்கு பிடித்த முதல் நடிகை என்றால் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி என்று சொல்வார். இந்த பாடலை எழுதியவர் கங்கை அமரர். இளையராஜா இசையமைப்பு. மலையாளத்தில் பின்பு 79 வேணலில் ஒரு மழா என்ற பெயரில் வெளியானது. அந்த மலையாள திரைப்படத்தில் மது, ஜெயன், சுகுமாரி, ஸ்ரீவித்யா ஆகியோர் நடிக்க மலையாள திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன். அடிப்படையில் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு மலையாளி என்பது பலருக்கும் தெரியாது. பலரும் நினைக்கின்றார்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய தாய்மொழி தமிழ் என்று. இல்லை, மலையாளி. அவருடைய தாய்மொழி மலையாளம். தெலுங்கு மொழியில் இதே கதை 84 சீதம்மா வெல்லி என்ற பெயரில் வெளியானது. அதிலே மோகன் பாபு, முரளி மோகன், ரேவதி, அருணா ஆகியோர் நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பிரபல பாடகரும் இசையமைப்பாளருமான எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பி பாலசுப்ரமணியம் தமிழில் சில திரைப்படங்களுக்கு தான் இசையமைத்தவர். ஆனால் தெலுங்கில் சற்று அதிகமாகவே இசையமைத்திருக்கின்றார். தமிழில் அவர் இசையமைத்த திரைப்படங்கள் சிகரம், துடிக்கும் கரங்கள் மறக்க முடியாத திரைப்படங்கள் அல்லவா? ஹிந்தி மொழியிலும் முள்ளும் மலரும் இந்த கதை 85 பியாரி பீனா என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே மிதுன் சக்கரவர்த்தி, பத்மினி கோலாபுரி என்றொரு நடிகை இருந்தார். வினோத் மெஹ்ரா, சக்தி கபூர் ஆகியோர் நடிக்க ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தார் பபி லஹிரி. பபி லஹிரி என்று ஒருவர் இருக்கின்றார், பி லஹரி. இவர்கள் இசையமைத்த திரைப்படம்தான் பியாரி பீனா. தமிழிலும் இசையமைத்திருக்கின்றார்கள் இவர்கள். அபூர்வ சகோதரிகள் என்றொரு திரைப்படம் தவிர வேறும் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள் இந்த ஹிந்தி இசையமைப்பாளர்கள். முள்ளும் மலரும் திரைப்படத்தில் கங்கை அமரன் எழுதி இளையராஜா இசையமைப்பில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக ஒரு ஃபோக் சாங் கேட்டு பார்க்கலாமா? பாடலை கேட்டால் உங்களுக்கும் இப்பொழுதே ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட வேண்டும் போல எண்ணம் தோன்றலாம். நித்தம் நித்தம் நெல்லச்சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. நித்தம் நித்தம் நெல்லச்சோறு, நெய் மணக்கும் கத்தரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசிச்சோறு உப்பு கருவாடு, சின்னமான ஒரு வாய்க்கா.

கூறுது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நித்தன் நித்தன் நெல்லச்சோறு அலை வணக்கம் கத்தரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பாவக்காய் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து

இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு வந்த மயக்குதையா. பழையதுக்கு தோதா பொழிச்சிருக்கும் மோரு, பொட்டுக்கடல்ல தேங்கா போட்ட

நித்தன்னித்தன்னெல்லு சோறுனை மணக்கும் கத்திரிக்கா, நீத்து வச்ச மீன் குழம்போ என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும். கங்கை அமரன் எழுதிய பாடலை வாணி ஜெயராம் பாட, இளையராஜா இசையமைத்தார். ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமிக்காக. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சினிமா பைத்தியம். 1975 ALS ப்ரொடக்ஷன் சார்பில், அதாவது ஏஎல் சீனிவாசன், கண்ணதாசனின் அண்ணன் தான் ஏஎல் சீனிவாசன். ஏஎல் சீனிவாசன் தன்னுடைய ALS ப்ரொடக்ஷன் சார்பில் எத்தனையோ திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார். எம்ஜிஆர், சிவாஜியை எல்லாம் வைத்து பல திரைப்படங்களை தயாரித்து வெற்றி கண்ட ஒரு நிறுவனம், ஒரு தயாரிப்பாளர். கருப்பு வெள்ளையில் 75 அவர் தயாரித்த திரைப்படம்தான் சினிமா பைத்தியம். ஏற்கனவே 1971 வெளியான திரைப்படம், ஹிந்தி திரைப்படம் குட்டி. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் தர்மேந்திராவும் ஜெயபாதுரியும் இணையாக நடித்தார்கள். தர்மேந்திரா ஹிந்தி திரையுலகின் முன்னணி நடிகராக திகழ்ந்தவர். ஜெயபாதுரி உங்களுக்கு தெரியும், பிரபல நடிகர் அமிதாப் பச்சனின் துணைவி. அவரைத்தான் ஜெயபாதுரி, ஜெயா பச்சன் என்று சொல்வார்கள். அந்த குட்டி திரைப்படத்தில் வாணி ஜெயராம் 3 பாடல்களை பாடியிருந்தார். வாணி ஜெயராம் அவர்களுக்கு ஹிந்தி திரையுலகில் ஒரு அங்கீகாரத்தை இந்த குட்டி திரைப்படம் ஏற்படுத்தி கொடுத்தது. அதன் பின்னர் பல திரைப்படங்களில் வாணிஜெயராம் பாடினார். இருந்தாலும் அங்கே லதா மங்கேஷ்கர், அவருடைய தங்கை ஆஷா போஸ்லே, அடுத்த தங்கை உஷா மங்கேஷ்கர், இப்படியாக பலரும் இருந்த காரணத்தால் இவரால் மேலும் உச்சத்திற்கு செல்ல முடியவில்லை. குட்டி என்ற அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வசந்த் தேசாய். அதனால் வாணி ஜெயராம் அவர்கள் வசந்த் தேசாய் அவர்களை தன்னுடைய குருவாக மதிக்கின்றார், ஒரு தன்னுடைய தந்தையாக மதிக்கின்றார். அவர்தான் இந்த சினிமா உலகில் ஒரு பாடகியாக வாணியை முதலில் பாட வைத்தவர். அதன் பின்னர் தான் தமிழில் பாடியிருந்தார் வாணி ஜெயராம். தமிழில் தாயும் செய்யும் என்ற திரைப்படத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் பாடினார். அந்த திரைப்படம் வெளிவரவில்லை. அதன் பின்னர் வீட்டுக்கு வந்த மருமகள் என்ற திரைப்படம் 73 TMS உடன் பாடினார் ஒரு டூயட் பாடலை. அது சங்கர் கணேஷ் இசையில். MS விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடிய முதல் பாடல் என்றால்தான் அது மல்லிகை என் மன்னன் மயங்கும், தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில். சரி, இந்த குட்டி என்ற ஹிந்தி திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் சினிமா பைத்தியம். சினிமா பைத்தியம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ், அதிலே ஜெய்சங்கர், ஜெயசித்ரா, கமல்ஹாசன், சௌகார் ஜானகி ஆகியோருடன் எத்தனையோ நடிகர் நடிகையர் இசையமை
இயக்குனர்கள் எல்லாம் கௌரவ வேடங்களில் நடித்திருந்தார்கள். சிவாஜி, ஜெயலலிதா உட்பட பலர் கௌரவ வேடங்களில் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. சினிமா பைத்தியம் திரைப்படத்தின் திரைக்கதையை எழுதியவர் பிரபல கதாசிரியர் பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம். எத்தனையோ குடும்ப கதைகளுக்கு அற்புதமாக அழகிய முறையில் கதை வசனம் எழுதிய ஒரு கதாசிரியர் தான் ஏஎஸ் பிரகாசம். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பொதுவாக முக்தா பிலிம்ஸ் எடுக்கும் படங்களைத்தான் முக்தா வி சீனிவாசன் இயக்குவார். ஆனால் இந்த திரைப்படம் ஏ எல் சீனிவாசன் தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் இயக்கிய திரைப்படம். இப்பொழுது உங்களுக்காக வாணி ஜெயராம் பாடியது ஜெயசித்ராவிற்காக சினிமா பைத்தியம் திரைப்படத்தில். இதன் ஹிந்தி வேர்ஷன் குட்டி.

இதமான இதழுண்டு படம் போடவே தினம் இசை கூட்டம் இடையுண்டு ஒலி கேட்கவே இதமான இதழுண்டு படம் போடவே தினம் இசை கூட்டம் இடையுண்டு ஒலி கேட்கவே கணிகின்ற முகம் உண்டு ஒளி பார்க்கவே கணிகின்ற முகம் உண்டு ஒளி.

சிவம் அழகான வெள்ளித்திரை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், 75 வெளியான சினிமா பைத்தியம். ஒலித்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம், பாடலை எழுதியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நடிகை ஜெயசித்ராவிற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான, அபூர்வமான, அற்புதமான பாடல்களை நிறைந்த தகவல்களுடன் உங்களுக்கு வழங்கியதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கே படைப்பதற்கு வசதி வாய்ப்பை தந்து கொண்டிருக்கும் விசு செல்வராஜா அவர்களையும் மறக்க முடியாது. அவருக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகை அரசி K.R. விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப்போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் டி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை
இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 55 காவேரி, 62 வளர்பிறை, 71 தங்கைக்காக, 74 தாய் என்ற திரைப்படம், 76 கிரகப்பிரவேசம், 78 ஜெனரல் சக்கரவர்த்தி, 79 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 80 யமனுக்கு யமன், 82 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 83 சுமங்கலி, 84 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது. ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனம் வேறெந்த கொம்பனம் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதோ, நமது காதல் எங்கும் என்றும் காணாததை.

காலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள், ஆமாம், லட்சிய தம்பதியான நடிப்புச் சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம், ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்து கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக. புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து

மறந்தான், போயின்றான் தியாகத்தில் மறந்தான். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரசமும் தனிமையில் மறைத்திருந்தாய். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார். புல்லாங்குழல் மொழி தமிழ்.

ஒளிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக.

நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

மனம் தாண்டம் தினம் தாண்டம் இதழ் செந்தும் ரசம் தாண்டும் பல இன்பம் பல தாண்டும் வரம் செந்தம் இவள் தரும் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை இது புது

ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை ஆத்தவர் புலவர் புலமை பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே. இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவக்கிரகம், எதிரொலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலாம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை
தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து, கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் பிசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்திப்பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்திப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்திப்பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர், பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி, சாமந்திப்பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா மாலை வேளை ரதிமாறன் பூஜை மாலை வேளை ரதிமாறன் பூஜை மணியோசை இதழ் தரும் நாதமா மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா தேனோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை.

அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா. தாங்காது

என நான் தள்ள என நீ அள்ள சுகம்தானோ தூங்காத என நான் சொல்ல அடி நீ துள்ள வரும் நாள் என்ன விரல்களின் நகங்கள் தழுவிடும் இடங்கள் தூங்காது.

அதிமாறன் பூஜை அடினானே, இதோ இதோ தேவை நானான. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன் முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம்

ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் ரதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ?

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம்பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய்கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ், துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்திரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள்

பருவமழை மேகம் பனிபடரும் தேகம் இலைகளிலும் ராகம் அதிக சுகமோகம் இமயம்.

படித்தால் ஞான கலை அல்லவா, மௌன நிலை அல்லவா. பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை இமயம்.

அழகுமிகு ரகங்கள், பெருமை மிகும் மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி பிரித்தானியாவில், பிற்பகல் 2 மணி கனடாவிலே, காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் அனைவருக்காகவும் வணங்கிக் கொண்டு நான் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைகின்றேன். ஆண்டவா, எல்லோரையுமே காப்பாற்று. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி பொதுவாக பழைய தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி. இன்றும் அதே போல உங்களுக்காக அந்த காலத்து திரைப்படங்கள், அவற்றில் இடம்பெறும் பாடல்கள், அந்த திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கும் வேளை இது. நீங்களும் எதிர்பார்ப்புடன் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு, ஆம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. உங்களில் பலரும் அறிந்தவர்தான் நடிகையும் பாடகியுமான எஸ் வரலட்சுமி. என்ன அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு பெக்யூலியர் வாய்ஸ், அற்புதமாக பாடுவார். சங்கதிகள் எல்லாம் சரளமாக விழும் அவருடைய குரலில். எவ்வளவு கடினமான சங்கதி என்றாலும் அனாயாசமாக இலகுவாக அதனை பாடிவிடுவார். அந்தளவு தூரத்திற்கு அவருடைய குரலில் அத்தனை நெளிவு சுழிவுகளும் வந்து போகும். அவர் பிறந்தது ஆந்திராவில். அப்படி என்றதும் உங்களுக்கு உடனே தெரிந்திருக்கும் தாய்மொழி தெலுங்கு. இருந்தும் எத்தனை தமிழ் திரைப்படங்கள் அவர் நடித்தது! அதிகமாக அவர் நடித்திருந்தால் தமிழ் திரைப்படங்களில் அந்த திரைப்படங்களில் பாடியும் இருப்பார். அப்படியாக அவர் பாடிய ஒரு திரைப்படம்தான் இது. இவருக்காக வேறு யாரும் தமிழில் பின்னணி பாடியதாக தெரியவில்லை. அவருக்காக அவரே பிளேபேக் பாடியிருக்கின்றார். 1925 பிறந்தவர். இப்பொழுது அவர் இல்லை. இருந்தாலும் இந்த பாடலும்
அவரை நினைவுபடுத்தும் பாடல்தான். அபூர்வமான ஒரு பாடல் என்று வைத்துக் கொள்ளலாம். இவர் நடிப்பில், அதாவது ஒரு சிறுமியாக, இரண்டு மொழிகளில், தமிழ் தெலுங்கு மொழிகளில், 1937 வெளியானது பாலயோகினி. பின்பு எம்எஸ் சுப்பலட்சுமி கதாநாயகியாக நடித்த சேவா சதனம் 38, அதிலும் ஒரு சின்ன வயசு பெண்ணாகத்தான் நடித்தார். பின்பு படிப்படியாகத்தான் வளர்ந்து வளர்ச்சியடைந்து கதாநாயகியாகவும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருக்கின்றார். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம், அந்த காலங்களில் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்த ஒரு திரைப்படம். அதுவும் சிவாஜியின் திரைப்படம். அதில் சிவாஜியின் மனைவி இவர் தான். பத்மினி நடித்திருந்தாலும் அதில் பத்மினி ஜோடி அல்ல. அதிலே பத்மினி ஜெமினிக்கு ஜோடியாக வருவர். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் நடித்த பல திரைப்படங்களில் இவர்தான் கதாநாயகி. ஆமாம், மோகன சுந்தரம், வேலைக்காரன், இப்படியாக டி ஆர் மகாலிங்கம் தானே தயாரித்து பல திரைப்படங்களை அவற்றிலே கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். அந்த திரைப்படங்களில் பலவற்றில் இவர் கதாநாயகி. இவர் தயாரிப்பாளரும் கவிஞர் கண்ணதாசனின் சகோதரருமான ஏ எல் சீனிவாசன் அவர்களை திருமணம் புரிந்து கொண்டவர். ஏ எல் சீனிவாசன் தன்னுடைய ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரித்த சில திரைப்படங்களிலும் இவர் நடித்திருக்கின்றார். கந்தன் கருணை திரைப்படம் உட்பட, கந்தன் கருணை, சினிமா பைத்தியம், இவையெல்லாம் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் திரைப்படங்கள். அந்த திரைப்படங்களில் இவரும் நடித்திருக்கின்றார். சரி, எஸ் வரலட்சுமி, ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் சிவாஜியின் தமக்கையாக நடித்திருப்பார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீதிக்கு தலைவன் அங்கு திரைப்படத்தில் எம்ஜிஆரின் தாயாக நடித்திருப்பார். இப்படியாக நல்லதொரு குணச்சித்திர நடிகை, கதாநாயகி, குணச்சித்திர வேடங்களின் வில்லியாகவும் நடித்திருக்கின்றார். கந்தன் கருணை திரைப்படத்தில் இந்திராணியாக நடித்திருப்பார். அப்படியே சிவலிங்கத்தின் முன்னால் நின்று அவர் பாடும் பாடல் எல்லோரையும் முருக வைத்துவிடும். கந்தன் கருணையில் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் திரைப்படம். வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா. இந்த பாடல் முன்னோர்க்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா, அப்படி ஒரு பாடல். தாய் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது இந்த பாடல். சிவாஜியின் தாயாக நடித்திருப்பார். தாய் பாத்திரங்களிலும் அமர்க்களப்படுத்தி விடுவார். தமிழ் வசனங்கள் இவருக்கென்றே எழுதப்பட்டன சில திரைப்படங்களில். பூவாதலையா, பணமா பாசமா, உயிராமானமா, இந்த திரைப்படங்களை பார்த்தவர்களுக்கு புரியும். அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்துடன், மிடுக்குடன், பணத்திமிர் கொண்ட மாமியாராக, தாயாக நடிக்கும் பொழுது தூள் கிளப்பி விடுவார். அதே போலத்தான் ஏழை தாயாக வந்தாலும் சிறப்பிப்பார். 74 கருப்பு வெள்ளையில் வெளியானது தாய். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன், கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா மற்றும் எஸ் வரலட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் அல்லவா. அவர் இப்பொழுது இல்லை. எம் ஆர் ராதாவின் மகனான எம் ஆர் ஆர் வாசு, வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், சிஐடி சகுந்தலா எனப்படும் ஏ சகுந்தலா மற்றும் பலரும் நடித்த திரைப்படம்தான் தாய். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு. இந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான். தாய் திரைப்படத்தை இயக்கியவர் பிரபல இயக்குனரான டி யோகானந்த். சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பெருமைக்குரியவர் டி யோகானந்த். எம்ஜிஆரின் திரைப்படங்களையும் இயக்கியவர்.
அற்புதமான ஒரு இயக்குனர் தான் டி யோகானந்த். எஸ் வரலட்சுமி தனக்குத்தானே பாடும் பாடல். இப்பொழுது அந்த பாடலை முதல் பாடலாக உங்களுக்கு தருவதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு, மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. கணவருக்காக தாலி பாக்கியத்துக்காக ஆண் அம்மனிடம் வேண்டி பாடும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தாய் திரைப்படத்தில் எஸ் வரலட்சுமி பாடிய பாடல்.

மங்களம் காப்பாய் சிவசக்தி, என் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, மங்களம் காப்பாய் சிவசக்தி.

காப்பாய் சிவசக்தி. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 கருப்பு வெள்ளியில் வெளியான தாய். நடிகர் திலகத்தின் தாயாக இந்த திரைப்படத்தில் நடித்த எஸ் வரலட்சுமி, தராசு, தங்கச் சுரங்கம் போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜியின் தாயாக நடித்தார். சிவாஜிக்கு தமக்கையாக இவர் நடித்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படமான ராஜராஜ சோழன். சிவாஜியின் மனைவியாக எஸ் வரலட்சுமி நடித்த திரைப்படம் 1959 முழுநீள டெக்னிக் கலரில் வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன். அதன் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். அந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு. ஒலித்த பாடல் அந்த காட்சி எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் எடுத்துரைத்திருந்தேன். திரைப்படத்தின் இயக்குனர் டி யோகானந்த், கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இது மறக்க முடியுமா, மறக்க முடியுமா நிகழ்ச்சியை சிறப்பிக்க போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை சுற்றும் உலகம். கதாநாயகி ஒரு பெருத்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திர அமைப்பு. இப்படி பல திரைப்படங்கள் வெளியாகின. அரங்கேற்றம், பிரமிளா, அவளது தொடர்கதை சுஜாதா, இப்படியாக உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த திரைப்படம் உன்னை சுற்றும் உலகம், நங்கூரம் என்று ஒரு திரைப்படம், லக்ஷ்மி கதாநாயகி, இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பு, நங்கூரம் லக்ஷ்மி. இப்படியாக ஒரு அருமையான பாத்திரத்தை ஏற்று பல நடிகர் நடித்திருக்கின்றார்கள். அதுதான் கூறுவார்கள், ஹெவியான ஒரு ரோல் என்று. அப்படி ஒரு அருமையான பாத்திரத்தை உன்னை சுற்றும் உலகம் திரைப்படத்தில் ஏற்றார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா கடைசி காலங்களில், அதாவது அரசியலுக்கு வரும் முன்னர் கடைசி காலங்களில் நடித்த சில திரைப்படங்களில் இதுவும் ஒன்று, கருப்பு வெள்ளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா, விஜயகுமார், மலையாள நடிகர் வின்சென்ட், ஸ்ரீதேவி, விதுபாலா, சாவித்ரி, பிரமீளா, ஜீவர்லட்சுமி, எஸ் வரலட்சுமி, கமலஹாசன், ஏ வி எம் ராஜன் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் நவநீதா பிக்சர்ஸ் சார்பில் வெளியானது. திரைப்படத்தை இயக்கியவர் ஜி சுப்பிரமணியம் செட்டியார். வாலி எழுதிய பாடல், இசையமைப்பாளர்களோ கவிஞர் வழங்கிய தேவரன், இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ், பி சுஷிலா பாடிய பாடல் இது. இந்த காட்சியில் வாயசைத்து பாடி நடித்தவர்கள் விதுபாலா. விதுபாலாவை உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் விதுபாலா. எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் முத்துராமனுக்கு அவர்தான் ஜோடியாக நடித்தார்.
பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் விஜயகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அவர்தான். இன்னமும் சில திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் விதுபாலா வாயசைத்து பாடி நடிக்க அவருடன் இணைந்து வின்சென்ட் நடித்திருப்பார். இன்னொரு பக்கம் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட காதல் காட்சியையும் காட்டுவார்கள். நல்லதொரு குடும்பக்கதை. ஒலிக்கப் போகும் பாடல் இன்பமான பாடல், சோகப் பாடலும் இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்த ஜெயலலிதாவிற்கு விருதும் கிடைத்தது. அந்த திரைப்படத்தில், அதாவது உன்னை சுற்றும் உலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மலையாள மொழியில் அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர் விதுபாலா, தமிழை விட. இதோ 77 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான உன்னை சுற்றும் உலகம் திரைப்படத்தில் பி. சுஷிலா பாடிய பாடல். பாடலாசிரியர் வாலி, இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இப்பொழுது அந்த பாடல் உங்களுக்காக.

சீதாவை தேடி ஸ்ரீராமன் வந்தான், நீதானே என் வாழ்வு என்றான். சீதாவை தேடி ஸ்ரீராமன் வந்தான், நீதானே என் வாழ்வு என்றான். மை கொண்ட கண்ணும் மலர் கொண்ட குழலும், மை கொண்ட கண்ணும் மலர் கொண்ட குழலும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 77-ல் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான உன்னை சுற்றும் உலகம். பி. சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்களை உங்களுக்காக நிறைந்த செய்திகளுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். 1971 கன்னட மொழியில் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், அவருடன் இணைந்து ஜெயந்தி மற்றும் ஆர்த்தி பேபி ராணி நடிப்பில் வெளியானது கஸ்தூரி நிவாச என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கன்னட திரையுலகின் பிரபல இசையமைப்பாளர்களில் ஒருவரான ஜி கே வெங்கடேஷ். இவர்தான் இளையராஜாவின் குரு. நீண்டகாலம் ஜி கே வெங்கடேஷிடம் இளையராஜா கிட்டாரிஸ்டாக பணியாற்றியவர். தமிழில் ஜி கே வெங்கடேஷ் இசையமைத்த திரைப்படங்கள் குறைவு, ஆனால் கன்னடத்திலோ அதிகம். அந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பின்பு அந்த கதையை சிவாஜியிடம் கூறப்போக, சிவாஜிக்கு அந்த கதை பெரிதாக பிடிக்கவில்லை. ஏனென்றால் படத்தின் பிற்பகுதியை கவனித்தால் சோகம் நிறைந்ததாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். நிறைந்த சோகம் என்ற காரணத்தினால் அவர் தவிர்த்து விட்டார். அந்த வேளையிலே அந்த திரைப்படத்தை இயக்குவதாக இருந்த இயக்குனர் பிரபல இயக்குனரான கே சங்கர், சிவாஜி மறுத்ததால் அந்த எண்ணம் கைவிடப்பட்டு விட்டது. பின்பு ஒரு வருடம் கழித்து அந்த திரைப்படத்தை மீண்டும் சிவாஜியை வைத்து எடுத்த பொழுது, கே சங்கர் இயக்குனர் அல்ல, சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஏ சி திருலோகச்சந்தர், அந்த திரைப்படம்தான் அவன்தான் மனிதன். 1975 ஈஸ்மன் கலரில் வெளியாகி திரையரங்குகளில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது அவன்தான் மனிதன். ஏ சி திரிலோகச்சந்தர் இயக்கிய சிவாஜியின் முதல் திரைப்படம் எது என்று நினைக்கின்றீர்கள்? நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி சிவாஜி நாயகனாக நடிக்க வைத்து எடுத்த திரைப்படமான தங்கை, அதுதான் சிவாஜியை வைத்து ஏ சி திரிலோகச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படம். இந்த அவன்தான் மனிதன் திரைப்படம் நடிகர் திலகத்தின் 175வது திரைப்படம் என்ற சிறப்புக்குரியது. சிங்கப்பூரிலும் இந்த திரைப்படத்தின் காட்சிகள் படமாக்கப்பட்டன. சிவாஜி மஞ்சுளா சம்பந்தப்பட்ட காட்சிகள் சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டன. முற்று முழுதாக என்று பார்த்தால் ஸ்டீரியோபோனிக் டெக்னாலஜி முறையில் எல்லா பாடல்களுமே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட முதல் திரைப்படம் 78 வெளியான பிரியா. ஆனால் இந்த திரைப்படத்திலும் இந்த பாடலை கேட்டால் தெரியும் எந்த பாடல்.

கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே. இந்த பாடல் ஸ்டீரியோபோனிக் டெக்னாலஜி முறையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். ஆனால் எல்லா பாடல்களுமே இந்த முறையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட திரைப்படம் என்றால் அது 78 வெளியான பிரியா இளையராஜா இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தின் அவன்தான் மனிதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. வாணி ஜீராம் பாடியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்துடன் இணைந்து கலைச்செல்வி ஜெயலலிதா, மஞ்சுளா, நவரச திலகம் முத்துராமன், குணச்சித்திர நடிகரான மேஜர் சுந்தரராஜன், MRR வாசு, ஷோ, JP சந்திரபாபு, குமாரி சச்சு, பேபி சுமதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணிஜெயராம் கலைச்செல்வி ஜெயலலிதாவுக்காக சில பாடல்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் பாடியிருக்கின்றார். அவற்றில் இதுவும் ஒன்று, அவன்தான் மனிதன் திரைப்படமும் ஒன்று. இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் வாணிஜெயராம் பாடியது கலைச்செல்விக்காக, கண்ணதாசன் எழுதிய பாடல் மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில்.

என் குரலோ எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ. எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது.

இவதையின் குரலோ. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 ஈஸ்மன் கலரில் வெளியான அவன்தான் மனிதன். நடிகர் திலகத்தின் 175வது திரைப்படம் என்ற பெருமை பெற்ற திரைப்படம் இது. வாணி ஜெயராம் பாடிய பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன், திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். பாடல் காட்சியில் பிரதானமாக கலைச்செல்வி ஜெயலலிதா. ஆமாம், காட்சியில் பலரும் நிற்கலாம், பேபி சுமதி இருக்கின்றார், அது மாத்திரமில்ல சிவாஜி கணேசன் இருப்பார். வாயசைத்து பாடி நடித்தவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. வான் பரப்பினூடாக நேயர்களே, உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? பழந்தமிழ் சினிமா பிரியர்களே, ரசிகர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கான ஒரு வரப்பிரசாத நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆமாம், பிரபல நடிகர் விஜய்காந்த் நடித்த முதல் திரைப்படம் எது? 1979 கலரில் வெளியான இனிக்கும் இளமை, இதிலே அவர் வில்லன். திரைப்படத்தில் நாயகன் சுதாகர் மற்றும் ஸ்ரீகாந்த், ராதிகா, மீரா மற்றும் பலரும் நடித்த இனிக்கும் இளமை திரைப்படத்தின் பாடல்களை புலவர் மேரியும் திரைப்படத்தின் இயக்குனரான MA காஜாவும் எழுதியிருந்தார்கள். இனிக்கும் இளமை திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். திரைப்படத்தை தானே தன்னுடைய சொந்த செலவில் சொந்த பணத்தில் தயாரித்து கதை எழுதி இயக்கியவர். 70களின் இறுதி காலங்களில் மிகவும் பிரபலமாக திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருந்த MA காஜா. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதைத் தொடர்ந்துதான் விஜயகாந்த் தூரத்து இடி முழக்கம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அதனைத் தொடர்ந்து அகல் விளக்கு திரைப்படம் ஷோபாவுடன் நடித்தார். வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. ஒரு காலத்தில் வானொலியில், குறிப்பாக இந்திய வானொலிகளில் மிகவும் பிரபலமாக ஒலித்த பாடல். எத்தனையோ வருடங்களாக ஒலிக்கவில்லை. இப்பொழுதும் அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில், அதுவும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, இந்த வான்பரப்பினூடாக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இனிக்கும் இளமை திரைப்படத்தில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

சந்திர ஒளியில் சுந்தர மலர்கள் சிரிக்கவில்லையா? சிரிக்கும் மலரில் செந்தேன் துளிகள் சுரக்கவில்லையா? சந்திர ஒளியில் சுந்தர மலர்கள் சிரிக்கவில்லையா? சிரிக்கும் மலரில் செந்தேன் துளிகள் சுரக்கவில்லையா? சுரக்கும் தேனை குடிக்கும் வண்டு மறக்கவில்லையா? பறக்கும் வண்டு மலருள் சென்று திளைக்கவில்லையா? இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு, சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு.

தங்கவில்லையா தவழும் தென்றல் காற்றின் கொழுமை தழுவவில்லையா இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு உன்னிடம் இருக்கு தங்கம் மனதில் கொஞ்சம் எண்ணம் தங்கவில்லையா மங்கை வண்ணம் மனதில் நின்று மயக்கவில்லையா தங்கம் மனதில் கொஞ்சம் எண்ணம் தங்கவில்லையா மங்கை வண்ணம் மனதில் நின்று மயக்கவில்லையா சிட்டு குருவி சேர்ந்து பேசி பார்த்ததில்லையா சின்ன பெண்ணின் பாட்டு இன்னும் புரியவில்லையா இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு.

சுவைக்கும் இளமை என்னிடம் இருக்கு, சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு, உன்னிடம் இருக்கு. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 79 வெளியான வண்ண திரைப்படமான இனிக்கும் இளமை. வாணி ஜெயராம் பாடிய அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடலும் எத்தனையோ வருடங்கள் ஒலிக்கவில்லையே. அதுவும் ஒரு பெண் போதையில் பாடுவது போல பாடினால், அதுவும் வில்லனாக நடிக்கக்கூடிய பலரின் நடுவில் தள்ளாடி பாடுகிறாள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நம் நாடு. 1969 விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படம் நம் நாடு. எம்ஜிஆர் ஜெயலலிதா நாயகன் நாயகியாக நடித்தார்கள். எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் கலைச்செல்வி ஜெயலலிதாவிற்காக. திரைப்படத்தின் இயக்குனர் எம்பு எனப்படும் எம்புலிங்கம். பாடலாசிரியர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். ஏற்கனவே 1965 விஜயா புரொடக்ஷன் சார்பில் பி நாகிரெட்டி தயாரிப்பில் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படமும் விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் பி நாகிரெட்டியும் எம் ஜி சக்கரபாணியும் தயாரித்த திரைப்படம். பி நாகிரெட்டியும் சக்கரபாணியும் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி அல்ல, வேறு ஒரு சக்கரபாணி. திரைப்படமும் வெற்றிகரமாக 100 ஓடியது. 69 வெளியாகி தெலுங்கில் கதாநாயக்குடு என்ற பெயரில் 69 தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான என் டி ராமாராவும் ஜெயலலிதாவும் நடிக்க திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. தமிழில் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் டி வி ராஜு. ராணி, யார் குழந்தை, கனிமுத்து பாப்பா இவற்றின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. திரைப்படங்கள் வெற்றியடைந்ததனால் ஹிந்தி மொழியிலும் 72 ஹிந்தியின் பிரபல நடிகரான ராஜேஷ் கன்னா, பிரபல நடிகையான மும்தாஜ் நடிக்க ஆப்னா தேஷ். இது இலங்கையிலும் திரையிடப்பட்டது. ஆப்னா தேஷ் என்ற பெயரில் வெளியானது 72. அந்த திரைப்படத்தையும் தமிழ் திரைப்படம் நம் நாடு, அதனை இயக்கிய ஜம்புவி இயக்க ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தார் ஆர் டி பர்மன். இப்பொழுது உங்களுக்காக இந்த பாடலை நான் வழங்கப் போகின்றேன். நம் நாடு திரைப்படத்தில் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் கலைச்செல்வி ஜெயலலிதாவிற்காக. இதோ

கடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு, விடிஞ்சாலும் தெளிஞ்சாலும் நமக்கு. பாடல் கலைச்செல்வி ஜெயலலிதாவிற்காக. இதோ

இதுவே கணக்காக இருப்பேன் உனக்காக, இதுவே கணக்காக இருப்பேன் உனக்காக, இதைவிட சுவை ஏது விளையாடவாம்.

ப்ளீஸ் கம். குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு, விடிஞ்சாலும் தெளிஞ்சாலும் நமக்கு என்ன ஆச்சே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 69 விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் ஈஸ்மன் கலரில் வெளியான நம் நாடு, எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த திரைப்படம். எல்ஆர்ஈஸ்வரி பாடிய அந்த பாடல் காட்சியில் ஜெயலலிதா. ஒலித்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் இந்த பாடலையும் சேர்த்தால் எப்படி இருக்கும்? எஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியே ஹனி வாய்ஸ் அல்லவா எஸ் ஜானகி இப்பொழுது பாடுவதில்லை. 77 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் அவர்கள், கே பாலச்சந்தர் திரைப்படம், அதுவும் முக்கோண காதல் கதை. கேட்கவா வேண்டும்? கமலஹாசன், ரஜினிகாந்த், ரவிக்குமார் என்ற இந்த மூன்று பாத்திரங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டவர் சுஜாதா, திரைப்படத்தின் நாயகி. மற்றும் குமாரி பத்மினி என்ற நடிகை இருந்தவர். அவர் குட்டி பத்மினி, கன்னட நடிகை லீலாவதி. இந்த கன்னட நடிகை லீலாவதி கன்னட மொழியில் ஏராளமான திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். தமிழில் குறைவு. தமிழில் இவர் கதாநாயகியாக ஓரிரு படங்களில் நடித்தார். அதில் முக்கியமான திரைப்படம் கார்த்திகை தீபம். அசோகன் ஹீரோவாக நடிக்க அவருக்கு இணையாக லீலாவதியும்

பகலும் வசந்தாவும் நடித்திருந்தார்கள். அதில் அவர் கதாநாயகி லீலாவதி, கார்த்திகை தீபம் திரைப்படத்தில். அவர்கள் திரைப்படம் ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். ஆம், படம் தோல்விதான், என்ன செய்வது. ஆனால் ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருதை சுஜாதா பெற்றுக்கொண்டார். இந்தியன் பனோராமாவுக்கு தகுதி பெற்ற திரைப்படமாக தெரிவானது. பாடல் காட்சியில் சுஜாதா தெலுங்கு மொழியில், பின்பு 79 இடி கதா காடு என்ற பெயரில் வெளியான போது அதிலே கமலஹாசன் தமிழில் ஏற்ற வேடத்தை ஏற்று நடித்திருந்தார். சுஜாதாவுக்கு பதிலாக சரிதா நடிக்க மற்றும் சிரஞ்சீவி, சரத்பாபு, ரமா பிரபா ஆகியோரும் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்தையும் தமிழ் திரைப்படத்தைப் போல இயக்கியவர் கே பாலச்சந்தர் தான். தமிழைப் போலவே தெலுங்கு திரைப்படத்திற்கும் எம் எஸ் விஸ்வநாதனை இசையமைத்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. அவர்கள் திரைப்படத்தில் இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை நான் வழங்குகின்றேன். இப்படியோ தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா. கைப்பிடித்த நாயகனும் காவியத்த நாயகனும் எப்படியோ வேறுபட்டார், என் மடியில் நீ விழுந்தாய். இப்படியோ தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில்

0: ഇപ്പടിയോ താലാട്ട് പാടവാം, അതിൽ അപ്പടിയേ എൻ കഥയെ കൂറവാം, അതിൽ അപ്പടിയേ എൻ കഥയെ കൂറവാം.
1: ഒലിത്ത പാടൽ. 1977 കറുപ്പ് വെള്ളയിൽ വെളിയാണ് അവർകൾ திரைப்படத்திலிருந்து ഒലിത്തത്. എസ് ജാനകി പാടിയ പാടലത്. പാടലെ ഇയറ്റിയവർ കവിഞർ കണ്ണദാസൻ. പാടലുക്ക് ഇസയമിത്തവർ മെല്ലിസൈ മന്നർ, MS വിശ്വനാഥൻ. திரைப்படத்தின் இயக்குனர் சேகரம், கே பாலச்சந்தர். ஒரு புதுமை விரும்பி என்றுதான் கூற வேண்டும். திரைப்படங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதுமையை புகுத்தி விடுவார். இந்த திரைப்படத்தை கூட முக்கோண காதல் கதை ஸ்ரீதர் சொல்லிய விடயம்தான் உங்களுக்கு தெரியும். நெஞ்சில் ஓர் ஆலயம், கல்யாண பெருசு போன்ற திரைப்படங்களில் ஸ்ரீதர் கூறிய விடயம் இருந்து இதில் கவனித்து பார்த்தால் தெரியும். கமலஹாசன் இந்த திரைப்படத்தில் கையில் ஒரு பொம்மையை வைத்திருப்பார். அது பேசி நடிக்கக்கூடிய ஒரு பொம்மையாக அதை சித்தரித்திருப்பார்கள். அந்த பொம்மையை வைத்து கமலஹாசன் ஒரு பாடல் பாடுவார். ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் எஸ் மாஸ் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இந்த பாடல் எத்தனை புதுமைகள். அவளொரு தொடர் கதை திரைப்படம், கதாநாயகி சப்ஜெக்ட். அதில் கூட கமலஹாசன் விகட கவியாக வந்து அசத்துவர்.
0: கடவுள் அமைத்து வைத்த மேடை

கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. விகடகவியாக அதிலே நடித்திருப்பார் கமலஹாசன். இப்படியாக பாலச்சந்தர் திரைப்படங்கள் என்றாலே நாம் திரையரங்குகளுக்கு நம்பி செல்லலாம். நிச்சயமாக அதிலே புதுமை இருக்கும். பெண்களுக்கை, அதாவது பெண்களை முக்கியப்படுத்தி, பெண்களை மையப்படுத்தி தன் அந்த கதையை அதிகமாக அமைத்திருப்பார். ஆம், இன்று நம்முடையே இல்லை கே பாலச்சந்தர். சரி, அவருடைய படைப்புகள் தான் இந்த திரைப்படங்கள் எல்லாம். அவற்றை மீண்டும் மீண்டும் நாம் எடுத்து பார்த்து ரசிக்கும் போதும் நிச்சயமாக அந்த திரைப்படங்கள் அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் நான் வழங்கிய பாடல்கள், செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும் திரு விசு செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்மியமான, மகிழ்ச்சியான பொழுதாக அமைந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, எல்லோரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆமாம், பெருமையாக இருக்கின்றது. நினைக்கும் போது சர்வதேச தமிழ் வானொலி 26வது வருடத்தை எட்டி பிடித்து விட்டது. பல சாதனைகளை படைத்த வானொலி தொடர்ந்தும் சாதனைகள் படைக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுமில்லை. சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கு இந்த வேளையில் மனம் நிறைந்த இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை, உலகத்தில் பரந்து வாழ்ந்து இந்த வானொலியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வானொலியுடன் இணைந்து செயல்படும் கனடா யுகம் வானொலி அதிபர் கணபதி ரவீந்திரனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 வானொலிகளிலும் பணிபுரியும் இனிய கலைஞர்களையும் நினைவில் நிறுத்தி அவர்களின் பணிகளுக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறி, இப்படியான வானொலியில் இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிவதை பெருமையாக கருதி எனது பணியை தொடர்கிறேன். அது மாத்திரமல்ல, பூமணி அறக்கட்டளை வாயிலாக பல்வேறு உதவிகளை முன்னெடுத்துச் செல்லும் திரு விசு செல்வராஜா அவர்களின் பணி தொடர நல்லினிய வாழ்த்துக்கள், நன்றிகள் அனைத்தும். சரி, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பூவை செங்குட்டுவன், பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய மேலும் சில திரைப்பட பாடல்கள், அவை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் உங்களுடன்
நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய மற்றொரு முருகன் பாடல். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனை வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனை வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனை வணங்கி நின்றேன். வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை வரும். வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே.

மடியினிலே பண்புடனே தவழுகின்றேன். பாரத தாய் மடியினிலே பண்புடனே தவழுகின்றேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகின்றேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகின்றேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே கன்னித்தமிழே. கால வரலாறு போற்றி புகழ் பாடும்

கேட்ட பாடலை இயற்றியவர் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசை மீதே வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். ஒலித்த பாடலை பாடிய குரல் வாணி ஜெயராம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான வண்ண திரைப்படமான மேல்நாட்டு மருமகள். இந்த திரைப்படத்தில் சிவகுமார் அவருக்கு ஜோடியாக பிரான்ஸ் நாட்டு நடிகை லாரன்ஸ், கமலஹாசனுக்கு ஜோடியாக ஜெயசுதா, ஜூனியர் பாலையா, பூர்ணம் விஸ்வநாதன், காந்திமதி, மேலும் வாணி கணபதி, உஷா உதூப் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். முருகனை பற்றி பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான பாடல் அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பழைய சினிமா பாடல்கள், அவை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு அபூர்வமான பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நம்பிக்கை நட்சத்திரம். 1975 திருமலை மற்றும் மகாலிங்கம் இருவரும் இணைந்து இயக்க கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து மற்றும் விஜயகுமார், ஸ்ரீவித்யா மற்றும் பலரும் நடிக்க நம்பிக்கை நட்சத்திரம் 75 வெளியானது. திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் மகேந்திரன், இசையமைப்பாளர் லக்ஷ்மி நாராயணன். மூக்கா முத்து விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். அதிலே இந்த திரைப்படமும் ஒன்று, நம்பிக்கை நட்சத்திரம். இதிலே ஸ்ரீவித்யா கதாநாயகி. மூக்கா முத்து பல திரைப்படங்களில் தனக்கு தானே பின்னணி பாடியிருக்கின்றார். இந்த பாடலை மூக்கா முத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார். பாடலை எழுதியவர் பூவை செங்குட்டுவன். பாடலை கேட்டு பார்க்கலாமா? ஆயிரம் காலத்து உறவு புது உறவு என்றும் ஆனந்தமே ஆசை அலைமோதும் இனி நாம் காணும் பேரின்பமே. ஆயிரம் கனவுகள் வரும் நாள் இந்த திருநாள் இன்பத்தே நூறுதே நாளும் சுவை கூடும் இரு உள்ளங்கள் பண்பாடுதே. ஆயிரம் காலத்து உறவு புது உறவு.

கேட்ட பாடல் நம்பிக்கை நட்சத்திரம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்கள். இதோ இன்றொரு அருமையான பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராணி யார் குழந்தை. ஜூபிடர் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம் 1972 கருப்பு வெள்ளையில் வெளியானது. ராணி யார் குழந்தை. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு, டி யோகானந்த் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். ராணி யார் குழந்தை திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் தான். இதோ பி சுஷீலா பாடிய பாடல். இரண்டு பாடல்கள் இருக்கின்றன. ஒன்று இன்பமாக ஒலிக்கும் பாடல், இன்னொன்று துன்பமாக ஒலிக்கும் பாடல். இது ஒரு துன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடலாக நாம் வைத்துக் கொள்ளலாம், ஒரு தாலாட்டு பாடல் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். சின்ன சின்ன பாப்பா, சிங்கார பாப்பா, சின்ன சின்ன பாப்பா, சிங்கார பாப்பா, கண்ணான கண்ணே என்ன

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராணி யார் குழந்தை. ஆமாம், இந்த திரைப்படத்தில் பேபி ராணி அந்த காலங்களில் பிரபலமாக பல திரைப்படங்களில் ஜொலித்த குழந்தை நட்சத்திரம் பிரதான பாத்திரமேற்று நடித்திருந்தார். இதில் ஒலித்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றைய நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக நேயர்களை நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இதோ மற்றொரு பாடல் மீண்டும் முருகன் மேல் பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு பக்தி பாடல்.

எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். திருச்செந்தூர் வடிவேலும் திருத்தணிகை மாமயிலும், திருச்செந்தூர் வடிவேலும் திருத்தணிகை மாமயிலும்.

வரும். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். பழமுதிர்ச்சோலை பன்னீரும் சுவாமிமலை திருநீரும்

தேடி வரும். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்த கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். பழனிமலை பஞ்சாமிர்தமும் பரங்குன்ற சந்தனமும், பழனிமலை பஞ்சாமிர்தமும் பரங்குன்ற சந்தனமும்.

കേട്ട പാടലയ്യാത്തവർ എന്റെ കവിഞർ പൂവൈ സെങ്കുട്ടുവൻ പാടലിടം പെറ്റ തിരപ്പടം കുമാസ്താവിൻ മകൾ. 1975 ஆண்டு இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் கருப்பு வெள்ளையில் வெளியான திரைப்படம் குமாஸ்தாவின் மகள். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எம் ஆர் விஜயா. சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எம் ஆர் விஜயா. இந்த திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் கன்னடத்தில் மிக மிக பிரபலமான கதாநாயகி ஆர்த்தி மற்றும் கமலஹாசன், ஷகீலா அதாவது குமாரி ஷகீலா, குழந்தை நட்சத்திரம் பேபி ஷகீலா பல திரைப்படங்களில் நடித்தவர். உங்களுக்கு தெரியும் கற்பகம், எங்க வீட்டு பிள்ளை உட்பட பல திரைப்படங்களில், கன்னித்தாய், இப்படியாக பல திரைப்படங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். பேபி ஷகிலா அவர் குமாரியாகி இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இந்த பாடல் காட்சியில் ஆர்த்தி மற்றும் குமாரி ஷகிலா. குமாரி ஷகிலா நடித்த அதாவது குமாரியான பிற்பாடு நடித்த மற்றொரு திரைப்படம் பாலூட்டி வளர்த்த கிளி. இந்த திரைப்படத்தில் கமலஹாசனும் நடித்திருக்கின்றார் மற்றும் வி எஸ் ராகவன், பண்டரிபாய், டி வி குமுதினி மற்றும் பலரும் குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பூவை செங்குட்டுவன் எழுதியிருந்தார். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமைய போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொடர்ச்சி இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் என்றோ நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த பாடல்களில் ஒன்று. உம்

ஒலித்த பாடல் என் உறவுகளை கேட்ட ஞாபகம் இருக்கின்றதா? இடம்பெற்ற திரைப்படம் நீ ஒரு மகாராணி. பாடலை பாடிய குரல்கள் கே ஜே ஜேசுதாஸ், பி சுஷீலா. 76 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் நீ ஒரு மகாராணி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீகாந்த், தேங்காய் சீனிவாசன், சுஜாதா, ஸ்ரீபிரியா ஆகியோர் நடித்திருந்தார்கள். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் சுஜாதாவும். பிரபல கதாசிரியர் வசனகர்த்தா கே சொர்ணம் திரைப்படத்தின் இயக்குனர். திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் மற்றும் கணேஷ். ஒலித்த பாடலை எழுதிய கவிஞர் பூவை செங்குட்டுவன் மறந்து விடாதீர்கள், அது நீ ஒரு மகாராணி. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியை அலங்கரிக்க மற்றொரு மூக்கா முத்து பாடிய பாடல் கலைஞர் மூனா கருணாநிதியின் மூத்த மகன் எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய மற்றொரு பாடல் உங்களுக்காக இதோ. முட்டு விரிந்தது, முல்லை மலர்ந்தது, சிரித்தேன் கொஞ்சம் சிரித்தேன். இங்கே உட்டுறவாடிட உன்னிடம் என்னை கொடுத்தேன், தேனை அள்ளி கொடுத்தேன். முட்டு விரிந்தது, முல்லை மலர்ந்தது, சிரித்தேன் கொஞ்சம் சிரித்தேன். இங்கே உட்டுறவாடிட உன்னிடம் என்னை கொடுத்தேன், தேனை அள்ளி கொடுத்தேன். ஆ

இங்கே ஒட்டுறவாடிட உன்னிடம் என்னை கொடுத்தேன், தேனை அள்ளி கொடுத்தேன். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இங்கேயும் மனிதர்கள். 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இங்கேயும் மனிதர்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை மூனா கானா முத்துவுடன் இணைந்து பாடிய குரல் எஸ் ஜானகி. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக மூகா முத்து நடிக்க, கதாநாயகியாக வெண்ணிறாடை நிர்மலா நடித்திருந்தார். மூகா முத்துவுடன் அதிக திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் வெண்ணிறாடை நிர்மலா. இங்கேயும் மனிதர்கள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி எஸ் நடேஷ். திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல கதை வசனகர்த்தா ஏ எல் நாராயணன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள். மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் ஒரு பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தேன். பூவை செங்குட்டுவன் அதே திரைப்படத்தில் எழுதிய மற்றொரு பாடல். How wonderful, how beautiful. Hello, come near, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. How wonderful, how beautiful. Hello, come near, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை மொட்டு சிரிக்கும், கட்டி தங்கம் கடைந்தெடுத்த மேனி, கண்ணும் கண்ணும் கதைகள் சொல்லும் அன்பே வருவாய் நீ. How wonderful, how beautiful. Hello, come near, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. ஆமா, மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜீராம் பாடிய பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே கூறியதுதான் ஏ பி நாகராஜன். இந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் அவருடைய மாஜி மனைவியான வாணி கணபதியும் நடனமாடியிருந்தார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல், வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும், அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும். லாகிலாக இல்லல்லாகி முகம்மது ரசூலுல்லாகி, லாகிலாக இல்லல்லாகி முகம்மது ரசூலுல்லாகி. வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும்.

கொஞ்சம் அவனுக்கு முன்னால் இங்கு எல்லோரும் மந்தை, அநாதி யாருமில்லை, அவனேதான் தந்தை. அநாதி யாருமில்லை, அவனேதான் தந்தை. லாகி லாகா இல்லல்லாகி முகம்மதுர் ரசூலுல்லாகி. வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ்

துயரத்தை அங்கே சொன்னால் சுகமாகும் சிந்தை. அநாதி யாருமில்லை அவனேதான் தந்தை. அநாதி யாருமில்லை அவனேதான் தந்தை. லாஹிலாஹா இல்லல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆடு புலியாட்டம். 77 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ஆடு புலியாட்டம். கமலஹாசன், ரஜினிகாந்த், கே நடராஜ், ஸ்ரீபிரியா, சங்கீதா, அபர்ணா மற்றும் பலரும் ஆடு புலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து எல்ஆர் அஞ்சலி. எல்ஆர் அஞ்சலி பின்னணி பாடகி எல்ஆர் ஈஸ்வரியின் தங்கை. ஆமாம், பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன். பார்த்தீர்களா, இவ்வளவு அருமையான பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. ஆமாம், பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக இன்றைய நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மறக்க முடியுமா? இதோ அடுத்த அருமையான பாடல் பூவை செங்குட்டுவன் கற்பனையில் உதித்த பாடல். காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன். காலம் நமக்கு தோழன்,

ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடலையாத்தவர் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடிய பாடலிடம் பெற்ற திரைப்படம் பெத்தமனம் பித்து. 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெத்தமனம் பித்து. முத்துராமன் கதாநாயகன், ஜெயா கதாநாயகி. காட்சியில் முத்துராமனும் ஜெயாவும். அருமையான இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். ஆமாம், பூவை செங்குட்டுவன். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடிய பாடலிடம் பெற்ற திரைப்படம் பெத்தமனம் பித்து. 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெத்தமனம் பித்து. முத்துராமன் கதாநாயகன், ஜெயா கதாநாயகி. காட்சியில் முத்துராமனும் ஜெயாவும்.

தரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஞானலிங்கம். பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு அருமையான கானம் இப்பொழுது இந்த வேளையில் உங்களுக்காக. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை.

தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாய்

தாயும் கடவுளும் ஒன்று. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. கேட்ட பாடலை பாடியவர் டி கே கலா. நடிகை சண்முக சுந்தரியின் மகள் டி கே கலா ஒரு பின்னணி பாடகி, நடிகையும் கூட. இடம்பெற்ற திரைப்படம் அகத்தியர். 72 பிரம்மாண்டமான பொருட்செலவில் ஏராளமான நடிகை நடிகையர் நடிக்க ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியானது அகத்தியர். சீர்காழி கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், ஏ வி எம் ராஜன், சிவகுமார், லக்ஷ்மி, குமாரி பத்மினி, இப்படியாக ஏராளம் நட்சத்திரங்கள், விஜயகுமாரி. இந்த பாடல் காட்சியில் மாஸ்டர் சேகர் அவருக்காக டி கே கலா பாடிய பாடல். பூவை செங்குட்டுவன் எழுதியது, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பாளர், ஏ பி நாகராஜன் திரைப்படத்தின் இயக்குனர். ஆமாம், அந்த வகையில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களின் தொகுப்பாக மறக்க முடியுமா நிகழ்ச்சி. அடுத்த பாடல் இதோ. நாதனை கண்டே நடி என் தோழி.

லே ஆதாரம் நீயே, அருயிர் நீயே, வேதாந்தமும் நீயே, விமலனே, விளையாடும் கலைஞானமே என மனமது வணங்கிடும் நாதனை கண்டேனடி.

கலையார்வமா கலையார்வமா காதல் வேகமா, கலையார்வமா காதல் வேகமா, தயவுடன் சுபமிகு தருணமதனில் வந்த

0: தனியே தயவுடன் சுபமிகு தருணமதனில் வந்த நாதனை கண்ட நடே. ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் பூவை செங்கொட்டுவன். பாடிய குரல்கள் பி சுஷீலாவுடன் இணைந்து வீராதா. இடம்பெற்ற திரைப்படம் ராஜராஜ சோழன். 73 வெளியான தமிழின் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம் இது. குன்னக்குடி வைத்தியநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். திரைப்படத்தை தயாரித்தவர் ஆனந்த் தியேட்டர் உரிமையாளர் ஜி உமாபதி. திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன், சிவாஜி கணேசன், விஜயகுமாரி, சிவகுமார், குமாரி பத்மினி, லக்ஷ்மி முத்துராமன், எஸ் வரலட்சுமி, ஆமாம் டி ஆர் மகாலிங்கம், சீர்காழி கோவிந்தராஜன், கே டி சந்தானம், எம் என் நம்பியார், ஏ சகுந்தலா, மனோரமா, ஆர் எஸ் மனோகர் என ஒரு நட்சத்திர பட்டாளமே திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் பரதநாட்டியம் ஆடியவர் லக்ஷ்மி. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் அது. அதே ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல் நடிகர் முத்துராமன் பாடக்கூடியவர். அவரே தனது குரலில் ராஜராஜ சோழனை வாழ்த்தி பாடும் பாடல். கத்து திரைக்கடல் சூழ வணிக்கொரு கண்மணி போன்றவனே, கற்பக நாடன் எப்புறமேன்மை கணக்கிலா வாய்ந்தவனே, முத்தமிழைப்பயில் வித்தகர் நாவில் நுழைந்திடு நாயகனே, மூவுலகும் புகழ் சோழ பராந்தக வாழிய வாழியவே, மனத்தால் தனைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒருக்கால் சினத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால் மரத்தால் திறத்தால் சிறப்பானவன், கொடுப்பார் எனத்தான் அடுத்தார் தமைப்பேனும் குலசேகரன் வாழ்கவே. இப்படியாக அந்த தமிழ் சொற்கள் அப்படியே இந்த பாடலில் விளையாடும். கணக்கிலடங்கா சொற்கள் மிக நெருக்கமாக அற்புதமாக இலக்கிய மனம் கமழும் அந்த செந்தமிழ் சொற்கள் இந்த பாடலின் சிறப்பு. பாடலை பாடியவர் முத்துராமன். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்தில். ஆமாம், அதே போல கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் யாத்தவர் அல்லவா.
1: ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே.
0: இந்த பாடல் கனிமுத்து பாப்பா அதே திரைப்படத்தில் எஸ் ஜானகி ஜோதி கண்ணாவுடன் இணைந்து பாடிய ஒரு குழந்தைகளுக்கான பாடல். அந்த காட்சியில் பேபி ஸ்ரீதேவியும் மாஸ்டர் ஸ்ரீகுமாரும். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்.
1: சித்தி சொல்லு சொல்லு, மாமா சொல்லு சொல்லு, அப்பா கிட்டே சித்திக்கும் சித்தி கிட்டே அப்பாவுக்கும் காதல் காதல். சித்தி சொல்லு சொல்லு, மாமா சொல்லு சொல்லு, அப்பா கிட்டே சித்திக்கும் சித்தி கிட்டே அப்பாவுக்கும் காதல் காதல்.
0: எப்படி ஒரு பாடல். எஸ் ஜானகியும் ஜோதி கண்ணாவும் பாடியது. பூவை செங்குட்டுவன் யாத்தது. 74 வெளியான திரைப்படம் கருப்பு வெள்ளையில் தாகம். முத்துராமனும் நந்திதா போஸும் நடித்திருந்தார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதி எஸ் ஜானகி முத்துராமனுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் எம் பி சீனிவாசன். பூவை செங்குட்டுவனின் பாடல் இதோ.
1: வானம் நமது தந்தை, பூமி நமது அன்னை, உலக

0: மலைகளிலே பிறப்பதற்கு அருவே என்று பேரு. அது மண்ணில் வந்து தவழும் போது ஆறு என்று பேரு. கொடிகளிலே பிறப்பதற்கு மலர்கள் என்று பேரு.
1: மனித இனத்தில் பிறப்பதற்கு

அருமையான பாடல். அந்த பாடலும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். அதே போல பெத்தமனம் பித்து திரைப்படத்தில் இன்னொரு பாடலையும், அதாவது அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் யாத்தவரும் பூவை செங்குட்டுவன் தான். பெத்தமனம் பித்து திரைப்படத்தில் வி குமார் இசையில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இதோ டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, எஸ் வி பொன்னுச்சாமி, மனோரமா பாடிய பாடல். அம்மாடி உழைக்கும் கையோங்க வேண்டும், நம்மாலே உலகம் முன்னேற வேண்டும், ஆனியிலே உழுதிடுவோம், ஆடியிலே விதை விதைப்போம், மண்ணுக்குள்ளே பொன்னிருக்கு கண்ணம்மா, மனச வச்சு பாடுபட்டா பொன்னம்மா, மண்ணுக்குள்ளே பொன்னிருக்கு கண்ணம்மா, மனச வச்சு பாடுபட்டா பொன்னம்மா, கண் சிமிட்டி சிரிப்பாளே நெல்லம்மா, கண் சிமிட்டி சிரிப்பாளே நெல்லம்மா.

நம்மாலே உலகம் முன்னேற வேண்டும். இப்படி ஒரு பாடல் பெத்தமனம் பித்து திரைப்படத்தில். ஆமாம், நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களை உங்களுக்காக வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய இனிமையான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக இந்த மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக அருமையான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். இன்றைய நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆரீஸ்வரியும் இணைந்து பாடிய டூயட் பாடல்கள். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆரீஸ்வரியும் இணைந்து பாடிய டூயட் பாடல்கள். சரி, எம்ஜிஆரின் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது முதல் பாடல். முதலில் பாடல் ஒலிக்கட்டும், பின்பு தகவல். ஹே ஹா லலலலா

என்பதொரு ஆறு, காதல் என்பதொரு தோணி, பொன்மாலை நேரத்தில் போவோம் அங்கே. வெட்கம் என்பதொரு ராகம், போகம் என்பதொரு தாகம். வெட்க

அன்பு கொண்டாடும் நன்னாளிது, ரெண்டு கையோடு கை சேர்ந்தது. தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராமன் தேடிய சீதை. டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆரேஸ்வரியும் பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். எம்ஜிஆரை வைத்து ஒட்டுமொத்தமாக 17 திரைப்படங்களை இயக்கிய பெருமை பானா நீலகண்டனுக்கு உண்டு. இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் பானா நீலகண்டனே. ஆமாம், கன்னடத்திலே 1969 வெளியான கண்டன் டு ஹென்னாரோ என்ற திரைப்படம். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் இணைந்து நடித்த திரைப்படம். அதன் இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா. அவருடைய தந்தையும் ஒரு இசையமைப்பாளர், கோவிந்தராஜுலு நாயுடு. கோவிந்தராஜுலு நாயுடு அவர்தான் லிங்கப்பாவின் தந்தையின் பெயர். அவரும் ஒரு இசையமைப்பாளர். அந்தமான் கைதி என்று எல்லாம் ஒரு திரைப்படம் வெளியானது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த காலங்களில் அதன் இசையமைப்பாளர் ஜி கோவிந்தராஜுலு நாயுடு அந்த திரைப்படம் உட்பட பல திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர். இப்பொழுது இந்த 69 வெளியான இந்த ராஜ்குமார் மற்றும் பாரதி நடித்த அந்த கன்னட திரைப்படத்தை இயக்கியவர் பத்மினி பிக்சர்ஸ் சார்பிலே பி ஆர் பந்துலு. அந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் ராமன் தேடிய சீதை. இந்த ராமன் தேடிய சீதை வண்ணத்தில், அதுவும் ஈஸ்மன் கலரில் 72 வெளியாகி 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. சில காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டன. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த இந்த திரைப்படம். ஜெயலலிதாவுக்கு சினிமா ஃபேன் கிளப் மூலமாக தமிழ்நாட்டின் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் இந்த திரைப்படத்தின் வாயிலாக. ஜெயலலிதாவின் 100வது திரைப்படம் 74 டி ராமா நாயுடு தயாரிப்பில் வெளியான திருமாங்கல்யம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட். அந்த திருமாங்கல்யம் திரைப்படத்தில் 74 இவர் நடித்த பொழுது அவரை எப்படி தெரியுமா பாராட்டியது உலகம். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை பி பானுமதி என்றால், நடிப்புக்கு இலக்கியம் வகுத்த நடிகை கலைச்செல்வி ஜெயலலிதா என பாராட்டியது. சரி, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராமன் தேடிய சீதை. அருமையான ஒரு பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் டிஎம்எஸ்ஸும் எல் ஆரீஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் எத்தனை வருடங்கள் போனாலும் அலுப்பு தட்டாத பாடல். இந்த பாடலின் வரிகள் அந்த மாதிரி. இந்த பாடலின் நாயகன் உறவே வேண்டாம் என்கிறான். பாடலின் நாயகியோ உறவுதான் எல்லாம் என்கிறாள். சரி, பார்ப்போம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடலின் விவரங்களை பார்க்கலாம். Mm-hmm.

0: இது மாலை நேரத்து மயக்கம். கேட்ட அந்த அருமையான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1970 கருப்பு வெள்ளையில் வி டி அரசு அவர்களின் இயக்கத்தில் இரட்டை வேடங்களில் நடிப்பு சுடர் ஏவிஎம் ராஜன், அவருடைய இல்லத்தரசியான புஷ்பலதா, ஆஷா எனப்படும் ஷைலஸ்ரீ, ஷோ மனோரமா மற்றும் பலரும் நடித்த தரிசனம் என்ற திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜனும் எல்லாரேஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் ஆஷா எனப்படும் ஷைலஸ்ரீயும். இந்த ஆஷா வெண்ணுராடை திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் சினிமா உலகுக்கு ஸ்ரீதர் அவர்களால் ஒரு காமெடி நடிகையாக அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த திரைப்படத்தில் தமிழில் பெரிய அளவில் கதாநாயகியாக இவர் சோபிக்கவில்லை, சில திரைப்படங்களில் நடித்தவர் அவ்வளவுதான். இவருடைய கணவர் தான், நீங்கள் பல தமிழ் திரைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள், சுதர்சன் என்று ஒரு நடிகரை, நல்ல பெரிய தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், அதிகமாக வில்லனாக நடித்திருப்பார். பாலாஜியின் திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். அவர்தான் ஷைலஸ்ரீ எனப்படும் ஆஷாவின் கணவர். இந்த தரிசனம் திரைப்படம் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள், சூலமங்கலம் ராஜலட்சுமி, சூலமங்கலம் ஜெயலட்சுமி. அவர்கள் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர்கள். அந்த வரிசையில் இந்த திரைப்படமும் அடங்கும். சூலமங்கலம் சகோதரியர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் டைகர் தாத்தாச்சாரி, இன்னொரு திரைப்படம் பிள்ளையார். சூலமங்கலம் ராஜலட்சுமி திரைப்படங்களில் அதிகமாக பாடியிருக்கின்றார். ஜெயலட்சுமி அவ்வளவாக பாடவில்லை. இருந்தாலும் இருவரும் இணைந்து ஏராளமான பக்தி பாடல் கொண்ட இசைத்தட்டுக்களை வெளியிட்டுள்ளார்கள். நல்லது. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தரிசனம். பாடலை யாத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உங்களுடன் வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜனும் எல்லாரீஸ்வரியும் இணைந்து பாடிய அற்புதமான அசத்தலான அருமையான பாடல்கள். இதோ நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தின் பெயர். திருமணத்தின் முன்னர், அதாவது அந்த திருமணத்தை உறுதி செய்யும் விதமாக, நிச்சயப்படுத்தும் விதமாக நிச்சயதார்த்தம் நடைபெறும். அந்த வேளையிலே இரு வீட்டுக்காரரும் தாம்பூலம் மாற்றிக்கொள்வார்கள். அதுதான் நிச்சய தாம்பூலம். 1962 கருப்பு வெள்ளையில் வெளியானது நிச்சய தாம்பூலம். தெலுங்கு மொழியிலும் பெல்லி தாம்பூலம் என்ற பெயரில் வெளியானது. சிவாஜி கதாநாயகன் என்றால் ஜமுனா கதாநாயகி. தெலுங்கில் மாபெரும் நடிகை, தமிழில் நடித்தது குறைவுதான் ஜமுனா. சிவாஜியுடன் இணைந்து பல திரைப்படங்கள், நிச்சய தாம்பூலம் உட்பட தங்கமலை ரகசியம், தென்னாலிராமன், பொம்மை கல்யாணம், மருதநாட்டு வீரன் என பல திரைப்படங்களிலும் நடித்தவர் ஜமுனா. எம்ஜிஆருடன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி. அந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் யமுனா. அதுதான் மாபெரும் ஆச்சரியம். பழம்பெரும் நடிகர் நடிகையர் எல்லோரும் மறைந்து கொண்டு செல்கிறார்கள் அல்லவா? நேற்று கூட கவிஞர் பிரைஸுடன் காலமான செய்தியை கேட்டு மனது நெகிழ்ந்து போனது. கவிஞர் பிரைஸுடன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சிகளில். எத்தனையோ அருமையான பாடல்களை எழுதிய அற்புதமான ஒரு கவிஞர், நல்லவர், வல்லவர், சிறந்தவர், திறமைசாலி. அவர் காலமாகிவிட்டார் பிரைஸுடன். புலமைப்பித்தனை தொடர்ந்து இவரும் கவிஞர்கள் வரிசையில் காலமானவர்களில் பட்டியலில் அடங்கிவிட்டார். நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பி எஸ் ரங்கா. இந்த பி எஸ் ரங்கா அந்த காலங்களில் மிகவும் பிரபலம். அவர் மாபெரும் ஒளிப்பதிவாளர், கேமராமேன், ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டரும் கூட. பி எஸ் ரங்காவின் சொந்த ஸ்டூடியோ தான் விக்ரம் ஸ்டூடியோஸ். அதனுடைய அதிபர் தான் பி எஸ் ரங்கா. 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை பன்மொழிகளிலும் தயாரித்து இயக்கிய பெருமை பி எஸ் ரங்காவுக்குண்டு. அவற்றிலே 18 திரைப்படங்களை கன்னட மொழியில் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய ராஜ்குமாரை வைத்து எடுத்தவர் பி எஸ் ரங்கா. நிச்சய தாம்பூலம் திரைப்படம் 62 வெளியானது. டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியுடன் நடனமாடியவர் ஜோதி எனப்படும் ஒரு நாட்டிய நடிகை. மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. உங்களுக்காக நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். இந்த திரைப்படத்தின் நாயகி ஜமுனா இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூறியிருந்தேன். ஆனால் அவரை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்தால் தெரியும், அவர் கதைக்கும் போது தலைப்பகுதி இப்படி நடுங்கிக் கொண்டே இருக்கும், ஆடிக்கொண்டே இருக்கும். அதற்கு அவர் கூறும் காரணம் என்னவென்றால், 65 ஏவிஎம் தயாரிப்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் குழந்தையும் தெய்வமும். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் கதாநாயகன், ஜமுனா கதாநாயகி. அதிலே ஒரு பாடல் காட்சி வரும், டிஎம்எஸ்ஸும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் காட்சி.
1: அன்புள்ளமான் விழியே ஆசையிலோர் கடிதம்.
0: அந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரால் தனக்கு ஒரு சிறியதொரு விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த பாடல் காட்சியின் போது. அதுதான் பெரும்பாலும் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் ஜமுனா, பழம்பெரும் நடிகை ஜமுனா, அவர் உரையாடும் பொழுது பாருங்கள், உங்களுக்கே புரியும் அந்த தலையில் இருக்கக்கூடிய ஆட்டம், நடுக்கம் எல்லாம். இதோ நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் டிஎம்எஸ் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் உங்களுக்காக.
1: இது வேறுலகம், தனி உலகம், இரவில் வெடியும் புது உலகம். இது வேறுலகம், தனி உலகம், சச்சச்சா, இரவில் வெடியும் பொது உலகம், சச்சச்சா. விதவிதமான மனிதர்கள் கூடும் வேடிக்கை உலகம் இதே. விதவிதமான மனிதர்கள்

இது வேறுலகம் தனியுலகம், இரவில் விடியும் புது உலகம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான நிச்சய தாம்பூலம். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் TMS-ம் LR Eshwari-யும் இணைந்து பாடிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பிரபலம் ஆகாத ஒரு திரைப்படமும் அதிலே அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் ஒலித்த பாடலும் உங்களுக்காக. முதலில் பாடலை கேட்கலாமா, பின்பு தகவல்களை பார்க்கலாம். சொல்ல துடிப்பது என்ன, மெல்லச் சிரிப்பது என்ன,

0: கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வைராக்கியம். வைராக்கியம் 1970 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், வெண்ணிராடை நிர்மலா, ஜோதி லட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பார்த்தீர்களா, இப்பொழுது நால்வரின் பெயர்களை குறிப்பிட்டேன். ஜெமினி இல்லை, எஸ்எஸ்ஆர் இல்லை, ஜோதிலட்சுமி இல்லை, வெண்ணிராடை நிர்மலா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. வாலி எழுதிய பாடல், வாலி இல்லை. பாடலுக்கு இசையமைத்தவர் பலருக்கும் முன்னோடியான இசையமைப்பாளர் எஸ் எம் எஸ், அதாவது எஸ் எம் சுப்பையா நாயுடு. எம்ஜிஆர், சிவாஜி திரைப்படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் ஜெமினி, ஜெய்சங்கர். ஒரு காலத்தில் பிரபலமாக மிகவும் பிஸியாக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் இசையமைக்கும் பணியில் எஸ் எம் சுப்பையா நாயுடு. இந்த பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸ் தயாரித்த பல திரைப்படங்கள், அதன் அதிபர் ஸ்ரீ ராமுலு நாயுடு, எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு, அவர் சொந்தமாக திரைப்படங்கள் தயாரிக்கும் பொழுது பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸில் அதன் சார்பாக எஸ் எம் சுப்பையா நாயுடு அவரின் பல திரைப்படங்களுக்கு ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றார். அப்படித்தான் மலைக்கள்ளன், எம்ஜிஆரின் மலைக்கள்ளன், எம்ஜிஆர் பானுமதி நடித்தது, பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பு, தயாரிப்பாளர் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு, அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. இப்படியாக பலது. கல்யாணியின் கணவன் என்று சிவாஜி சரோஜா தேவி நடித்த திரைப்படம் பக்ஷி ராஜா ஸ்டுடியோ சார்பில் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு தயாரித்த திரைப்படம், அதன் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. நல்லது உறவுகளே. ஆம், இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல் தான், அபூர்வமான பாடல். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் மிகவும் பிரபலமாக ஒலித்தது. நீங்கள் யோசிக்கலாம், இதென்ன அடிக்கடி இலங்கை வானொலியில் ஒலித்த பாடல்? ஆமாம், அனைவருக்குமே அந்த காலங்களில் பாடல்கள் கேட்பதற்கு ஒரு ஊடகமாக சிறந்து விளங்கியது இலங்கை வானொலி தானே. அதை தவிர இந்திய வானொலிகளான திருச்சிராப்பள்ளி வானொலி, சென்னை வானொலி நிலையம், பாண்டிச்சேரி வானொலி நிலையம், விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு, இன்னும் சில, பிரதானமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் வர்த்தக சேவை, அங்கு ஒலிபரப்பாகும் பாடல்கள் தான் அனைவருக்குமே இசைத்தீனி போட்டன. அதில் மாற்று கருத்தில்லை, எல்லோருமே ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதோ இந்த பாடலை கேட்டால் இந்த பாடலில் பொதிந்துள்ள விடயங்கள் கண்ணதாசன் எழுதியது. முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு நாம் பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாம்.
1: சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எம்ஜிஆரின் திரைப்படமான சங்கே முழங்கு. இந்த பாடல் இந்த திரைப்படத்தின் தலைப்பு ஏற்கனவே பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதி எம்ஜிஆரின் மற்றொரு திரைப்படமான கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அல்லவா?

சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷீலா குழுவினர் பாடிய பாடல் அல்லவா மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில். இங்கே அந்த பாடல் இந்த திரைப்படத்தின் தலைப்பாகிவிட்டது. இப்படி எத்தனையோ எம்ஜிஆருக்கு ஜோடியாக சங்கே முழங்கு திரைப்படத்தில் நடித்தவர் நடிகை லக்ஷ்மி. இதற்கு முன்னர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலும் நடித்தார் லக்ஷ்மி. ஏனென்றால் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு டுயல் ரோல், இரட்டை வேடம். ஒருவர் ஜெயலலிதா, இன்னொரு கதாநாயகி லக்ஷ்மி. எம்ஜிஆருக்கு தங்கியாக நடித்தார் இதே வீணையில். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எம்ஜிஆரின் குமரிக்கோட்டம் திரைப்படத்திலும் நடித்திருப்பார் லக்ஷ்மி. சரி, சங்கே முழங்கு திரைப்படத்தின் இயக்குனர் யார் தெரியுமா? பானா நீலகண்டன். கண்ணதாசன் எழுதிய பாடல், டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆரேஸ்வரியும் பாடியது. இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ஹிந்தி நடிகை, ஹிந்தி கவர்ச்சி நடிகை, ஆடல் அழகி ஹெலன், எம்ஜிஆருடன் இந்த பாடல் காட்சியில் ஆடியவர் வடநாட்டு நடிகை ஹெலன். பல தமிழ் திரைப்படங்களில் நடனமாடியிருக்கின்றார். ஏன் இந்த பாடலில் கூட பல ஆடல் அழகியர் சிவாஜியுடன் நடனமாடி இருந்தார்கள். உத்தம புத்திரன் திரைப்படத்தில் யாரடி நீ மோகினி, கேளடி என் கண்மணி, இதிலே ஒருவர் ஹெலன். எத்தனை ஆண்டு? 58 ஆண்டு. சரி, அந்த பாடலுக்கு இசையமைத்தவரையா தெரியுமா? ஜி ராமநாதன். நம்புவீர்களா, கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்டு இசையமைப்பவர் அந்த பாடலை மேற்கத்திய இசை பாணியில் இசையமைத்தார் ஜி ராமநாதன். உத்தம புத்திரன். அந்த யாரடி நீ மோகினி பாடலை யாத்தவர் யார் தெரியுமா? கூனா மாவண்ணா பாலசுப்ரமணியம். நால்வர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. டிஎம்எஸ், ஏ பி கோமலா, ஜிக்கி, கே ஜமுனாராணி. எத்தனை அற்புதங்கள் அந்த காலங்களில். ஆம், சங்கே முழங்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் அருமையான ஒரு பாடல். வண்ண திரைப்படம் தான் சங்கே முழங்கு. 72 ஆண்டு வெளியானது எம்ஜிஆரின் திரைப்படம். சரி நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? டி எம் சவுந்தரராஜன், எல் ஆரீஸ்வரி பாடிய அருமையான பாடல்கள். என்ன கம்பீரம் இந்த பாடல் காட்சியில். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த ஆடை அலங்காரம் என்ன, அந்த பாடலை அற்புதமாக பாடி கொடுத்தார்கள் டி எம் எஸும் எல் ஆரீஸ்வரியும். வண்ண திரைப்படம். சரி, பாடலை கேட்கலாம், பின்பு தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். சரியா? இதோ பாடல். நினைத்ததை நடத்தி

கொண்டவர் பழக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். தங்கம் தங்கும் எந்த அங்கம் எங்கெங்கும், பொண்ணும் பெண்ணும் வந்து மின்னும் கண்ணெங்கும். தங்கம் தங்கும் எந்த அங்கம் எங்கெங்கும், பொண்ணும் பெண்ணும் வந்து

உறவாட இந்நேரம் பட்டாடை தொட்டாட கட்டாயம் வா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழ

பன்னீரில் குளிப்பது மாளிகை நெஞ்சம், தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம். படைத்தான் ஒரு உலகம், பணம் தான் அதன் உருவம்.

கண்ணோ அதை சிந்தாமல் கொடுப்பது பூவழி கிண்ணோ. முதல் நாள் மெல்ல தொடலாம், மறுநாள் மிச்சம் பெறலாம். அவன்தான் நல்ல ரசிகன், இதை அறியாத நீ யாரோ புது பாடகன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான்.

நாடகம் ஒன்று, அது இன்றோடு நில்லாமல் நாளையும் உண்டு. இதழ் மேல் ஒரு பாடல், மடிமேல் விளையாடல், இடையில் சிறு ஊடல். இதை நான் சொல்லத்தான் இந்த விழிஜாடைகள். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். இதன் மேல் ஒரு பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நம் நாடு. டி எம் சவுந்தரராஜனும் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா. வெற்றிகரமாக 100 நாள் ஓடியது இந்த வண்ண திரைப்படம். 69 வெளியான இந்த திரைப்படத்தை விஜயா இன்டர்நேஷனல் சார்பிலே நாகி ரெட்டியும் சக்கரபாணியும் தயாரித்தார்கள், அதாவது விஜயா புரொடக்ஷன்ஸ். இந்த திரைப்படம் விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் தயாரிக்கப்பட்டது. தயாரிப்பாளர்கள் இந்த இருவரும் தான், எப்பொழுதுமே நாகி ரெட்டியும் சக்கரபாணியும். எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி அல்ல, இது வேறு ஒருவர். நம் நாடு திரைப்படத்தை இயக்கியவர் ஜம்புலிங்கம் எனப்படும் ஜம்பு. ஆம், தெலுங்கு மொழியில் இந்த திரைப்படம் கதாநாயக்குடு என்ற பெயரில் வெளியான பொழுது அந்த திரைப்படத்திலே எம்ஜிஆரின் பாத்திரத்தில் என் டி ராமாராவ் தமிழில் நடித்தது போல ஜெயலலிதாவை தெலுங்கிலும் நடித்தார். அந்த தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டிவி ராஜு. தமிழில் டிவி ராஜு இசையமைத்தது கம்மிதான். கனிமுத்து பாப்பா, ராணி யார் குழந்தை, இந்த திரைப்படங்களின் இசையமைப்பாளர் டிவி ராஜு தான். ஹிந்தி மொழியில் இதே கதை 72 அப்னா தேஷ் என்ற பெயரில் வெளியானது. இலங்கையிலும் திரையிடப்பட்டது இந்த ஹிந்தி திரைப்படம் அப்னா தேஷ். ராஜேஷ் கன்னா எம்ஜிஆரின் பாத்திரத்தை ஏற்று நடிக்க ஹிந்தி நடிகை மும்தாஜ் ஜெயலலிதாவின் பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். ஹிந்தி திரைப்படத்தையும் தமிழ் திரைப்படத்தை போல ஜம்பு அவர்களே இயக்கியிருந்தார். ஹிந்தி திரைப்படம் அப்னா தேஷுக்கு ஆர் டி பர்மன் இசையமைத்திருந்தார். ஆர் டி பர்மன் யார் என்றால், ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கின்றேன், எஸ் டி பர்மனின் மகன். ஆர் டி பர்மனின் தந்தையான எஸ் டி பர்மன் தான் ஆராதனா திரைப்படம் அதன் இசையமைப்பாளர். இப்படி எத்தனையோ திரைப்படங்கள். சரி, அருமையான ஒரு பாடலை கேட்டீர்கள் நம் நாடு திரைப்படத்திலிருந்து. மறக்க முடியுமா தரும் அடுத்த பாடல், டி எம் சவுந்தரராஜனும் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? ஆம், சற்று ஜாலியாக இருக்கலாம் தானே. இதோ ஒரு ஜாலியான மூடுக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய பாடல். அப்படியென்றால் எப்படியான பாடலாக இருக்கும்? முதலில் பாடலை கேட்கலாமா?

குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு குடிமகளே, பெருங்குடிமகளே, நான் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா?

பார்க்கலாம். பகலுக்கு அதிசயம், இரவுக்கு அவசியம், பழகிவிட்டால் என்ன ரகசியம்? கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம், காதலில் வேறு என்ன சாத்திரம்? குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு

0: தலாம் ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன், ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன், ஆழத்தை இங்குதானே காணலாம். ஆண்டவன் படைப்பினில் ஆனந்தம் ஒரு வகை பார்த்ததில்லை நான் இதுவரை. வேண்டிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பலமுறை. குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீங்கள் எல்லோரும் அறிந்த பாடல் தானே, வசந்த மாளிகை. 72 வண்ணத்தில் இஸ்மன் கலரில் வெளியான இந்த திரைப்படத்தை ராமாநாயுடு, டி ராமாநாயுடு தயாரித்திருந்தார். திரைப்படத்தின் இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ், இசையமைப்பாளர் திரைசை திலகம், கே வி மகாதேவன், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியுடன் நடனமாடியவர் சிஐடி சகுந்தலா. சிவாஜி வாணிஸ்ரீ ஜோடி மாபெரும் புகழை பெற்றுக் கொண்டார்கள். இந்த திரைப்படத்தின் வாயிலாக சில்வர் ஜூபிலி ஓடியது இலங்கையிலும் இந்தியாவிலும். ஏற்கனவே தெலுங்கு மொழியில் 71 வெளியான பிரேம் நகர், அந்த திரைப்படத்தின் நாயகன் தெலுங்கு நடிகர் ஏ நாகேஸ்வர ராவ். தெலுங்கிலும் வாணிஸ்ரீ தான் கதாநாயகி. பின்பு தமிழுக்கு வந்தது வசந்த மாளிகை என்ற பெயரில். பின்பு ஹிந்தியில் வெளியானது அதே தெலுங்கு பெயர் பிரேம் நகர் என்ற பெயரில். ஹிந்தி மொழியில் ராஜேஷ் கண்ணா கதாநாயகன், ஹேமமாலினி கதாநாயகி. அற்புதமான ஒரு காதல் சித்திரம் அல்லவா? அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். ஆமாம், அற்புத நடிப்பு சிவாஜி வாணிஸ்ரீ. இன்னும் எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். சிவாஜியின் திரைப்படங்கள் அல்லது வாணிஸ்ரீயின் திரைப்படங்கள் என்று நாம் பட்டியல் போட்டால் வசந்த மாளிகையை விட்டு விட்டு செல்ல முடியாது. நிச்சயமாக அது அந்த பட்டியலில் இடம்பெறும், அதுவும் முன்வரிசையில். சரி, வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டீர்கள், நல்லது. டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்கள் மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல்
1: ஒருவரை ஒருவர்

நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என்னிடது கண்ணும் துடித்தது, உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னாள். பட்ட பகலென நிலவிரிக்க அந்த நிலவினில் மலர் சிரிக்க, அந்த நிலவினில் மது இருக்க அந்த மது உண்ண மனம் துடிக்க.

நீர் குடித்த மேகம் என் நீல வண்ண கூந்தல், நீர் குடித்த மேகம் என் நீல வண்ண கூந்தல்.

பால் கொடுத்த வெண்மை என் பளிங்கு போன்றமே நீ, பால் கொடுத்த வெண்மை என் பளிங்கு போன்றமே நீ, வெண் பளிங்கு போன்றமே நீ, அதில் பங்கு கொள்ளவா நீ. வட்டக்கருவிழி வரவழைக்க அந்த வரவினில் உறவிருக்க, அந்த உறவினில்

கண் பொய் வடித்த பாவை என் கை பிடித்ததென்ன? வெள்ளிப்பனி விழும் மலை இருக்க அந்த மலையினில் மழையடிக்க

ஆம், ஆண்களுக்கு வெலக்கண் துடித்தால் ஏதோ நல்லது, நல்ல செய்தி வரப்போகிறது என்று அர்த்தமா? பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் ஏதோ நல்ல செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமரி கோட்டம், 71 வெளியான ஈஸ்ட்மன் கலர் திரைப்படம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, லக்ஷ்மி, அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பானா நீலகண்டன் திரைப்படத்தின் இயக்குனர், மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கேட்ட பாடலை இயற்றியவர் கவிஞர் வாலி. பாடல் காட்சியில் எம்ஜிஆர், ஜெயலலிதா. எம்ஜிஆரை வைத்து 17 திரைப்படங்களை பானா நீலகண்டன் இயக்கியவர் என்று குறிப்பிட்டேன் அல்லவா? இதுதான் குமரி கோட்டம் திரைப்படம் தான் எம்ஜிஆரை வைத்து பானா நீலகண்டன் இயக்கிய 10வது திரைப்படம். நீங்கள் யோசிக்கலாம், அப்ப முதலாவதாக எந்த திரைப்படத்தை எம்ஜிஆரை வைத்து இயக்கியிருந்தார்? ஆமாம், 57 சக்கரவர்த்தி திருமகள், எம்ஜிஆர் அஞ்சலி தேவி ஜோடியாக நடித்த திரைப்படம் சக்கரவர்த்தி திருமகள். அதுதான் எம்ஜிஆரை வைத்து பானா நீலகண்டன் இயக்கிய முதல் திரைப்படம். குமரி கோட்டம் வெளியான 71 எம்ஜிஆர் நடிப்பில் ரிக்ஷாக்காரன், நீரும் நெருப்பும், ஒரு தாய் மக்கள் போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. ரிக்ஷாக்காரனில் எம்ஜிஆரின் சிறந்த நடிப்புக்காக அகில இந்திய ரீதியில் அந்த ஆண்டின் சிறந்த நடிகர் என்ற விருதை இந்திய அரசால், அதாவது பாரத் பட்டத்தை சிறப்பாக பெற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் TMS எல்ஆரீஸ்வரி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் TMS எல்ஆரீஸ்வரி இணைந்து பாடிய டூயட் பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்கியதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதய பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00, பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்திய காலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வளமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில வேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

కాని రసమే. என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இங்குது மோகம், ஹோ ஹோ ஹோ பாடுது ராகம், இங்குது மோகம், ஹோ ஹோ ஹோ பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்புத்திரை, அறிவாளி, மருத நாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன். பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ணலீலா அந்த திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டன. ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர். ஒரு அவதாரம், அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம் பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன் தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி, ஆர் எஸ் மனோகர் ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி
யசோதையாக, கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

Ding, ding. குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

கட்டவா கட்டவா கிட்டவா கிட்டவா. இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூ வாடல் வாடையில் துடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மீதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெறிக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

0: உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார்.
1: நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும்

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடி மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர், சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர் தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர், மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கு தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல், ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லி தருவது புதியது, இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லி தருவது புதியது, இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன்.

அங்கே பேசு என்னிடம் வேண்டாம், அம்மா தாயே நான் யார் நீ யார், நானோ எலும்போ நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம் உன்

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர் தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு, அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை, என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிராடை மூர்த்தி உத்தரவன்றே உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிராடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயப்பிரபா. ஜெயப்பிரபா யாரென்றால், துணிவே துணை என்ற ஒரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயப்பிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிராடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.

எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ? காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ? பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், உன்னை நான் பார்த்ததும் இன்று

கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவு. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள் காரிகை வந்ததும்

வெட்கத்தை விட்டுடிவான். காதலிக்க எனக்கு கற்றுத்தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ. கல்யாணம்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுசீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் முடி

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ரா இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கையாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர், ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில், அதிலே அவரின் தங்கையாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிச மேனர், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர், கணேஷ், நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏ வி எம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வழமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

0: அப்படி ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இதோ.
1: பூந்தேரே சின்ன சின்ன காலெடுத்து வா.

தலா நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு, பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடுத்தா

நேடி மெத்தையில் உலவும் சீமாட்டி அத்தனை சுகமும் தாரேண்டி நான் மனம் முடிக்க சிறை எடுக்க துணி.

என்ன காலெடுத்தும் வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தேன் பலா நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடுத்து

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா, இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனியாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில்

தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம், 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்த சாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர். எல் வைத்தியநாதன் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்ற ஒரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனால் பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திர

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன்.

பாடும் சுகம் தட்டு பாடும் நான் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடும் புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்திர

கடல் இதழ் முத்து போலே நாம் சொல்ல சொல்ல இன்னும் வரும் இன்ப நாளே. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்த

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம், மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியுடன், ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும், சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன், சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம். 1963 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி.
நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, உறவுகளே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி, பழைய தமிழ் சினிமா உலகை நாம் அலசி பார்க்கும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். முதல் பாடல் மக்கள் திலகம், எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் இது. 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் இந்த வண்ண திரைப்படத்தை மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்தார்கள். திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் எம்ஜிஆரின் பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாக பணியாற்றிய கே சொர்ணம். அதே போல ஆர் கே சண்முகமும் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு அதிகமாக வசனம் எழுதியிருக்கின்றார். அதே போல ஆரூர் தாஸ் வசனம் எழுதியிருக்கின்றார். மற்றும் பலரும் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு அற்புதமாக திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார்கள். இது இதய வீணை. பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதியிருந்தாலும் ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் வாலி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து இசையமைத்த எம்ஜிஆரின் இன்னொரு திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். அந்த திரைப்படமும் இதே வீணை வெளியாகிய இதே 72 வெளியானது குறிப்பிடத்தக்கது. இதே வீணை திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணனும் பஞ்சுவும். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளாவும், எம்ஜிஆரின் தங்கையாக லக்ஷ்மியும், லக்ஷ்மியின் கணவராக சிவகுமாரும் நடித்திருந்தார்கள். எம்ஜிஆருடன் சிவகுமார் இணைந்து நடித்த மற்றொரு திரைப்படம் 67 சத்யா மூவிஸ் தயாரித்து வெளியிட்டு வெற்றிகரமாக ஓடிய காவல்காரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்ற சிறிய பையன் சிறிய வயது எம்ஜிஆராக நடித்திருந்தார். மற்றும் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி, எம் என் நம்பியார், ஆர் எஸ் மனோகர், சிஐடி சகுந்தலா, ஜி சகுந்தலா, குமாரி சச்சு மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஏன் தேங்காய் சீனிவாசன் கூட நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் பல காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டன. இது ஒரு வெற்றி திரைப்படம். இதே வீணை திரைப்படம் வெளியான 1972 மக்கள் திலகம் நடிப்பில் நல்ல நேரம், நான் ஏன் பிறந்தேன், ராமன் தேடிய சீதை, அன்னமிட்ட கை, சங்கே முழங்கு போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம் 1972 எம்ஜிஆர், ஜெயலலிதா, பாரதி நடிப்பில் வெளியான அன்னமிட்ட கை. அதுதான் எம்ஜிஆர் நடித்த இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம். இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி. காட்சியில் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும். எம்ஜிஆருடன் மஞ்சுளா இணைந்து 5 திரைப்படங்களில் தான் ஜோடியாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனியோர் நினைப்பதைப் போல ஏராளம் திரைப்படங்களில் எல்லாம் இருவரும் இணைந்து நடிக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நினைத்து பார்த்தால் ஏதோ எத்தனையோ பல திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்தது போல பிரம்மை ஏற்படும். ஆனால் அப்படியல்ல. இதோ இதே வீணை திரைப்படத்தில் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது நேயர்களே உங்களுக்காக இந்த வான்பரப்பின் வழியாக.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்த வண்ண திரைப்படமான இதயவீணை. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் கணேஷ் இன்னிசை வேந்தர்கள். காட்சியில் எம்ஜிஆர், மஞ்சுளா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ ஒரு ரகசியம் பேசும் பாடல் மாதிரி இருக்கும் இந்த பாடலை கேட்டால். அழகாக பாடியிருப்பார்கள் டி எம் எஸும் எல்லாரீஸ்வரியும். அதிலும் குறிப்பாக எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் விதமே அலாதி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணமாம் கல்யாணம். 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளி திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார்கள். இதுவும் ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதை கிட்டத்தட்ட சிவாஜி ஜெயலலிதா இணைந்து நடிக்க 1972 வெளியான பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட கதை போல தோன்றும். அந்த திரைப்படத்தை பார்த்தால், இதையும் பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்ன அந்த ஒற்றுமை என்று. கண்ணதாசன் எழுதிய பாடல் இசையமைப்பு ஏராளமான கன்னட திரைப்படங்களுக்கு இசையமைத்த விஜயபாஸ்கர். திரைப்படத்தின் இயக்குனர் கே கிருஷ்ணமூர்த்தி, ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்று இன்னொருவரும் இருக்கின்றார். அவர் பாலாஜியின் திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். கல்யாணமாம் கல்யாணம் வெளியான 1974 மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடிப்பில் அக்கறை பச்சை, அத்தையா மாமியா, இதயம் பார்க்கிறது. அந்த இதயம் பார்க்கிறது திரைப்படத்தின் நாயகியும் ஜெயசித்ரா தான். இதயம் பார்க்கிறது திரைப்படம் தான் ஜெய்சங்கரின் 100வது திரைப்படம். மற்றும் கலியுக கண்ணன், பந்தாட்டம், பிள்ளை செல்வம், பிராயச்சித்தம், புதிய மனிதன், தங்க வளையல், திருடி, உங்கள் விருப்பம், உன்னைத்தான் தம்பி, வைரம் என ஏராளமான திரைப்படங்கள் மக்கள் கலைஞர் கதாநாயகனாக நடிக்க வெளியாகின. இதிலே அக்கறைப்பச்சையில் இரண்டு கதாநாயகர், இரண்டு கதாநாயகியர். ஜெய்சங்கர் ஜெயசித்ரா ஒரு ஜோடி, ரவிச்சந்திரன் லக்ஷ்மி இன்னொரு ஜோடி, அத்தையா மாமியா ஜெய்சங்கரின் ஜோடி உஷாநந்தினி. இதயம் பார்க்கிறது ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா நடித்தார். கலியுக கண்ணன் திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா தான் நடித்தார். பந்தாட்டம் திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசுதா நடித்திருந்தார். அதேபோல பிராயச்சித்தம் திரைப்படம் புதிய மனிதன் பார்த்தீர்கள் என்றால் அதிலும் ஜெயசுதா கதாநாயகியாக நடித்திருப்பார். தங்க வழியல் கே ஆர் விஜயா, திருடி கே ஆர் விஜயா ஜோடி, உங்கள் விருப்பம் ஜெயசித்ரா, உன்னைத்தான் தம்பி அதிலும் ஜெயசித்ரா தான், வைரம் திரைப்படம் அதில் ஜெயலலிதா. இதோ கல்யாணமாம் கல்யாணம். இந்த திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. கண்ணதாசன் பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். அருமையான ஒரு பாடல். இப்பொழுது பாடலை கேட்க நீங்கள் தயாரா? அப்படியென்றால் பாடலை பாட நானும் தயார். Mm.

கவிதை நான் கவிஞன் நீ, கலைகள் நான் ரசிகன் நீ.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான கல்யாணமாம் கல்யாணம். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர், காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இதோ மூவர் பாடிய பாடல் 1971 கருப்பு வெள்ளையில் வெளியானது, திருமகள். இந்த திரைப்படத்தில் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேஷ், இவிஎம் ராஜன், சிவகுமார், நாட்டிய பேரொளி பத்மினி, லக்ஷ்மி, மேஜர் சுந்தரராஜன், எஸ் வரலட்சுமி, பேபி ராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். திருமகள் திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி. இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. டி எம் சவுந்தரராஜன் ஏ வி எம் ராஜனுக்கும், எஸ் பி பாலசுப்ரமணியம் சிவகுமாருக்கும், பி சுஷீலா லக்ஷ்மிக்கும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள். காட்சியில் மூவரும். இது 71 வெளியான திரைப்படம் திருமகள். எத்தனையோ திரைப்படங்கள் 1971 திரையிடப்பட்டிருந்தாலும் அனைத்தின் வசூலையும் தாண்டி அதிக வசூலை வாரி கொடுத்த திரைப்படம் எதுவென்றால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான பக்தி திரைப்படமான ஆதிபராசக்தி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அந்த காலங்களில் எம்ஜிஆர் முதன் முதலில் நாயகனாக நடித்த ராஜகுமாரி. எம்ஜிஆர் முதன் முதலில் சதிலீலாவதி திரைப்படத்தில் நடித்திருந்தார். 36 முதன் முதலில் அதில் கதாநாயகன் அல்ல, தொடர்ச்சியாக 14 படங்களில் சிறிய பாத்திரங்கள் தான். இந்த ராஜகுமாரி திரைப்படம் 47 வெளியான பொழுது அதில் தான் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்தார் எம்ஜிஆர். சோ ராஜகுமாரி திரைப்படம், அதைத் தொடர்ந்து வேலைக்காரி, அதாவது ஏ சி சாமி இயக்கிய திரைப்படங்களை இப்பொழுது கூறுகின்றேன். வேலைக்காரி, சிவாஜி நடித்த துளி விஷம் என்றொரு திரைப்படம், ஜெமினி சாவித்ரி நடித்த கற்புக்கரசி, சிவாஜி பத்மினி, டி ஆர் ராஜகுமாரி நடித்த தங்கப்பதுமை, ஆர் எஸ் மனோகர் ராஜசுலோச்சனா நடித்த கைதி கண்ணாயிரம், எம்ஜிஆர் பத்மினி ராஜசுலோச்சனா நடித்த அரசலங்குமரி, எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி நடித்த முத்து மண்டபம், எம்ஜிஆருடன் தேவிகா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படமான ஆனந்த ஜோதி, இப்படியாக இன்னமும் எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியவர் ஏ எஸ் ஏ சாமி. இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அவர்கள் இறுதி காலங்களில் பாரிசவாத நோயினால் அவதிப்படும் போது, அந்த வேளையில் முதலமைச்சராக இருந்த ஏ கருணாநிதி அவர்கள் முரசொலி மாறன் முரசொலி அறக்கட்டளையில் இருந்து 100,000 ரூபாயை நன்கொடையாக அவருக்கு வழங்கியிருந்தார் என்பது ஒரு விசேட செய்தியாகும். திருமகள் திரைப்படத்தில் இப்பொழுது கண்ணதாசன் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பு, டி எம் எஸ் எஸ்பிபி பி சுஷீலா பாடிய பாடல் உங்களுக்காக.

உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம், எண்ணங்கள் ஆயிரம். உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில் பிறந்த மலர் கூந்தலில் வாழ்வதேன். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில்

உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கை பலவிதம். கிழக்கில் ஓடும் நதி தெற்கேயும் பாயலாம், கிளியுண்ண கனிந்த கனி அணிலுக்கும் போகலாம். கிழக்கில் ஓடும் நதி தெற்கேயும் பாயலாம், கிளியுண்ண கனிந்த கனி

அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகளே, அன்பில் இணைந்தவர்கள் வார்த்தையில் ஊமைகளே. அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகளே, அன்பில் இணைந்தவர்கள்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான திருமகள். கே வி மகாதவன் இசையமைத்த அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலை பாடியிருந்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், என்றோ கேட்ட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒலிக்கின்றன நிறைந்த செய்திகளுடன். ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான, பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நாம் தரும் இந்த பாடலையும் மூவர் பாடியிருக்கின்றார்கள். யார் என்றால் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுபதினம். ஒரு வருடத்தில் நமக்கெல்லாம் எத்தனை சுபதினங்கள் வந்து போகின்றன? மாதா மாதம் எத்தனையோ சுபதினங்கள் வந்து போகின்றன. இது 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சுபதினம். திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி புஷ்பலதா, அதாவது ஏவிஎம் ராஜனின் மனைவி. இந்த பாடலை இயற்றியவர் பாலி. திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீகாந்த் என்பவர். நடிகர் ஸ்ரீகாந்த் அல்ல, இவர் இயக்குனர் ஸ்ரீகாந்த். இவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் இதய கமலம், பிரியாவிடை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீகாந்த் இயக்கிய திரைப்படங்கள். சுபதினம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன். முத்துராமன் புஷ்பலதா இணைந்து நடித்த திரைப்படம் இது. சுபதினம் வெளியான 69 திரை இசை திலகம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் அடிமை பெண், குலவிளக்கு, மனைவி, துணைவன் போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அதாவது அடிமைப்பெண் திரைப்படம் எம்ஜிஆரின் சொந்த திரைப்படம். திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஜிஆர் அல்ல, கே சங்கர். குலவிளக்கு திரைப்படம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் சரோஜா தேவி நடித்த ஒரு சோக சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் ராஜசுலோச்சனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மனைவி திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் கே வி மகாதேவன் தான். எஸ் எஸ் அதாவது ஜெமினி கணேசனும் விஜயகுமாரியும் இணைந்து நடித்த திரைப்படம். துணைவன் திரைப்படம் தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் ஷாண்டு சின்னப்பாதேவரின் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பாதி திரைப்படம் கருப்பு வெள்ளை, பாதி திரைப்படம் கலர். வெற்றி திரைப்படம் தான், ஒரு பக்தி திரைப்படம். ஏவிஎம் ராஜனும் சௌகார் ஜானகியும் கே பி சுந்தராம்பாளும் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ஸ்ரீதேவி, காலம் சென்ற நடிகை ஸ்ரீதேவி இதில் பாலமுருகனாக முதன் முதலில் தமிழுக்கு அறிமுகமாகியிருந்தார் துணைவன் திரைப்படத்தில். சுபதினம் திரைப்படம் வெளியான 69 வியாபார ரீதியாக அதிக வசூலை கொடுத்த திரைப்படம் எதுவென்றால் எம்ஜிஆர் தயாரித்து கே சங்கர் இயக்கி எம்ஜிஆர் நாயகன் வேடம் ஏற்று நடித்த அடிமைப்பெண். நல்லது உறவுகளே, சுபதினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வாலியின் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பாளர் டி எம் எஸ், ஏ எல் ராகவன், பி சுஷீலா பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

வேறென்ன நினைவு உன்னை தவிர, இங்கு வேறேது நிலவு பெண்ணை தவிர. வேறென்ன வேண்டும் நெஞ்சை தவிர, இதில் வேறேது தோன்றும் அன்பை தவிர.

ஒலித்த பாடல், அருமையான ஒரு பாடல். 69-இல் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சுபதினம். டிஎம்எஸ் ஏஎல் ராகவன், பி சுஷீலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே வி மகாதேவன், முத்துராமன், புஷ்பலதா ஜோடியாக நடித்த திரைப்படம் அது. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் இல்லையா? நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நடிகை ஜெயசித்ரா இதற்கு முன்னர் ஒரு கிட்டத்தட்ட 5-6 திரைப்படங்கள் என்று வைத்துக் கொள்வோமே நடித்திருப்பார். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் நடித்த பிற்பாடுதான் நடிகை ஜெயசித்ரா ஒரு ஸ்டார் ஆனார், ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது. இந்த திரைப்படத்தின் பின்னர் பெண்கள் கூட்டத்தை கவர்ந்தார் இந்த திரைப்படத்தில் நடித்த பின்னர். அப்படி என்ன திரைப்படம்? வெள்ளிக்கிழமை விரதம். 1974-இல் தண்டாயுத பாணி பிலிம் சார்பில் ஷாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் ஜெயசித்ராவுடன் இணைந்து நடித்த முக்கியமான இன்னொரு பாத்திரம் பாம்பு. அழகாக பாம்பை நடிக்க வைத்தார் தேவர். இந்த பாடலை இயற்றியவர் மருதகாசி. ஏன் இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர்? கவிஞர் மருதகாசி. சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். திரைப்படத்தின் இயக்குனர் தேவரின் மருமகனான ஆர் தியாகராஜன். இந்த திரைப்படத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில், சிவகுமார், ஜெயசித்ரா, சசிகுமார், ஜெயசுதா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் பாடிய 3 காதல் பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் இப்பொழுது ஒலிக்கப் போகின்றது. இது ஒரு வசூல் சித்திரம். இந்த திரைப்படத்தின் நடித்த பிற்பாடு ஓர் இரவிலேயே நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் ஜெயசித்ரா. ஜெயசித்ரா எம்ஜிஆருடன் நடித்திருக்கின்றாரா என்றால், ஆம், நடித்திருக்கின்றார். ஒரே ஒரு திரைப்படம், அது நவரத்னம். சிவாஜியுடன் சில திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார், ஜோடியாக அல்ல, சில திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கின்றார். பாரத விலாஸ், சத்தியம், இரத்த பாசம், லக்ஷ்மி வந்தாச்சு, இப்படியாக சில திரைப்படங்களில் சிவாஜியுடன் நடித்திருக்கின்றார். ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. வாழையடி வாழை திரைப்படத்திலும் நடித்தார். இவர் முதன் முதலில் தமிழில் நடித்த திரைப்படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான குரத்தி மகன். அதிலே ஜெமினி, கே ஆர் விஜயா பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்க இளஞ்சோடியாக ஸ்ரீதரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார்கள். ஆம், இந்த திரைப்படத்தின் வெற்றியால் தெலுங்கிலும் 74-இல் நொமு என்ற பெயரில் வெளியானது வெள்ளிக்கிழமை விரதம். அதை ஏவிஎம் தயாரித்தது, தேவர் அல்ல, ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது. அதிலே ராமகிருஷ்ணா, சந்திரகலா, சரத்பாபு, ஜெயசுதா, சலம் மற்றும் பலரும் நடிக்க திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் சத்யம். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் அல்ல, பட்டு. ஹிந்தியிலும் 74-இல் ஷூப் டின் என்ற பெயரில் சசிகரன் நடிக்க வெளியானது. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தோர் கல்யாண் ஜி மற்றும் ஆனந்த் ஜி. ஆனால் அந்த ஹிந்தி திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் தான். இதோ வெள்ளிக்கிழமை விரதம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. மருதகாசியின் பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் கணேஷ் இரட்டையர்கள். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஹேய் குழு குழு, சாமிங் பியூட்டிஃபுல் புல் புல், பல பல தல தல, பார்வை பட்டாலே ஜில் ஜில் ஜிலு ஜிலு. ஹேய் குழு குழு, சாமிங் பியூட்டிஃபுல் புல் புல், பல பல தல தல, பார்வை பட்டாலே ஜில் ஜில். சடகுடுகுடுகுடுகுடுகுடுகுடுகுடுகுடு சடகுடுகுடுகுடுகுடுகுடுகுடுகுடு லல்லா லல்லா லல்லல்லா, கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடு

La la la la la la la la la la la la la la la la la. சிப்பிக்குள்ளே முத்துப்போலே பெண்மை மறைவாக இருந்தாலே நன்மை.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் சாண்டோ எம்எம்எஸ் சின்னப்பாதவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படமான வெள்ளிக்கிழமை விரதம். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ், காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியிலும் என்றோ கேட்ட பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அதில் நடித்தவர்கள், அது சம்பந்தப்பட்டோர் அனைவரையும் நாம் நினைத்து பார்த்து மனம் மகிழ்ந்து, ஆம், இன்றைய பொழுதை இனிதாக மலரச் செய்யும் நேரம் இது. இதோ நல்லதொரு குடும்ப சித்திரமாக வெளிவந்து பாராட்டு பெற்றது. அந்த பாச பிணைப்பை என்னவென்று சொல்ல, எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அன்புதானே. இந்த திரைப்படத்தின் பெயர் குலமா குணமா. எது பெரிது, குலமா குணமா? இப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில். உயிராமானமா, பூவா தலையா, பணமா பாசமா, இப்படியாக காலம் கடந்து தாயா தாரமா, அப்படியெல்லாம் தலைப்பு வைத்த காலங்கள். 71 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது, குலமா குணமா. சிவாஜிக்கு ஜோடியாக பத்மினி, சிவாஜியின் தம்பியாக ஜெய்சங்கர், ஜெய்சங்கருக்கு ஜோடியாக வாணிஸ்ரீ மற்றும் எம் என் நம்பியார், சி கே சரஸ்வதி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன், திரைப்படத்தின் இயக்குனர் குடும்ப கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆம், இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. காட்சியிலும் நால்வரும், சிவாஜி, பத்மினி, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ. குலமா குணமா 100 நாள் ஓடிய ஒரு வெற்றி சித்திரம். குலமா குணமா திரைப்படம் வெளியான 71 ஆண்டு சிவாஜி நடிப்பில் அருணோதயம், பாபு, இரு துருவம், தேனும் பாலும், மூன்று தெய்வங்கள், பிராப்தம், சவாலே சமாளி, சுமதியின் சுந்தரி, தங்கைக்காக போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அருணோதயம் சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. பாபு திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக ஓரிரு காட்சிகளில் நடித்தவர் விஜயஸ்ரீ. இரு துருவம் ஜோடி பத்மினி, தேனும் பாலம் இரண்டு ஜோடி பத்மினி சரோஜா தேவி, மூன்று தெய்வங்களில் ஜோடியே இல்லை. பிராப்தம் திரைப்படத்தில் இரு ஜோடியர், ஒருவர் சாவித்ரி மற்றொருவர் சந்திரகலா. சாவித்ரி தானே தயாரித்து இயக்கிய திரைப்படம், கதாநாயகியாக நடித்து அந்த திரைப்படம் சரியாக போகவில்லை பிராப்தம். சவலே சமாளி ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. சுமதியின் சுந்தரி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. தங்கைக்காக திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வெண்ணிராடை நிர்மலா. சிவாஜியின் தங்கியாக நடித்தவர் லக்ஷ்மி. 71 இத்தனை திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும், 100 நாட்களுடைய திரைப்படங்கள் இரண்டே இரண்டு, ஒன்று குலமா குணமா, இன்னொன்று சவாலே சமாளி. சவாலே சமாளி திரைப்படத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு, சிவாஜியின் 150 திரைப்படம் அது. தெலுங்கு மொழியிலும் குலமா குணமா 68 ஏற்கனவே வெளியான ஒரு திரைப்படம், அதைத்தான் பின்பு குலமா குணமா என தமிழில் எடுத்தார்கள். ஏற்கனவே 68 என் டி ராமராவ், சாவித்ரி, காஞ்சனா, சலம் நடிக்க தள்ளி பிரேமா என்ற ஒன்றில் எத்தனை திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும், 100 நாட்களுடைய திரைப்படங்கள் இரண்டே இரண்டு, ஒன்று குலமா குணமா, இன்னொன்று சவாலே சமாளி. சவாலே சமாளி திரைப்படத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு, சிவாஜியின் 150 திரைப்படம் அது. தெலுங்கு மொழியிலும் குலமா குணமா 68 ஏற்கனவே வெளியான ஒரு திரைப்படம்.

இந்த திரைப்படத்தின் வெற்றியால் ஹிந்தியிலும் 86 வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி, ஜித்தேந்திரா, ஜெயபிரதா, பத்மினி கோலாபுரி ஆகியோர் நடிக்க அந்த ஹிந்தி திரைப்படத்துக்கு இசையமைத்தார்கள் லக்ஷ்மி காந்தும் பியாரிலாலும். நேயர்களே, குலமா குணமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது உங்களுக்காக. TMS SPB பி சுஷீலா எஸ் ஜானகி, காட்சியில் நால்வரும் சிவாஜி, பத்மினி, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ. கண்ணதாசன் பாடல், KV மகாதவன் இசையமைப்பாளர். பாடலை கேட்கலாமா? உலகில் இரண்டு கேளிகள், அவை உரிமை பேசும் விழிகள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான குலமா குணமா. டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் மோலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் .

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஞாபகம் வந்துவிட்டதா? 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான எங்கம்மா சபதம். இதை யாழ்நகரில் வின்சர் திரையரங்கில் திரையிட்டார்கள். அப்பொழுது நான் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. இரண்டு ஜோடி, முத்துராமன் சிவகுமார் அண்ணன் தம்பியாகவும் விதுபாலா ஜெயசித்ரா அக்கா தங்கையாகவும் நடித்திருந்தார்கள். முத்துராமனுக்கு ஜோடி விதுபாலா, சிவகுமாருக்கு ஜோடி ஜெயசித்ரா. மற்றும் எம் என் ராஜம், மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்த எங்கம்மா சபதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர், எஸ் பி முத்துராமன் திரைப்படத்தின் இயக்குனர். எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் முழுமையான ஒரு இயக்குனராக இயக்கிய திரைப்படம் 72 வெளியான கனிமுத்து பாப்பா. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை நால்வர் பாடியிருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, வாணிஜியராம். காட்சியிலும் நால்வர், முத்துராமன், விதுபாலா, சிவகுமார், ஜெயசித்ரா. 1974, அதாவது எங்கம்மா சபதம் வெளியான 74, எத்தனையோ தமிழ் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் சிவாஜி கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த் பிரமீளா நடிப்பில் வெளியான தங்கப்பதக்கம், எம்ஜிஆர் லதா அஞ்சலி தேவி, எஸ் வி சகஸ்ரநாமம் நடிப்பில் உருவான உரிமை குரல், சிவகுமார் ஜெயசித்ரா நடிப்பில் பாம்பு பிரதான பாத்திரமேற்று நடித்த தேவரின் வெள்ளிக்கிழமை விரதம் போன்ற திரைப்படங்கள் வசூல் சாதனை படைத்தன. கன்னட மொழியில் இந்த எங்கம்மா சபதம் 78 வசந்த லக்ஷ்மி என்ற பெயரில் வெளியான பொழுது விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, ஸ்ரீநாத், மஞ்சுளா ஆகியோர் நடித்திருந்தார்கள். அந்த கன்னட திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இதே விஜயபாஸ்கர். தெலுங்கில் 75 அம்மையில சபதம், அம்மையில சபதம், தமிழ் எங்கம்மா சபதம், தெலுங்கு அம்மையில சபதம். அதிலே சந்திரமோகன், ராமகிருஷ்ணா, சந்திரகலா லக்ஷ்மி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இசையமைப்பு விஜயபாஸ்கர் தான். பின்பு காலம் கடந்து இதே கதை தமிழில் வனஜா கிரிஜா என்ற பெயரிலும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. என்ன நேயர்களே, பாடல்கள் செய்திகள் எல்லாம் எப்படி இருந்தன? இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒலித்த பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த விசேட நிகழ்ச்சியை இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00. பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை
ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை தவறாது, மிஸ் பண்ணாது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். முதலில் ஒலிக்கப் போகும் பாடல் பாடவா? How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தெந்தல் பட்டு முல்லை மொட்டு சிரிக்கும். சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தெந்தல் பட்டு முல்லை மொட்டு விரிக்கும். கட்டி தங்கம் வெட்டி எடுத்த மேனி, கண்ணும் கண்ணும் கதைகள் சொல்லும் அன்பே வருவாய் நீ. ஹவ் வண்டர்ஃபுல், ஹவ் பியூட்டிஃபுல். ஹலோ, கம் ஹியர் மை டியர். ஹாய் ஃபார் எவர், ஹாய் வேர் எவர். ஹெவன் சீம்ஸ் டு பி வெரி நியர்.

How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. கேட்ட பாடல் ஞாபகம் வந்துவிட்டதா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். 1975 வெளியான மேல் நாட்டு மருமகள் வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் இறை அருட்செல்வர் ஏ பி நாகராஜன். இசை மேதை வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருந்தார்கள். திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத். எல்வி பிரசாத் அல்ல, அவர் ஒளிப்பதிவாளர் அல்ல, இவர் கே எஸ் பிரசாத். எல்வி பிரசாத் ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். இவர் கேமராமேன் கே எஸ் பிரசாத். மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் சிவகுமார், அவருக்கு ஜோடியாக நடித்தவர், அதாவது பிரான்ஸ் நாட்டு அழகியான லாரன்ஸ், அவர் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒரு பெண்ணாக அற்புதமாக நடித்திருந்தார். மற்றும் கமல்ஹாசன், ஜெயசுதா, ஷோ, மனோரமா, ஜூனியர் பாலையா, பூர்ணம் விஸ்வநாதன், காந்திமதி, பிரபல பாடகி உஷா உதூப், வாணி கணபதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் வாணி கணபதியும். வாணி கணபதி யாரென்றால் கமலஹாசனின் முதல் மனைவி. இருவரும் இந்த திரைப்படம் வெளியான 75 காலகட்டங்களில் காதலித்தார்கள். 78 கமலஹாசன் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்பு விவாகரத்து ஆனது. ஆம், அவர் ஒரு நடிகையாக, ஒரு கிளப் டான்சராக இதில் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் வெற்றியடைந்தது. பின்பு தெலுங்கு மொழியில் 76 அமெரிக்க அம்மாயி என்ற பெயரில் எடுக்கப்பட்ட பொழுது அதனை இயக்கியவர் சிங்கிதம் சீனிவாசராவ். அந்த திரைப்படத்தில் அனிக் சாய் மொட்டி என்ற பிரான்ஸ் நாட்டு நடிகை நடித்திருந்தார். தீபா, ஸ்ரீதர் என்ற நடிகர், ரங்கநாத், சரத்பாபு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். தமிழ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன், தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ். தமிழ் திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் கே எஸ் பிரசாத், தெலுங்கு திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். பல கவிஞர்கள் அந்த திரைப்படத்தில் பாடல்களை யாத்திருந்தாலும் ஒலித்த பாடலை எழுதியவர் புவை செங்குட்டுவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும்
அடுத்த பாடல் எது என்பதுதானே உங்கள் கேள்வி? இதோ பாடல் வருகிறது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கலைச்செல்வி ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான திருமாங்கல்யம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல ஒளிப்பதிவாளரான ஏ வின்சென்ட். 1974 வெளியான திருமாங்கல்யம் வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமன், கலைச்செல்வி ஜெயலலிதா, ஸ்ரீகாந்த், சிவகுமார், லக்ஷ்மி, பேபி ஸ்ரீதேவி, பண்டரிபாய், மேஜர் சுந்தரராஜன், சுகுமாரி, காந்திமதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமாங்கல்யம். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இதோ

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் கீழ்வானம் சிவக்கும். நாடகமாக முதலில் மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமானது. திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் மறைந்த நடிகரும் இயக்குனருமான விசு. வண்ண திரைப்படமான இதில் சிவாஜி கணேசன், சரத்பாபு, ஜெய்சங்கர், சரிதா, மேனகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கேட்ட பாடலை எழுதிய கவிஞர் கவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவு மேதை, பல திரைப்படங்களை ஒளிப்பதிவு செய்தவர், பல திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர் எம் கர்ணன். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவரது தங்கையான எஸ் பி சைலஜாவும். அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சரத்பாபு மற்றும் மேனகா. நடிகை மேனகாவின் மகள்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ். அண்ணாத்தே என்ற ரஜினியின் திரைப்படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்தவர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷின் தாயார் நடிகை மேனகா ரஜினிகாந்தின் ஜோடியாக நெற்றிக்கண் என்ற திரைப்படத்தில் நடித்தவர். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான எம் கர்ணன் அந்த காலங்களில் எல்லாம் சண்டை காட்சிகளை ஆங்கில பட பாணியில் படமாக்கியவர். அப்படி அற்புதமாக படமாக்கி கேமரா மேதை என பெயர் பெற்றவர். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீழ்வானம் சிவக்கும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக அபூர்வமான அருமையான இனிமையான கானங்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இதோ.
1: உள்ளம் போய் என்றது

கைகள் இரண்டும் தோளில் விழுந்த மின்னல் போடுதே. கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கைகள் இரண்டும் தோளில் விழுந்து பின்னல் போடுதே. கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கிள்ளாதே தள்ளாதே. தழு மட்டுமல்ல சங்கதி சொல்ல இது மட்டும் போதாதே.

துன்பம் உனக்கு இன்பம் கொடுக்கும் சொந்தம் அல்லவோ? என்னை பிடித்து கையில் வளைத்த துன்பம் செய்வதோ? துன்பம் உனக்கு இன்பம் கொடுக்கும்

கேட்ட பாடல். 1972 கருப்பு வெள்ளையில் வெளியான ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை. எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல் அது. ஞான ஒளி முதலில் நாடகமாக மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. திரைப்படமாக எடுக்கப்பட்ட பொழுது அதன் இயக்குனர் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பி மாதவன். எத்தனையோ அருமையான வெற்றி திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியவர் பி மாதவன். சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான அன்னை இல்லம் என்ற திரைப்படம்தான் பி மாதவன் சிவாஜிக்காக இயக்கி கொடுத்த முதல் திரைப்படம். ஞான ஒளி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், கோகுல்நாத், ஷாரதா, விஜய நிர்மலா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதில் சிவாஜியின் மகளாக நடித்தார் ஷாரதா. கேட்ட பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கேட்ட பாடல் ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது, திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடலும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு அது சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன், தவித்தேன், உனைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. இரவுகளை பார்த்ததுண்டு.

கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா, 1973 ஆம் ஆண்டு. வசந்தி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் உருவாகி திரையிடப்பட்ட திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பி எஸ் ரங்கா அவர்கள்தான் சிவாஜியின் தெனாலிராமன், நிச்சயதாம்பூலம் போன்ற திரைப்படங்களையும் தயாரித்து இயக்கியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இதில் இரட்டை வேடமேற்று நடித்திருந்தார். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இணைந்து நடித்த இறுதி திரைப்படம், இறுதியாக வெளியான திரைப்படம் எதுவென்றால் அது பட்டிக்காட்டு பொன்னையா. எம்ஜிஆருடன் ஜெயலலிதா முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் 65 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் வெளியான 1000 ஒருவன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் ராஜஸ்ரீ, எஸ் என் லக்ஷ்மி, வி நாகையா, உஷாராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ராஜஸ்ரீயும் தோன்றி நடித்திருந்தார்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. ஆம், சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல், நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் நீங்காமல் நீ தந்த மோகம் அல்லவோ, கொஞ்சம் மொழி பேசும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கமலஹாசன் கதாநாயகனாக முதன் முதலில் நடிக்கத் தொடங்கிய திரைப்படம் உணர்ச்சிகள் தான். ஆனால் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறாத காரணத்தினால் பட்டாம்பூச்சி என்ற திரைப்படம் கமலஹாசன் நடிப்பில் அவர் கதாநாயகனாக நடிக்க முதலில் வெளிவந்துவிட்டது 75-இல். இது 76-இல் தான் வெளியானது. பட்டாம்பூச்சி திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயசித்ரா. உணர்ச்சிகள் மறைந்த இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாம். கருப்பு வெள்ளையில் வெளியான இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீவித்யா, எல் காஞ்சனா, வளமையாக நீங்கள் அறிந்த சிவந்தமன் திரைப்படத்தில் நடித்த சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த காஞ்சனா அல்ல, காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நடித்த காஞ்சனா அல்ல, இவர் எல் காஞ்சனா, வேறு ஒருவர். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் எல் காஞ்சனாவும். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சி சக்தி. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல்

பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. கண்ணன் சொல்லிய கீதை, கீதை, கீதை. பரித்ராணாய சாதுனாம், விநாசாய ஸ்தசுக்குருதாம், தர்ம சமஸ்தாபனார்த்தாய

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் என் எஸ் மணியம். வாலி எழுதிய பாடலை வி குமார் இசையமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, தியாகராஜன் ஆகியோர் பாடியிருந்தார்கள். அதிலே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று சொல்லும் ஆண் குரல் யாருடைய குரல் தெரியுமா? நடிகர் பிரசாந்தின் தந்தையான நடிகர் தியாகராஜன் அவருடைய குரல். ஏனைய பகுதிகளை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. ராஜநாகம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். வாலியின் பாடல். திரைப்படத்தின் நாயகன் ஸ்ரீகாந்த், அண்மையில் மறைந்த ஸ்ரீகாந்த், மற்றும் மேஜர் சுந்தரராஜன், மஞ்சுளா, சுபா, சுகுமாரி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் 74 வெளியான ராஜநாகம் திரைப்படத்தில். இந்த பாடல் காட்சியில் நடித்தவர்கள் ஸ்ரீகாந்தும் சுபாவும். வெண்ணிராடை திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த். பட்டிக்காடா பட்டணமா தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக இரண்டாவது நாயகியாக அறிமுகமானவர் நடிகை சுபா. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. கன்னட மொழியில் 72 ஏற்கனவே விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, சுபா நடிக்க, எஸ் ஆர் புட்டண்ணா திரைப்படத்தை இயக்க, விஜயபாஸ்கர் இசையமைக்க வெளியானது. அதைத்தான் தமிழில் எடுத்தார்கள் ராஜநாகம் என்று. ஆந்திராவில் புவனகிரி கோட்டையில் இதனுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. ஹிந்தி மொழியிலும் ரிஷி கபூர், நீட்டு சிங் ஆகியோர் நடிக்க புட்டண்ணா கனகல் இயக்கியிருந்தார் திரைப்படத்தை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் எந்த பாடல்

ஊரம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? ஓடம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள்

எதனாலே கீதங்கள் கூடுவதால் இன்பம் வருமே அது போலே ஓடம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள்

கூடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். தேவராஜ் மற்றும் மோகன் இருவரும் இணைந்து நடிகர் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க ஏராளமான திரைப்படங்களை இயக்கியவர்கள். அப்படி நாம் உற்று நோக்கும் போது கண்மணி ராஜா திரைப்படத்தின் கதாநாயகன் சிவகுமார், அதே போல சிவகுமார் கதாநாயகனாக நடித்த அன்னக்கிளி, பூந்தளிர், கவிக்குயில், சிட்டுக்குருவி, உறவாடும் நெஞ்சம், பொண்ணுக்கு தங்க மனசு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, உங்களில் ஒருத்தி, இப்படியாக சிவகுமார் கதாநாயகனாக நடித்த பல திரைப்படங்களை இயக்கியவர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஆமாம், அந்த வகையில் பார்க்கும் பொழுது உறவு சொல்ல ஒருவன் என்ற ஒரு திரைப்படம் முத்துராமனும் சிவகுமாரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான். அதன் இயக்குநர்களும் தேவராஜ் மற்றும் மோகன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கண்மணி ராஜா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவாகிய கதாசிரியரான பாலமுருகன். சிவகுமாருக்கு ஜோடியாக

கண்மணி ராஜா திரைப்படத்தில் லக்ஷ்மி நடித்திருந்தார். ஒலித்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாட, காட்சியிலே சிவகுமாரும் லக்ஷ்மியும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆமாம், இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் நேயர்களே உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப்போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடல் எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் டி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955
காவேரி. 62 வளர்பிறை, 71 தங்கைக்காக, 74 தாய் என்ற திரைப்படம், 76 கிரகப்பிரவேசம், 78 ஜெனரல் சக்கரவர்த்தி, 79 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 80 யமனுக்கு யமன், 82 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 83 சுமங்கலி, 84 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம் சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனும் வேறெந்த கொம்பனும் இதுவரை கூறாதது, எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதோ, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, யாரும் பாடாதது, ஏத்தில் கூறாதது. சிறு நாணம் இருக்கும் திருமேனியிலே விரல்

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள் ஆமாம் லட்சிய தம்பதியான நடிப்புச் சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம் ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்து கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக. புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ்.

போய்ந்தான் தியாகத்தில் மறந்தான். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரசமும் தனிமையில் மறைத்திருந்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார். புல்லாங்குழல் மொழி தமிழ்.

ஒளி மழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு, அழகிய ஒளி மழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக.

நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

உறவாடல், குறி போடல், சுவை தேடல், கவி பாடல், புதுவித அனுபவமே. அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை, இளமை, இனிமை.

முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை.

0: மனம் தாண்டம் தினம் தாண்டம் இதழ் செந்தும் ரசம் தாண்டம் பல இன்பம் பல தாண்டும் வரம் செந்தம் இவள் தரும் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை.
1: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மேலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே, இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80s வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவகிரகம், எதிரொலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினர், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினர். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலாம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி, டி பி ராஜலட்சுமி, அதாவது க கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே பட தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் ஃபில்ம், இங்கிலீஷ் ஃபில்ம் யூஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யூஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜியராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.

பாராத செல்வங்கள் தாய்மை.

அவை ஆனாலும் என்னுள்ளம் ஊமை. கண்முன்பு அழகான ஆண்மை நான் கல்ல

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மறந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்திப்பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்திப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்திப்பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர், பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. ஆம், அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக்கொள்ளலாம். சரி, சாமந்திப்பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா. மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ.

அடிமானே இதோ இதோ தேவை மாலை வேளை ரதிமாறல் பூஜை மாலை வேளை ரதிமாறல் பூஜை மணியோசை இதழ் தரும் நாதமா மாலை வேளை ரதிமாறல் பூஜை அடி நானே இதோ இதோ தேவை கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்மு

ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? வாவா என்னை ஆதரிக்க நீவா, வாவா என்னை காதலிக்க நீவா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்த

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ். துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்தரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார் புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள். இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூ

படித்தால் ஞான கலை அல்லவா, மௌன நிலை அல்லவா. பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை இமயம்.

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகும் மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் தி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971 தங்கைக்காக, 1974 தாய் என்ற திரைப்படம், 1976 கிரகப்பிரவேசம், 1978 ஜெனரல் சக்கரவர்த்தி, 1979 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 1980 யமனுக்கு யமன், 1982 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 1983 சுமங்கலி, 1984 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனம் வேறந்த கொம்பனம் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

ாமல் சிதறாமல் கொடுப்பாளி அன்னம். நமது காதல் எங்கும் என்றும் காடாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன். இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன். நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள் ஆமாம் லட்சிய தம்பதியான நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம் ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரி தான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகையரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டி செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்து கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக. புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ்.

கையில் வீரசாமும் தனிமையில் மறைத்திருந்தாய். வெள்ளை மல்லிகைகள் செந்தம் பொன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார். புல்லாங்குழல் மொழி தமிழ்

ஒளி மழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளி மழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக.

நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே.

பாடல் குறி போடல் சுவை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை.

உருவானம் கருமேகம் மழை போலும் மலர் தூவும் மயிலாடும் குயில் கூவும் இவையாவும் திருமண எதிரொலிகள். முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே, இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80s வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவகிரகம், எதோலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தான் பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலாம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை
தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து, கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.

அவை ஆனாலும் என்னுள்ளம் ஊமை. கண்முன்பு அழகான ஆண்மை நான் கல்ல

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்திப்பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்திப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்திப்பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர், பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி, சாமந்திப்பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ

அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா தேனோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை நூலாடை.

0: யோசை இதழ் தரும் நாதமா மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடினானே இதோ இதோ தேவை நானானானா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான்.
1: கனி முத்தம் பதிந்தது கொடி மேலே, பனி முத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனி முத்தம் பதிந்தது கொடி மேலே, பனி முத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதி

ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் ரதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? பாபா என்னை ஆதரிக்க நீவா, பாபா என்னை காதலிக்க நீவா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்த பதி

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ், துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்திரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள்

எடுத்து மஞ்சள் பொன் தொட்டில் கட்டும் நேபாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சோகங்கள் அழகு மிகு ரகங்கள்.

படித்தால் ஞான கலை அல்லவா, மௌன நிலை அல்லவா. பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை இமய

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகும் மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 ஆம் ஆண்டு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள்

தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர், தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார்? அவ்வளவு அழகாக, அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள். அந்த காலங்களில் 60களின் நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 80க்குள் 76 வரை அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்ஆர் ஈஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. பாடலை ஆத்தவர் ஆலங்குடி சோமு, சங்கர் கணேஷ். வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் ஐயன் மூர்த்தி, அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா? வரவேண்டும் மகாராஜா, வரவேற்கும் மதுரோஜா. வரவேண்டும் மகாராஜா, வரவேற்கும் மதுரோஜா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல் ஆரீஸ்வரி. பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70-இல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10-ஆம் பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர் சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல் பி சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா?

பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

மனது போலவே வாழ்வு கிடைத்தது, பார்க்கும் யாவையும் சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

இரவு போனது பொழுது விடிந்தது, எனது நெஞ்சிலே சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே.

ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர். கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும், தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமாக இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இத்தை வரை இது நாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவரும் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் TR ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய வான்பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. ஓ, எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனிப்பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் என்றும் உங்களுக்காக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம், திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜா ரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள்,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி சுஷிலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ், பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணிஜியராம் சில பாடல்கள் பாடினர். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குனர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்க மனசு. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து பி மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம் சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள். ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வாணி ஜீராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார், தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரதநாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலையும் இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலை செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல். ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல், கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில்.

மெல்ல தவழுகின்ற செல்ல கிளியே, மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்ல கிளியே.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷீலா பாடிய பாடல் மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதனின் இசையமைப்பில். ஒலித்த பாடலை யாத்தவர் வாலிப கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகர பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக் கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக் கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக் கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவீர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷீலா பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74. பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக் கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி வி ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசை திலகம், கே வி மகாதேவன். எப்பொழுதுமே கே வி மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே வி மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே வி மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், எஸ் ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா?

காதல் என் நெஞ்சை தொடும் போது என் தலைவன் வருகின்றான். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது. நடிகை ஜெயபாரதிக்காக கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை, கர்நாடக இசை பாடகி, பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர் ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

கண்ணதாசன் எழுதியது. எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வழமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில வேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

வண்ணமிகும் சோலையெல்லாம் பொன்னிறமே, மலர்களிலே தெரிவதெல்லாம் உன் முகமே.

కని రసమే. என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இங்கது மோகம், ஹோ ஹோ ஹோ பாடுது ராகம், இங்கது மோகம், ஹோ ஹோ ஹோ பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்பு திரை, அறிவாளி, மருத நாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ணலீலா அந்த திரைப்படத்திற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டன. ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு, இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம் பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன் தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி, ஆர் எஸ் மனோகர் ஹம்சன், ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன், மேஜர் சுந்தரராஜன் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை, விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய், எஸ் வரலட்சுமி
யசோதையாக, கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ணலீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

Ding, ding, ding. குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

கட்டவா கட்டவா கிட்டவா இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூ வாடல் வாடையில் துடிக்க, 100 பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மீதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெரிக்க,

0: கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது, கன்னிப்பூ உன்னை தான் கட்டி கொள்ளாதோ. உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆம் ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணாடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார்.
1: நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும் நடப்பது நல.

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடி மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர்தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கு தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல், ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன்.

அங்கே பேசு என்னிடம் வேண்டாம், அம்மா தாயே நான் யார் நீ யார், நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம் உன்னை

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர்தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிறாடை மூர்த்தி உத்தரவன்றி உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிறாடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் காவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல்ஆர்ஈஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவன்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயபிரபா. ஜெயபிரபா யாரென்றால் துணிவே துணை என்ற ஒரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயபிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிறாடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.

எனக்கு கற்றுத்தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ? காதலிக்க எனக்கு கற்றுத்தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ? பெண்களை

கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவு. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள் காரிகை வந்ததும்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுசீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ரா இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கியாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர் ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில். அதிலே அவரின் தங்கியாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிசமேனர் MS விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ் நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து KV மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், AVM ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது MGR மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வழமையாக MGR திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

எப்படி ஒரு பாடல்! இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இதோ. பூந்தேரை சின்ன சின்ன காலெடுத்து வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. பூந்தேரை சின்ன சின்ன காலெடுத்து வா வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தென் பலா நீதானு, தென்றல் புலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடு

கண்ணம் வண்ண கூத்தாட சின்னம் அதிலே நான் தோட வெட்கம் அதிலே சேர்ந்தாட அத்தை மகளே நீயாட மா மலர் தொடுக்கம்.

காலெடுத்து வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தேன் பலா நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடுத்த

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா. இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனையாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம் 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர். எல் வைத்தியநாதன் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனால் பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

காமரூபன், பத்மநாபன், தேவதேவன், ராஜராஜன், காளிதாசன், இன்பநேசன். காமரூபன், பத்மநாபன், தேவதேவன், ராஜராஜன், காளிதாசன்.

பாடோ சுகம் தட்டு பாடோ, நான் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடோ. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்திர

பாடல் இதழ் முத்து போலே நாம் சொல்ல சொல்ல இன்னும் வரும் இன்ப நாளே. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்திர

ஒலித்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன் சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன்

சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனி குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல்ஆரீஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் பிந்திய பொங்கல், மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், தித்திக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக இடைக்காலத்து பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், ஒலிக்க மறந்த பாடல்கள் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்படியான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க குமரி பெண்ணின் உள்ளத்திலே, இது திரைப்படத்தின் பெயர். குமரி பெண்ணின் உள்ளத்திலே 1980 வெளியான வண்ண திரைப்படம் இது. திரைப்படத்தின் இயக்குனர், நடிகரும் இயக்குனருமான ரா சங்கரன். உங்களில் பலர் மௌனராகம் என்ற திரைப்படத்தை பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தில் நடிகை ரேவதியின் தந்தையாக நடித்தவர் ரா சங்கரன். நல்லதொரு குணச்சித்திர நடிகர் அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். இவர்களிலே சங்கர் இப்பொழுது உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமனின் தம்பி அவர்தான் சங்கர். கணேஷ் பழம்பெரும் தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி. எம்ஜிஆர் சிவாஜியை வைத்தெல்லாம் பிரம்மாண்டமான வசூலில் சாதனை படைத்த திரைப்படங்களை தயாரித்தவர் ஜி என் வேலுமணி. அவருடைய மருமகன் கணேஷ், அதாவது அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படத்தில் கே பாக்யராஜ், ராதிகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் கே பாக்யராஜ் மற்றும் ராதிகா. இது உங்களுக்காக முதல் பாடலாக குமரி பெண்ணின் உள்ளத்திலே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமரிப்பெண்ணின் உள்ளத்திலே. எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல். பாடலை எழுதியவர் கவிஞர் முத்தலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நூல்வேலி. 1979 ஆண்டு கலாகேந்திராவின் நூல்வேலி வண்ணத்தில் வெளியானது. சரத்பாபு, சுஜாதா, சரிதா, ரமணமூர்த்தி. யார் இந்த ரமணமூர்த்தி? உங்களில் பலரும் சங்கராபரணம் திரைப்படத்தை, அந்த தெலுங்கு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த திரைப்படத்தில் சோமயாஜுலு என்பவர் சங்கீத சாஸ்திரிகளாக நடித்திருந்தார். அவருடைய தம்பிதான் ரமணமூர்த்தி. இவரும் ஒரு நடிகர். அந்த காலத்து திரைப்படங்களிலும் ரமணமூர்த்தி நடித்திருக்கின்றார். மற்றும் நாராயண ராவ். இந்த நூல்வேலி திரைப்படத்தில் கமலஹாசன் ஒரு கௌரவ வேடத்தை ஏற்று நடித்திருந்தார். நூல்வேலி தமிழ், தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாரானது. ஆனால் ஏற்கனவே மலையாளத்தில் 77 ஆண்டு மது, ஷீலா, ஸ்ரீதேவி நடிக்க ஆ நிமிஷம் என்ற திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி தேவராஜன் மாஸ்டர், திரைப்படத்தை இயக்கியவர் ஐ பி சசி. அந்த திரைப்படம்தான் நூல்வேலி என பின்பு 79 தமிழிலும் தெலுங்கிலும் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கே பாலச்சந்தர் நூல்வேலி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். நூல்வேலி திரைப்படத்தின் ஒளிப்பதிவை மேற்கொண்டவர் பி எஸ் லோக்நாத். இந்த காட்சியில் சரிதாவும் நாராயண ராவ் என்ற நடிகரும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். இது நூல்வேலி திரைப்பட பாடல். அடிக்கடி ஒலிக்காத பாடல் கேட்டு பார்க்கலாமா? இந்த திரைப்படத்தில் வேறு சில பாடல்கள் அடிக்கடி ஒலித்த பாடல்கள். என்ன பாடல்கள்? நானா பாடுவது நானா, நானும் இளவயது மானா. இந்த பாடல். இன்னொரு பாடல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருப்பாரே, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. இந்த பாடல். இந்த இரண்டு பாடல்களும் நூல்வேலி திரைப்படத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். பாடலை கேட்கலாமா?

வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா? மாலை மயக்கம் என்னை மயக்கம் மஞ்சம் நாளாகுமா? வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா? மாலை மயக்கம் என்னை மயக்கம் மஞ்சம் நாளாகுமா? பூசிய சந்தனம் மார்பினில் சாய்ந்ததும் கண்ணம்

கேட்டதும் எண்ணம் மலையாகுமோ மன்மத மந்திரம் மாலையில் கேட்ட

0: அழைப்பு வேதம் பாடட்டுமா, மாலை மயக்கம் என்னை மயக்கும் மஞ்சம் நாளாகுமா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நூல்வேலி. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் தரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், இடைக்காலத்து பாடல்கள். அந்த வகையில் இந்த பாடல் பிரபல நாவலாசிரியை சிவசங்கரி அவர் எழுதிய சில நாவல்கள் திரைப்படங்களாகி இருக்கின்றன. உதாரணமாக அவன் அவள் அது, 47 நாட்கள், இவற்றை விசேடமாக நாம் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். சிவசங்கரி எழுதிய சிங்கம் ஒன்று முயலாகின்றது. இந்த நாவல் 1980 அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. முக்தா பிலிம்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரித்தார்கள். வித்தியாசமான ஒரு கதை அம்சம். அந்த காலத்தில் இந்த கதை எடுபடுமா என்று கூட யோசித்தார்கள். இருந்தாலும் எடுத்தார்கள். திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. ஏனென்றால் இந்த கதையின்படி, இந்த கதையிலே வாடகை தாய் என்று இப்பொழுதெல்லாம் கூறுகின்றார்கள் அல்லவா, குழந்தை இல்லாத தம்பதியர் வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றுக் கொள்ளுதல், அதனை இதில் காட்டியிருந்தார்கள். சிவசங்கரியின் கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிசு. இந்த திரைப்படத்திலே சிவகுமார் கதாநாயகன். நாயகியர் இருவர், ஒருவர் லக்ஷ்மி, இன்னொருவர் ஸ்ரீபிரியா. இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸ் அல்லவா, முக்தா வி சீனிவாசன். இந்த பாடலை பாடும் குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் வாணி ஜெயராம். யார் டி எல் மகாராஜன்? பழம்பெரும் பாடகர், காலம் சென்ற திருச்சி லோகநாதன் மகாராஜன், திருச்சி லோகநாதனின் மகன் டி எல் மகாராஜன். திரைப்படங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அருமையான பாடல்களை பாடிய ஒரு அற்புதமான பாடகர் டி எல் மகாராஜன். கையால் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு 30 வருடங்களின் முன்பு மாபெரும் ஒரு இசை போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஐரோப்பிய ரீதியில் புனர்வாழ்வு கழகம் நடத்திய ஒரு இசை போட்டி. அந்த இசை போட்டியில் பங்கு பெற்றி 30 வருடங்கள் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் முதலாவது வெற்றியாளராக நான் தெரிவு செய்யப்பட்டு, அப்பொழுது டி எல் மகாராஜன் தான் நடுவராக வந்திருந்தார் இந்தியாவிலிருந்து. அவர் கையால் 5000, கிட்டத்தட்ட 5000 பார்வையாளர்கள் அவர்கள் முன்னிலையில் அந்த முதலாவது விருதை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, அந்த அரிய சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்ததை இப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றேன். டி எல் மகாராஜன் திருச்சி லோகநாதனின் மகன். திருச்சி லோகநாதனின் இன்னொரு மகன் பின்னணி பாடகரான தீபன் சக்கரவர்த்தி. இன்னமும் ஒரு மகன் சினிமாவில் பாடியிருக்கின்றார், டி எல் தியாகராஜன் என்று ஒருவர். அவர் அதிகம் இவர்களைப் போல அதிகம் பாடல்களை பாடவில்லை. அவர் பாடிய ஒரு பாடல் உலகமெங்கும் மிகவும் பிரபலமடைந்தது. பொம்பள மனசு என்ற திரைப்படத்தில் டி எல் தியாகராஜன் பாடிய பாடல். என்ன பாடல் என்றால்,
1: அமுதமழை பொழியும் முழு நிலவிலே, அமுதமழை பொழியும் முழு நிலவிலே, ஒரு அழகு சீலை உடல் முழுவதும் நனைந்ததே.
0: இந்த பாடல் அப்படியாக ஒரு இசை பாரம்பரியத்தை சேர்ந்த பாடகர்கள் இவர்கள். டி எல் மகாராஜன் சிறியவனாக இருந்த பொழுதும் அந்த காலத்திலே திருமால் பெருமை, திருவருட்செல்வர் போன்ற திரைப்படங்களில் எல்லாம் பாடியிருக்கின்றார் மாஸ்டர் மகாராஜன் என்ற பெயரில். பின்பு நடித்தார். 76ஆம் ஆண்டு தசாவதாரம் என்று ஒரு பக்தி திரைப்படம், இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஏராளமான பொருட்செலவில் ஏராளமான நடிக நடிகர் நடிக்க வழியானது. அதிலே ராமராக நடித்தார் டி எல் மகாராஜன். அவருக்கு ஜோடியாக சீதையாக நடித்தவர் ஸ்ரீதேவி தசாவதாரம் திரைப்படத்தில். இந்த திரைப்படம் வெளியான அதே ஆண்டுதான் ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடிக்க மூன்று முடிச்சு திரைப்படமும் வெளியானது. சரி, இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஸ்ரீபிரியாவும், டி எல் மகாராஜனும் வாணிஜியராமும் பாடிய பாடல் அவன் அவள் அது என்ற திரைப்படத்தில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? அழகாக பாடியிருப்பார்கள் இருவரும்.

கூடிய எண்ணங்கள் மனமோ மனம் கூடும் காவேரி நதி வந்த நேரம். கோடிய எண்ணங்கள் மனமோ மனம் மங்கள கைவளை பொங்கி எழுந்திட கிங்கினி தண்டைகள் கவி பாட

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. பாடலை பாடிய குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து மை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்காக வழங்குவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் எந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருப்பங்கள். திருப்பங்கள் திரைப்படம் 1981 வெளியான வண்ண திரைப்படம். ஜெய்கணேஷ் மற்றும் சுமித்ரா நடித்த இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய ஒரு அருமையான பாடல் திருப்பங்கள் திரைப்படத்தில் இருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். இதோ Mmm.

திருவாசகம் உன்னோடு நான் பேசுவேன், நாளாயிரம் பொழுதாயிரம்.

காலையிலே தாமரை நீரோடை, மாலையிலே மந்திரம் போல் மேடை. காலையிலே தாமரை நீரோடை, மாலையிலே மந்திரம் போல் மேடை. கண்களிலே காதல் இளம் ஜாடை, கலந்து விட்டால் மல்லிகை பூவாடை. கண்களிலே காதல் இளம் ஜாடை, கலந்து விட்டால் மல்லிகை பூவாடை. மோகம் எனும் கவி எழுதும் தேகம், மூன்று தமிழ் பாடி வரும் ராகம். மோகம்

திருவாசகம் உன்னோடு நான் பேசுவேன். நாளாயிரம் பொழுதாயிரம் சுகமாக உறவாடுவேன். வள்ளுவரின் இல்லறத்தை கேட்டு உள்ளமெல்லாம் மின்னியதோர் பாட்டு, வள்ளுவனின்

நம்மை விட வாழ்பவர்கள் இல்லை, நாம் இருக்கும் சொர்க்கம் இதே இல்லை. தென்றலுடன் சேர்ந்ததம்மா முல்லை, தினம் தினமும் தேன் நிலவு கொள்ளை.

பழுதாயிரம் சுகமாக உறவாடுவேன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருப்பங்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜீராமும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இடைக்காலத்து பாடல்கள், இது ஒரு தாலாட்டு பாட்டு. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அச்சாணி. 1978 வெளியான திரைப்படம். பாடலை ஆத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. அச்சாணி திரைப்படத்தின் இயக்குனர் காரைக்குடி நாராயணன். இந்த திரைப்படத்தின் நாயகன் முத்துராமன். முதலில் இந்த திரைப்படத்தில் நாயகன் வேடத்தை ஏற்று நடிக்க ஜெய்சங்கரைத்தான் அணுகினார்கள். அப்பொழுது ஜெய்சங்கர் மறுத்துவிட்டார், இந்த கதைக்கு தான் பொருத்தமானவர் அல்ல முத்துராமனை அணுகும்படி. பின்பு முத்துராமனை சம்மதிக்க வைத்து இந்த திரைப்படத்தில் முத்துராமன் நாயகனாக நடித்தார். கதாநாயகி லக்ஷ்மி மற்றும் ஷோபா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் முத்துராமன் லக்ஷ்மி. இது சோகப்பாடலும் இருக்கின்றது, ஆனால் இப்பொழுது ஒலிக்கப் போகும் பாடல் இன்பமான பாடல்தான். இதே அச்சாணி என்ற பெயரில் முதலில் நாடகமாக மேடையேறியது. இந்த திரைப்படத்தில் அருமையான பாடல் ஒன்று இருக்கின்றது அல்லவா, எஸ் ஜானகி பாடிய பாடல். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன்,

அருமையான பாடல். அதாவது ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரியர், மாபெரும் தலைவர், அவர் எழுதிய ஒரு கதை. அதுதான் திக்கெட்ட பார்வதி. திரைப்படமாக 74 உருவானது. ஸ்ரீகாந்த், லக்ஷ்மி நடிக்க. அந்த திக்கெட்ட பார்வதி திரைப்படத்திற்கு, அதாவது ராஜாஜி எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் காரைக்குடி நாராயணன். அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அப்ப திக்கெட்ட பார்வதி அதனைத் தொடர்ந்து அந்த வெற்றியின் விளைவு என்னவென்றால், கிட்டத்தட்ட 10 திரைப்படங்களுக்கு மேல் திரைக்கதை வசனம் எழுதும் வாய்ப்பை பெற்றார் காரைக்குடி நாராயணன். இந்த ஒலிக்கப் போகும் பாடல் பிரபல கசல் பாடகர் குலாம் அலி அவருடைய அந்த கசல் பாடல் மட்டு போலத்தான் இருக்கின்றது. நாடக கதையை எழுதியவரும் காரைக்குடி நாராயணன், அச்சாணி. 73 அச்சாணி என மலையாளத்தில் முதலில் எடுக்கப்பட்டது. அதிலே பிரேம் நஷீரம், நந்திதா போசம் நடிக்க தேவராஜன் மாஸ்டர் இசையமைத்திருந்தார். அதன் பின்னர் தான் 78 அதே பெயரில், அச்சாணி என்ற பெயரிலேயே இது தமிழில் எடுக்கப்பட்டது. வெற்றி திரைப்படம். பாடலை கேட்கலாமா? எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல், அச்சாணி என்ற திரைப்படத்தில்

தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு பாராட்டு அன்னை என்னை பாராட்டு உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன் அந்த பாக்கியம் செய்து பேரெடுத்தேன் தாலாட்டு நான் படைத்த தேன்மழலை நலமுடன் வளர்ந்து வர வேண்டும் வான் படைத்த முழு நிலவாய் வாழ்வில் வெளிச்சம் தர வேண்டும் மான் படைத்த மைவிழியே இன்னொரு பிள்ளை பெற வேண்டும் ஒன்றா ரெண்டா பிள்ளை என்றால் இன்பம் கொள்ளை மெய் சிலிர்த்திட மகன் படிப்பது மழலை என்ற மந்திரம் யாழிசையிலும் ஏழிசையிலும் இல்லை இந்த மோகனம் தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு தாலாட்டு

தென்பொதிகையில் நின்றுளவிடும் தென்றல் போல வந்தவன், செந்தமிழில் செந்திசைக்க சந்தம் கொண்டு வந்தவன் தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு. மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு தாலாட்டு. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அச்சாணி. பாடலை எழுதியவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் பி சுஷீலா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடிக்கடி ஒலிக்க மறந்த அடுத்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீராம ஜெயம். 1976 வெளியான வண்ண திரைப்படம் இது. தேங்காய் சீனிவாசன், ஸ்ரீகாந்த், சுஜாதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன், இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை எழுதியிருந்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடியிருக்கும் குரல்கள் டி எல் மகாராஜனுடன் பி எஸ் சசிரேகா. அருமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

எந்தன் கற்பனை தேரில் உள்ள கற்பூர பூவே, சுவை கற்பகச்சாராய் நீ தித்திப்பதென்ன?

இனிக்கின்ற காமதேனு பாலை கொட்டி குளிக்கின்றதாலே, சுவைக்கின்ற தேவ அமுதனை மட்டும் குடிக்கின்றதாலே, இனிக்கின்ற காமதேனு பாலை கொட்டி குடிக்கின்றதாலே, சுவைக்கின்ற தேவ அமுதினை மட்டும் குடிக்கின்றதாலே, காமதேவனின் பானம் உந்தன் பூவிழியாகும், சொர்க்க யோகங்கள் யாவும் உந்தன் மேனி கொள்ளாடும், எந்தன் கற்பனை கோயில் கொண்ட பொற்சிலை நீயே, பல அற்புத பாடம் நீ கற்பிப்பதென்ன.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீராம ஜெயம். பாடலை பாடியிருந்த குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் பி எஸ் சசிரேகா. பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதுர கீதம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மதுர கீதம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமார், ஸ்ரீவித்யா, ஸ்ரீபிரியா ஆகியோர் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடிக்க, திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மறைந்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குனர் வி சி குகநாதன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. மதுர கீதம் திரைப்படத்தில்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதுர கீதம். பாடலை எழுதியவர் பூவை செங்குட்டுவன், பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த அபூர்வமான பாடல் உங்களுக்காக. இந்த பாடல் தன்வினை தன்னை சுடும் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தன்வினை தன்னை சுடும் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படம் வெளிவரவில்லை. இந்த பாடலை பாடிய குரல்கள் எம் எல் ஸ்ரீகாந்த். அருமையான குரல் வளம் கொண்ட ஒரு பாடகர் இசையமைப்பாளர் எம் எல் ஸ்ரீகாந்த். எத்தனை அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நினைப்பது நிறைவேறும்,

இந்த பாடல் எப்படியாக பல பாடல்கள். வள்ளுவன் குரலில் சொல்லெடுத்தேன், கம்பன் கவியில் சுவையெடுத்தேன், இளங்கோவரியில் எழிலெடுத்தேன், ஆடுவோம் நாம் பாடுவோம். இப்படியெல்லாம் பாடல்கள் எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடிய பாடல்கள். இது தன்வினை தன்னை சுடும். இசையமைத்து எம் எல் ஸ்ரீகாந்த் அவர்கள் பி சுஷீலாவுடன் பாடிய டூயட். இந்த பாடலை இயற்றியவர் தஞ்சை அனந்த பத்மநாபன். தஞ்சை அனந்த பத்மநாபன் எழுதிய பாடலுக்கு எம் எல் ஸ்ரீகாந்த் இசையமைத்து பி சுஷீலாவுடன் இணைந்து பாடியிருக்கின்றார். திரைப்படம் வெளிவரவில்லை. இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒலித்த பாடல் இது. பாடலை கேட்கலாமா?

உலகத்தில் நீ பாடு எனக்காக கண்ணா, ஞாலத்தில் நான் ஆட உனக்காக மன்னா. உலகத்தில் நீ பாடு எனக்காக கண்ணா, ஞாலத்தில் நான் ஆட உனக்காக மன்னா.

கலையாத கனவோடு விளையாடு கண்ணே, நிலையான நினைவோடு நீயாடு பெண்ணே. கலையாத கனவோடு விளையாடு.

நங்கையெந்தன் அங்கமெலாம் பொங்கியாட கண்ணா, இங்கு முந்தன் சங்கமெலாம் முழங்கி பாடு மன்னா. நங்கையெந்தன் அங்கமெலாம் பொங்கியாட கண்ணா, இங்கு முந்தன் சங்கமெலாம் முழங்கி பாடு மன்னா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தன்வினை தன்னை சுடும். அந்த பாடலை பாடிய குரல்கள் எம்.எல். ஸ்ரீகாந்துடன் பி. சுஷீலா. அது அந்த திரைப்படத்திற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது, திரைப்படம் வெளிவரவில்லை. பாடலுக்கு இசையமைத்தவர் எம்.எல். ஸ்ரீகாந்த், பாடலை இயற்றியவர் தஞ்சை அனந்த பத்மநாபன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்கால பாடல்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவற்றில் சிலவற்றை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இந்த வான்பரப்பினூடாக வழங்கியதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடல்களை உங்களுக்கு நினைவூட்டியதில் உங்களுக்கும் ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக இங்கே வழங்குவதற்கு சந்தர்ப்பங்களை வாரி கொடுத்துக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் அனைவருக்கும் பிந்திய தித்திக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகையும் வான்பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

ரவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டுயட் என்று. முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, பிள்ளையார். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி படப்பிடிப்பை நடாத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக முற்றுமுழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள், என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியரசர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு இயக்க, கவியரசர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை, 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில் கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை ட்ரனிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு தேவை இன்னும் என்னென்னவோ தேடிக்கொள்ள சுகமோ சுகம். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண

பள்ளியறை பாடல் சொல்லவா, அந்த வித்தைகளை கற்றுக் கொள்ளவா?

தொட்டும் தொட்டும் அள்ளி கொள்ளத்தான் தோகைக்கிங்கு நெஞ்சில் வெட்கம் தான்.

തേടിക്കൊള്ള സുഖമോ സുഖമോ? കേട്ട അந்த இனிமையான கானமிடம் பெற்ற திரைப்படம் அன்புள்ளா தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன், திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு, பாடலை யாத்தவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான எஸ் என் சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர், அதாவது எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல், அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வெளியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமழும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார் தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். திரைப்படத்தின் நாயகன் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆரின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார். கதாநாயகி ராணி பத்மினி மற்றும் ஜெயதேவி, ராஜா ஆகியோரும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்தவர் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். 1975 ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், உஷா நந்தினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்தை மதுரை திருமாறன் இயக்கியிருந்தார். மதுரை திருமாறன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா பல திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இப்பொழுதும் ஒரு லெஜெண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் கலைஞானம். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி கே ஆர் விஜயா. சரி, அடிக்கடி ஒலிக்காத ஆனால் அன்று அடிக்கடி ஒலித்த பாடல் என்று கூற மாட்டேன். அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல் அன்று இலங்கை வானொலியில். இது உங்களுக்காக அந்த பாடல். காட்சியில் ஜெய்சங்கர், உஷா நந்தினி. தாய் வீட்டு சீதனம். எனக்கும் உனக்கும் வழக்கு, எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? எனக்கும் உனக்கும் வழக்கு,

அல்லித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும் சின்ன முல்லை குழைகின்றது. அல்லித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும்

எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? உள்ளம் தன்னில் உள்ளம் ஒன்று ஒழிகின்றது, பள்ளம் கண்டு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 75ஆம் ஆண்டு வெளியான தாய் வீட்டு சீதனம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்கள் என்றோ கேட்ட பாடலாகவும் இருக்கலாம், கேட்காத பாடலாகவும் இருக்கலாம், அத்தி பூத்தாற் போல ஒலித்த பாடலாகவும் இருக்கலாம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எடுப்பார் கைப்பிள்ளை. 1975ஆம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான கே விஜயன் இயக்கத்தில் வண்ணத்தில் வெளியானது எடுப்பார் கைப்பிள்ளை. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா, ஸ்ரீகாந்த், MRR வாசு மற்றும் பலரும் எடுப்பார் கைப்பிள்ளை வண்ண திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம்.பி. சீனிவாசன் என்ற இசையமைப்பாளர் இசையில் கே.ஜே. ஜேசுதாசும் பி. சுஷீலாவும் பாடிய எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா மூவரும் காட்சியில். என்றோ கேட்ட பாடல், என்றோ ஒலித்த பாடலை இன்று கேட்கலாமா? இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இது உங்களுக்காக அந்த பாடல். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் தென் சித்த போல் ஆடும் சொந்தம் எனக்கு. என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் தேன் சேர்த்த போல் ஆடும் சொந்தம் எனக்கு. பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இடுப்பார் கைப்பிள்ளை. கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். எம் பி சீனிவாசன் இசையில். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். என்றோ கேட்ட அபூர்வமான பாடல்களை ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடலும் அப்படியே அவ்வாறே கேட்டு பார்க்கலாமா? திரைப்படத்தின் தலைப்பை யோசித்தால் அப்படியே வாய் ஊறுகின்றது, இனிக்கின்றது. திரைப்படத்தின் தலைப்பு பஞ்சாமிர்தம். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி சங்கீதா, அன்றைய சங்கீதா. வாலி எழுதிய பாடலுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ் இசையமைத்திருக்கின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ் இருவரில் சங்கர் பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமனின் தம்பி. சி ஆர் சுப்பிராமனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் சுஷீலா, காட்சியில் ஜெய்சங்கர் சங்கீதா. என்றோ கேட்ட பாடல். வானிலவே வானிலவே, வழியில் ஒரு மேகமில்லை, வாடை காத்தடிக்க வாழை மலர் பூத்திருக்க வளைக்கரம்.

ഹോലിത്ത പാടലിടം പെറ്റ തിരൈപ്പടം പഞ്ചാമൃതം കെ ജെ ജേസുദാസ് പി സുശീല പാടിയത് ശങ്കർ മറ്റും ഗണേഷ് ഇസിയമ്മപ്പിൽ. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി, കനഡ യുഗം വാനൊലി വാൻപരപ്പിനൂടാக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இலங்கை வானொலியில் என்றோ ஒலித்த ஒரு அருமையான கானத்தை இப்பொழுது உங்களுக்காக தரப்போகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்வீர்கள். திரைப்படம் வெளியாகவில்லை, பாடல் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர், அவர் காலத்தில் அந்த சமகாலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு சமமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் பி யு சின்னப்பா. எப்படிப்பட்ட திரைப்படங்கள் அந்த காலத்தில் அவர்கள் தாங்களே நடித்து பாடுவார்கள். சந்திரகாந்தா என்ற திரைப்படம், அதில் அறிமுகம். அந்த திரைப்படத்தில் பெரிதாக பெயர் இடப்படவில்லை. தொடர்ந்து எத்தனை திரைப்படங்கள்! நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கண்ணகி திரைப்படம், ஆரியமாலா, உத்தம புத்திரன், அந்த காலத்து உத்தம புத்திரன், சிவாஜியின் உத்தம புத்திரன் அல்ல, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசேல, பிருத்திவிராஜன். இந்த பிருத்திவிராஜன் என்ற திரைப்படம், ராணி சம்யுக்தா, தெரியும் தானே உங்களுக்கு, சம்யுக்தை பிருத்திவிராஜன் ஜோடி. அதிலே அந்த பிருத்திவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக நடித்தவர் அந்த காலத்து ஏ சகுந்தலா. பின்னாட்களில் வந்த ஏ சகுந்தலா, சிஏடி சகுந்தலா அல்ல, அந்த காலத்து ஏ சகுந்தலாவை அவர் கதாநாயகியாக பிருத்திவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக பியூ சின்னப்பாவுடன் நடித்தார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பியூ சி ராஜா பகதூர், அதாவது பியூ சின்னப்பா ராஜா பகதூர், பியூ சி ராஜா பகதூர். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மங்கையர்க்கரசி திரைப்படம் பியூ சின்னப்பா நடித்தது. கிருஷ்ண பக்தி, சுதர்சன் இறுதியாக வெளியான திரைப்படம் அல்லவா 51-இல். அவர் என்ன செய்வது, அற்ப ஆயுள் பியு சின்னப்பாவிற்கு. 36வது வயதில் மரணம் அடைந்தார் பியு சின்னப்பா. அவருடைய மகன், ஒரே மகன், பியு சி ராஜா பகதூர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வேலி இல்லா மாமரம். கதாநாயகி சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் நடித்த சுமதி என்று சொல்லப்படுகிறது. திரைப்படம் வெளியாகவில்லை. அந்த திரைப்படத்தில், அதாவது வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், பி யு சின்னப்பா ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக சொல்லப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? எஸ் ஜானகியுடன் இணைந்து அசோக் என்ற பாடகர். இந்த காலங்களில், அதாவது இந்த திரைப்படம் அந்த 80களில், கிட்டத்தட்ட 80களில், 80களின் ஆரம்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அசோக் என்ற பாடகர் சில திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். இனிமையான குரல் வளம் கொண்ட பாடகர். இந்த பாடலும் அவ்வாறே ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் அசோக். வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடல்.

கரங்களில் ஆடும் சுகம் பெற வேண்டும் கனியுடல் என்றும் உனக்கல்லவோ கரங்களில் ஆடும்

கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் என்ற வெளிவராத திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன், பாடலை பாடிய குரல்கள் அசோக் மற்றும் எஸ் ஜானகி. பியு சின்னப்பாவின் மகன் பியு சி ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக கூறப்படுகிறது. மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் என்றோ கேட்ட பாடல் அணையா விளக்கு திரைப்படத்தில், ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள் வாலி எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் அணையா விளக்கு. கருணாநிதியின் மூத்த மகனான மூனாக்கானா முத்து கதாநாயகன். கதாநாயகி யார் தெரியுமா? பத்மபிரியா. அஞ்சுகம் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம், அதாவது கலைஞர் அவர்களின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் மூக்கா முத்து பத்மபிரியாவுடன் இணைந்து ஸ்ரீகாந்த், எம் ஆர் ராதாவின் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மூக்கா முத்துவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுஷீலா. பாடல் காட்சியில் மூக்கா முத்து, பத்மபிரியா. இது அணையா விளக்கு திரைப்பட பாடல். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும்.

பழனி பருவ காலம் மழை போலும் இளமை காணும் உறவு அந்த மழைக்கு பின்னால் தூவானம் போல் முதுமை கால நினைவு

அது 30 நாள் ஆசை, அது 60 நாள் ஊறும் தேனை மூடி வைத்தது உதடு என்னும் கதவு. அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்து கொள்ள உதவு. ஆசை கடலில் ஆட வந்தது அழகு என்னும் படகு. அதில் மிதக்கும் போது மயக்கம் வந்தது புரிந்து கொண்டது பிறகு மோகம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படமான யாவிளக்கு மூக்காமுத்து பி சுசிலா பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக அபூர்வமான, ஆச்சரியமூட்டும், அதிசயமான பாடல்களை, என்றோ கேட்ட பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வளமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில விளைச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ

கனி ரசமே, கண் வழியே புகுந்தவளே, கலையமுதே, என் கருத்தினிலே நிறைந்தவளே.

என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இங்குது மோகம், ஹோ ஹோ ஹோ பாடுது ராகம், இங்குது மோகம், பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்பு திரை, அறிவாளி, மருத நாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன். பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அந்த திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டன. ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு, இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம் பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன் தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி, ஆர் எஸ் மனோகர் ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி
யசோதையாக, கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ணலீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

Ding, ding. குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல். உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல். உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூ வாடல் வாடையில் தொடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மிதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெறிக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது, கன்னிப்பூ உன்னை தான் கட்டி கொள்ளாதோ. உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரசத்திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளே வா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும் நடப்பது நல்ல.

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடி மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர்தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கு தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல். ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன்.

அங்கே பேசு என்னிடம் வேண்டாம், அம்மா தாயே நான் யார் நீ யார், நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம் உன்னை

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர் தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிராடை மூர்த்தி உத்தரவன்றி உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிராடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் காவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயப்பிரபா. ஜெயப்பிரபா யாரென்றால் துணிவே துணை என்றொரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயப்பிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிராடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.
காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவோ, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவோ, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், உன்னை நான் பார்த்ததும் இன்று

கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோஹே. கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள் காரிகை வந்ததும்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுசீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ரா இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கியாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் சிவாஜியின் திரைப்படம். பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம். இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர் ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில். அதிலே அவரின் தங்கியாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர், கணேஷ், நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏ வி எம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வழமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

0: அப்படி ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இதோ.
1: பூந்தேரே சின்ன சின்ன காலெடுத்து வா.

வா தென் பலா நீதானோ, தென்றல் உலா நீதானோ, பால் நிலா நீதானோ, பருவக்கலை நீதானோ. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடுத்தா

இத்தனை கர்வம் ஏன் நேடி, என் துணை அவசியம் தானேடி, மெத்தையில் உலவும் சீமாட்டி, அத்தனை சுகமும் தாரேண்டி, நான் மனம் முடிக்க சிறை எடுக்க துணி.

காலெடுத்தும் வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தேன் பலா நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடுத்த

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா, இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனையாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள்? பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

பூத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா. தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம் 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர். எல் வைத்தியநாதன் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனால் பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

காமரூபன், பத்மநாபன், தேவதேவன், ராஜராஜன், காளிதாசன், இன்பநேசன். காமரூபன், பத்மநாபன், தேவதேவன், ராஜராஜன், காளிதாசன்.

சுகம் தட்டு பாடும் நான் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடும். புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்ரஹாரம் திவ்யரூபம் சந்திர

கடல் இதழ் முத்து போலே நாம் சொல்ல சொல்ல இன்னும் வரும் இன்ப நாளே. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்த்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடு புலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதாதான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன் சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம். 1963 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர் பார்த்தீர்களா உறவுகளே? தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி.
நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவில் காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் நான் வணங்கிக் கொள்கின்றேன். இன்றும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரப்போகின்றன. மறக்க முடியுமா நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா பிரியர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. முதல் பாடல் சூரியகாந்த், எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் நான் வணங்கிக் கொள்கின்றேன். இன்றும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரப்போகின்றன. மறக்க முடியுமா நிகழ்ச்சி பழந்தமிழ்

எப்பொழுதும் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி வளையும் மலரும். இங்கே இந்த திரைப்படத்தின் நாயகி கூட அப்படித்தான். கணவன் எண்ணம் எதுவோ அந்த எண்ணப்படி தானும் அவன் பாதையில் நடக்கின்றாள். சூரியகாந்தி திரைப்படத்தின் பெயர். நவரசத்திலகம் முத்துராமனும் ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்தார்கள் இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில். 73 வெளியான இந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸ் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் தான் ஒரு விதத்தில், ஆனால் வித்யா மூவி சார்பில் எடுக்கப்பட்டது. அற்புதமாக குடும்ப கதை எழுதும் கதாசிரியர்களில் ஒருவர் பேராசிரியர் எஸ் பிரகாசம். அவருடைய கதை வசனம் திரைப்படத்தின் சிறப்பம்சம். முத்துராமன் ஜெயலலிதாவுடன் மேஜர் சுந்தரராஜன், நடிகர் திலகம் சாவித்ரி, மனோரமா, சிஐடி சகுந்தலா, ஷோ, சசிகுமார் ஆகியோருடன் ஸ்ரீலேகா என்ற நடிகை அறிமுகமானார். அவர் இதில் சசிகுமாருக்கு ஜோடியாக நடித்திருப்பார். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே கூறியது போல முக்தா வி சீனிவாசன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயலலிதா. பாடல் காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். இந்த பாடலில் வெறும் ஆங்கில வரிகளை எழுதியவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதா ஆங்கிலத்தில் மிகுந்த பாண்டித்தியம் பெற்றவர். தமிழ் வசனங்களை எழுதியவர் வாலி. ஆகவே மொத்தமாக இந்த பாடலை எழுதியோர் வாலியும் ஜெயலலிதாவும். திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இதை மலையாளத்தில் எடுத்தபோது அதிலே லக்ஷ்மி, அடூர் பாசி போன்றோர் நடிக்க மலையாள திரைப்படத்திற்கு இசையமைத்தார் வி தட்சிணாமூர்த்தி. கன்னட மொழியில் விஷ்ணுவர்தனும் அவருடைய மனைவியான பாரதியும் நடித்திருந்தார்கள். தெலுங்கு மொழியில் கிருஷ்ணம் ராஜு, ஜமுனா ஆகியோர் நடிக்க எஸ் ஹனுமந்தராவ் இசையமைத்திருந்தார். சூரியகாந்தி திரைப்படத்தில் தங்கப்பன் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றியிருந்தாலும் அவருக்கு இதில் உதவியாளராக பணிபுரிந்தவர் கமலஹாசன். சூரியகாந்தி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயலலிதா பாடிய பாடல் முதல் பாடலாக உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. என்ன உறவுகளை பாடலை கேட்க தயாரா?

mind in thoughts, word and deed. நான் செய்த முடிவை தான் செய்த முடிவாய் நினைத்தே பார்க்கும் மனமுடையாய். Such a noble heart.

there he goes again. கடவுளின் மேலாய் கணவனை மதித்து வணங்கும் இனிய அன்புடையாள். God bless me.

0: Remember what happened to her? கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாளடியேன் மனைவி.
1: Yes, only your sincerely.

ஓ ரியலி? டோன்ட் மேக் மீ பிளாஷ். அவள் ஒரு பாதி, நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே. த பெட்டர் ஹாஃப் தேன் த பிட்டர் ஹாஃப் என்பது போலே நடப்பாளே. நான் என்றால் அது அவளும் நானும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சூரியகாந்தி. இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்தமைக்காக நடிகை ஜெயலலிதா தமிழ்நாடு அரசால் சிறந்த நடிகை என விருது பெற்றார். இந்த திரைப்படத்திற்காக அவரை ஒப்பந்தம் செய்ய போன போது இதை அவர் ஒரு தனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என கருதி தனக்கு சம்பளமாக ஊதியமாக ஒரே ஒரு ரூபாய் தந்தால் போதும் என்று பெருமனதோடு சொல்லிக்கொண்டார். ஆகவே சூரியகாந்தி திரைப்படம் அதற்காக அவர் வாங்கிய ஊதியம் ஒரே ஒரு ரூபாய். அந்த நேரத்தில் இருந்த கதாநாயகியரில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை வாங்கிக் கொண்டிருந்த நடிகை யாரென்றால் கலைச்செல்விதான். பாடலை இயற்றியோர் வாலி மற்றும் கலைச்செல்வி ஜெயலலிதா. பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1960ஆம் ஆண்டு பிரபல தயாரிப்பு நிறுவனமான AVM கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திலகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. திலகம் திரைப்படத்தில் பிரேம் நஷீர், MN ராஜம், ஸ்ரீரஞ்சனி மற்றும் குலதெய்வம் ராஜகோபால், ஆர் ராஜகுமாரி என்று TR ராஜகுமாரி அல்ல, இவர் வேறு ஒரு ராஜகுமாரி, அவரும் இதில் நடித்திருந்தார். அதனால் இவரை திலகம் ராஜகுமாரி என்று அழைப்பார்கள். குலதெய்வம் திரைப்படத்தில் அறிமுகமான ராஜகோபால். இந்த பாடல் காட்சியில் குலதெய்வம் ராஜகோபாலும் ராஜகுமாரி என்ற நடிகையும் தான். திலகம் திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இது கொத்தமங்கலம் சுப்பு நல்லதொரு கலைஞர், மாபெரும் கலைஞர். நடிகை MS சுந்தரிபாயின் கணவர், ஒரு நடிகர், பாடலாசிரியர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர் கொத்தமங்கலம் சுப்பு. நல்லதொரு கதாசிரியர், பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர். AVM-இன் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் R. சுதர்சனம் என்று பல தடவை கூறியுள்ளேன். அதே போல இந்த AVM திரைப்படத்தின் இசையமைப்பாளர் R. சுதர்சனம் மாஸ்டர். பிரேம் நஷீர், MN ராஜம், ஸ்ரீரஞ்சனி. யார் ஸ்ரீரஞ்சனி என்றால், பராசக்தி படத்தில் சிவாஜியின் தங்கியாக நடித்தாரே கல்யாணி என்ற பாத்திரத்தில் அவர்தான் ஸ்ரீரஞ்சனி. இந்த 60ஆம் ஆண்டு வெளியான திலகம் திரைப்படம் தோல்வியை தழுவியது. ஆனால் இதே 60ஆம் ஆண்டில் வெளியான மற்றொரு AVM திரைப்படமான தெய்வ பிரவி வெற்றி பெற்றது. அடிப்படையில் திலகம் இந்த கதை KM நாராயணசாமி என்பவர் எழுதிய ஒரு மேடை நாடகம். நாடகமாக முதலில் மேடையேறியது, பின்பு திரைப்படமானது. இந்த பாடலை பாடிய குரல்கள் NS கலைவாணர் NS கிருஷ்ணன் அல்ல, SC கிருஷ்ணன் என்ற பாடகரும் சூலமங்கலம் சகோதரியரில் ஒருவரான சூலமங்கலம் ராஜலட்சுமியும். சூலமங்கலம் சகோதரியர் இருவர், சூலமங்கலம் ராஜலட்சுமி, சூலமங்கலம் ஜெயலட்சுமி. சூலமங்கலம் ஜெயலட்சுமி அதிகமாக சினிமாக்களில் பாடவில்லை, சூலமங்கலம் ராஜலட்சுமி தான் சினிமாக்களில் அதிகம் பாடியுள்ளார். சூலமங்கலம் ஜெயலட்சுமி பக்தி பாடல்கள் தான் அதிகம் பாடியுள்ளார். அவர்களுடைய கந்த சஷ்டி கவசம் உலக பிரசித்தி பெற்றதை அனைவரும் அறிந்துள்ளார்கள். SC கிருஷ்ணன் கலைவாணர் NS கிருஷ்ணன் அல்ல, SC கிருஷ்ணன் என்ற பாடகரும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடிய பாடல் இது திலகம் திரைப்படத்தில் 60ஆம் ஆண்டில்
காட்சியில் வி ஆர் ராஜகோபாலும் ராஜகுமாரி என்ற நடிகையும். கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

பிஓவை பாய் போய் என்ன பையன் ஜிஐஆர்எல் கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. எம்ஏ டி மேட் மேட் என்ன கிறுக்கு எச்சி அடிக ஹெட் என்ன தலை தலை கிறுக்கு பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. மழை நீயடி குடை நானடி மனம் கோர்வதும் ஏனோடி புயல் வீசிடும் இடி வேந்திடும் குடை பிஞ்சிடும் பின்னாடி. மழை நீயடி குடை நானடி மனம் சோர்வதும் ஏனோடி புயல் வீசிடும் இடி வேந்திடும் குடை பிஞ்சிடும் பின்னாடி. பிஓவை பாய் போய் என்ன பையன் ஜிஐஆர்எல் கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. எம்ஏ டி மேட் மேட் என்ன கிறுக்கு எச்சி அடி ஹெட் ஹெட் என்ன தலை தலை கிறுக்கு பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. கையால் மேனியை தொட்டால் உண்மையில் கரண்டு போல ஷாக் அடிக்கிறதம்மா. எனக்கும் கூடத்தான் ஏதோ செய்யுது எதிலும் ரகசியம் வேண்டாமா. கையால் மேனியை தொட்டால் உண்மையில் கரண்டு போல ஷாக் அடிக்கிறதம்மா. எனக்கும் கூடத்தான் ஏதோ செய்யுது எதிலும் ரகசியம் வேண்டாமா. எம்ஏடி மேட் மேட் என்ன கிறுக்கு எச்சியடி ஹெட் ஹெட் என்ன தலை தலை கிறுக்க பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. லைலா நீயடி மஜ்னு நானடி ட்ரெஜடி நமக்கு வேண்டாண்டி. காதல் வேகத்தில் பேசும் வார்த்தைகள் காற்றில் போய்விடும் பறந்தோடி. லைலா நீயடி மஜ்னு நானடி ட்ரெஜடி நமக்கு வேண்டாண்டி. காதல் வேகத்தில் பேசும் வார்த்தைகள் காற்றில் போய்விடும் பறந்தோடி. பிஓவை போய் போய் என்ன பையன் ஜிஐஆர்எல் கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. எம்ஏ டி மேட் மேட் என்ன கிறுக்கு எச்சி அடி ஹெட் ஹெட் என்ன தலை தலை கிறுக்கு பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1960 பிரபல தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திலகம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி. இந்த பாடலை எழுதியவர் கொத்தமங்கலம் சுப்பு. உங்களுக்கு தெரியுமா, கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய கதைதான் தில்லானா மோகனாம்பாள். மறந்து விடாதீர்கள். திலகம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். திலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் குலதெய்வம் ராஜகோபாலும் ராஜகுமாரி என்ற நடிகையும் நடித்திருந்தார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அன்றைய காலத்து பழைய பாடல்கள், ஒலிக்க மறந்த பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் உங்கள் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் எது என்பதுதானே உங்கள் கேள்வி. உங்கள் கேள்விக்கான பதில் இதோ. 1970 பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி அவர்கள் தன்னுடைய சுஜாதா சினி ஆர்ட்ஸ் சார்பில் ஈஸ்ட்மன் கலரில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் எங்கிருந்தோ வந்தாள். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் போட்டி போட்டு நடித்திருந்தார்கள். ஆமாம்,
சிவாஜி ஜெயலலிதாவுடன் கே பாலாஜி, தேவிகா, மேஜர் சுந்தரராஜன், ராஜா எனப்படும் ஹெர்நாத், ஜெய்குமாரி, நாகேஷ், குமாரி சச்சு, ரமா பிரபா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், மிகப்பெரிய நாவலாசிரியரும் கதாசிரியருமான குல்ஷான் நந்தா எழுதிய கதை இது. அதாவது, முதலில் புனர்ஜென்மா என்ற பெயரில் 63 தெலுங்கில் வெளியானது திரைப்படமாக, அதிலே தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஏ நாகேஸ்வரராவும் கிருஷ்ணகுமாரி சௌகார் ஜானகியின் தங்கை, கூட பிறந்த தங்கை நாகேஸ்வரராவ், கிருஷ்ணகுமாரி இருவரும் இணைந்து நடிக்க டி சலபதி ராவ் இசையமைத்திருந்தார். ஹிந்தி மொழியில் 70 கிலோனா என்ற பெயரில் சஞ்சீவ் குமார், மும்தாஜ் ஆகியோர் நடிக்க வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் லக்ஷ்மிகாந்த் மற்றும் பியாரிலால். பின்பு தமிழில் எங்கிருந்தோ வந்தாள் என்ற பெயரில் வெளியானது. 76 அமிர்த வர்ஷினி என்ற பெயரில் மலையாளத்தில் வெளியானது. அந்த மலையாள திரைப்படத்தில் பிரேம் நஷீரும் ஷாரதாவும் நடிக்க திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் ஏ டி உமர். ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் காட்சியில் குமாரி சச்சுவும் நாகேஷும். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. எங்கிருந்தோ வந்தால் திரைப்படம், சிவாஜியின் திரைப்படம, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன அதே நாள் சிவாஜி கே ஆர் விஜயா நடிப்பில் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் சொர்க்கம் என்ற திரைப்படமும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் குல்ஷான் நந்தா என்று அவருடைய கதை இது என்று. அவர் எழுதிய கதை மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த கிலோனா, ஷர்மிலி உங்களில் பலரும் பார்த்த ஹிந்தி திரைப்படமாக இருக்கலாம், கட்டி பட்டாங்க் என்ற திரைப்படம், இவையெல்லாம் இலங்கையில் திரையிடப்பட்ட ஹிந்தி திரைப்படங்கள். மற்றும் சில ஹிந்தி திரைப்படங்களை இவர் எழுதியவர், அந்த கதையை எழுதியவர். நல்லது உறவுகளை, இந்த பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? பழம்பெரும் நடிகர் டி எஸ் பாலையாவின் மகனான சாய்பாபா. அவர் MS விஸ்வநாதன் இசைக்குழுவில் ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடியவராக பணியாற்றி கொண்டிருந்தவர். சாய்பாபா சில பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பை MSV வழங்கி இருக்கின்றார் இவருக்கு. அந்த வரிசையில் இந்த பாடலை பாடிய குரல்கள் சாய்பாபா மற்றும் எல்ஆர். சாய்பாபா நாகேஷுக்காக பாடுகிறார், எல்ஆர் சச்சுவுக்காக பாடுகிறார். இப்பொழுதும் குமாரி சச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நல்ல அழகாக இருக்கின்றார். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றார். திரைப்பட வாய்ப்புகளோ அல்லது சீரியல் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலோ அவற்றிலும் நடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார், பிஸியாக இருக்கின்றார். சரி, எங்கிருந்தோ வந்தாள் இந்த அற்புதமான திரைப்படத்தில் சாய்பாபா எல்ஆர் பாடிய கண்ணதாசன் பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில். திரைப்படத்தின் இயக்குனர் AC திருலோகச்சந்தர், மறந்து விடாதீர்கள். இதோ பாடல் இப்பொழுது உங்களுக்காக. ஹலோ மை டார்லிங், இப்ப காதல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ண சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு, புதுசு பொண்ணு ரிசர்வ் பண்ணு, போட்டுக்கம் மாலை ஒண்ணு, ஓ மை ஸ்வீட்டி விச்சு. ஹலோ மை டார்லிங், இப்ப காதல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ண சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு,
புதுசு பொண்ணு ரிசர்வ் பண்ணு போட்டுக்கம்மாலை ஒண்ணு ஓ மை ஸ்வீட்டி விச்சு சொர்க்கம் என் பக்கம் உண்டல்லவோ லில்லி செண்டல்லவோ வெட்கம் இல்லாத பெண்ணல்லவோ மீனி பொண்ணல்லவோ சொர்க்கம் என் பக்கம் உண்டல்லவோ லில்லி செண்டல்லவோ.

என்றால் என்ன? ஹலோ மை டார்லிங், இப்போ காதல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரோமிஸ் பண்ணியாச்சு, புதுசு பொண்ணு தயவு பண்ணு, போட்டு கம்மாலை ஒண்ணு, ஓ மை ஸ்வீட்டி ஷீலா. ஹை, கம் ஆன் பேபி, ஷேக் வித் மீ, நாட் திஸ் வே, தட்ஸ் த வே. வாவ் வாவ்.

குரல் வந்தாச்சும், கல்யாணம் பண்ண சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சும், புதுசு பொண்ணு ரிசர்வ் பண்ணு, போட்டுக்கம் மாலை ஒண்ணு, ஓ மை ஸ்வீட்டி விச்சு, ஓ மை ஸ்வீட்டி ஷீலா. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1970 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான எங்கிருந்தோ வந்தாள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். பாடலை பாடிய குரர்கள் சாய்பாபா மற்றும் எல்ஆர்ஈஸ்வரி. சாய்பாபா பழம்பெரும் நடிகர் TS பாலையாவின் மகன். பாடல் காட்சியில் குமாரசச்சுவும் நாகேஷும். சர்வதேச தமிழ் வானொலி கனடா ஏகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இன்றும் உங்களுடன், என்றும் போல வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் 1973 தர்மேந்திரா ஜீனத் தமன் நடிக்க ஹிந்தி மொழியில் வெளியானது யாதோங் கி பாரத். அந்த கதையை தமிழில் சேது மாதவன் அவர்கள் இயக்க 75 MGR இரட்டை வேடமேற்று நடிக்க தெலுங்கு நடிகர் சந்திரமோகன், லதா, ராஜஸ்ரீ, வெண்ணிராடை நிர்மலா, MN நம்பியார், மலையாள நடிகர் சோமன் மற்றும் பலரும் நடிக்க தமிழில் வெளியானது நாளை நமதே என்ற பெயரில். ஆமாம், தெலுங்கு மொழியில் கூட தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான NT ராமராவ் அவருடன் இணைந்து தமிழைப் போல லதாவை நடித்திருந்தார். மலையாளத்தில் பிரேம் நஷீர், ஸ்ரீபிரியா ஆகியோர் நடித்திருந்தார்கள். நாளை நமது திரைப்படம் தமிழில் நல்லதொரு வெற்றி திரைப்படமாக அமைந்து கொண்டது. இந்த பாடலை TM சவுந்தரராஜன், SP பாலசுப்ரமணியம், எல்ஆர்ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருக்கின்றார்கள். TM சவுந்தரராஜன் MGRக்கும், SPB அவர்கள் தெலுங்கு நடிகர் சந்திரமோகனுக்கும், எல்ஆர்ஈஸ்வரி லதாவிற்கும் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு மேடை பாடல், ஒலிக்காத ஒரு பாடல். இப்பொழுது இந்த வேளையில் உங்களுக்காக அந்த பாடலை நான் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒரு மேடை பாடகன், நான் ஒரு மேடை பாடகன், ஆயினும் இன்னும் மாணவன், ஆயினும் இன்னும் மாணவன், நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடலளவு, நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடலளவு.

Is anybody interested in singing with me? Myself. Ha ha ha. Pleasure is mine. Please come. 1, 2, 3, 4. Naan sabayerum naal vandadu. Naam sandhikkum nilai vandadu. Naan sabayerum naal vandadu. நாம் சந்திக்கும் நிலை வந்ததுங்க.

தந்தேன். நெஞ்சில் உண்டான எண்ணத்தை உல்லாச வண்ணத்தை பாட்டாக தந்தேன். பாட பாட ராகம் வரும், பார்க்க பார்க்க மோகம் வரும், நான் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice. Shall I? Oh, you? Please come. 1, 2, 3, 4. நான் அரங்கேற்றமாகாதவை, யார் முன்னாலும் பாடாதவை. நான் அரங்கேற்றமாகாதவை, யார் முன்னாலும் பாடாதவை. என் சங்கீதம் மழலை மொழி, நான் நின்றாடும் பவழக்கொடி. Am I correct? Perfectly all right. Proceed. பாதி கண் கொண்டு பார்க்கின்ற பூச்செண்டு பெண் என்று முன் வந்து பாட, அந்த பக்கத்தில் நிற்கின்ற பருவத்து நெஞ்சங்கள் பார்வைக்குள் ஆட. காதல் கீதம் உண்டாகலாம், பாடும் நெஞ்சம் ரெண்டாகலாம். நான் வாய் கொண்டு சொல்லாமல் வருகின்ற எண்ணத்தை கண் கொண்டு சொல்கின்றவை.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 சேது மாதவன் என்ற இயக்குனர் இயக்கத்தில் ஈஸ்ட்மன் கலரில் வெளியான நாளை நமதே. ஒலித்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தின் இசைப்பணி நடைபெற்ற போதும் MGRக்கும் MSVக்கும் இடையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுண்டு. இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் MGR திரைப்படத்திற்கு MSV இசையமைக்கும் பொழுது என்னவோ இருவருக்கும் இடையில் அடிக்கடி பனிப்போர் நடைபெறுவதுண்டு. சரி, TM சவுந்தரராஜன், SP பாலசுப்ரமணியம், LR ஈஸ்வரி பாடிய அந்த காட்சியில், பாடல் காட்சியில் MGR, சந்திரமோகன், லதா ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். பழைய பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் மனம் சோர்ந்து போகும் நேரத்தில். ஏதாவது கவலைகள் சூழ்ந்து கொண்டால், பொழுது போகவில்லை என்றால், கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் கூட எந்த வேளையிலும் கேட்கக்கூடிய அருமையான பாடல்கள் எத்தனையோ இருக்கின்றன. சாகாவரம் பெற்ற இந்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் கூட நாம் எடுத்து வந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதிலும் இருந்து செவி மடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆதரவு தருகின்றீர்கள். நன்றிகள் கூடி. 1970 காதல் மன்னன், நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன், இரட்டை வேடங்களில் நடிக்க ஈஸ்ட்மன் கலரில் வெளியானது சங்கமம் என்ற திரைப்படம். பின்னர் வேறு ஒரு சங்கமம் வந்தது. இப்பொழுதுதானே ஒரே தலைப்பில் எத்தனையோ திரைப்படங்கள். ஏதோ சினிமா தலைப்புகளே கிடைக்காதது போல ஒரே தலைப்பையே வைத்துக் கொள்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசனுடன் KR விஜயா, வெண்ணிராடை நிர்மலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். சங்கமம் திரைப்படம் வெளியான 1970 ஜெமினி கணேசன் நடிக்க கண்மலர், எதிர்காலம், பத்தாம் பசலி, காவிய தலைவி, சிநேகிதி, மாலதி, வைராகியம், தபால்காரன் தங்கை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. கண்மலர் திரைப்படத்தில் ஜெமினியுடன் சரோஜா தேவியும் சௌகார் ஜானகியும் நடித்திருந்தார்கள். எதிர்காலம் திரைப்படத்தில் ஜெமினியுடன் ஜெய்சங்கர், பத்மினி, வாணிஸ்ரீ நடித்திருந்தார்கள். பத்தாம் பசலி கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம், ஆலங்குடி சோமு என்ற கவிஞர் தயாரித்து பாடல்கள் எழுதிய திரைப்படம். அதிலே ஜெமினியுடன் நாகேஷ், விஜயலலிதா, ராஜஸ்ரீ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். காவிய தலைவியில் ஜெமினியுடன் சௌகார் ஜானகி இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் மற்றும் ரவிச்சந்திரன், வாசு, MRR வாசு, MR ராதாவின் மகன், அவரும் நடித்திருந்தார். சிநேகிதி திரைப்படத்தில் ஜெமினி கணேசனுடன் ரவிச்சந்திரன், சரோஜா தேவி, பாரதி ஆகியோர் நடித்திருந்தார்கள். மாலதி இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் நடிக்க, அதிலே அவருடன் இணைந்து சரோஜா தேவி, ரவிச்சந்திரன் ஆகியோர் நடித்திருந்தார்கள். வைராகியம் என்ற திரைப்படத்தில் ஜெமினியுடன் இணைந்து SS ராஜேந்திரனும் வெண்ணிராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். தபால்காரன் தங்கை திரைப்படமும் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். அதிலே தபால்காரராக ஜெமினி கணேசன் நடிக்க, அவருடைய தங்கையாக
வாணிஸ்வரி நடிக்க வாணிஸ்வரியின் ஜோடியாக முத்துராமன் நடித்திருந்தார். சங்கமம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி கே ராமமூர்த்தி. சங்கமம் திரைப்படத்தின் இயக்குனர், பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய வெற்றி இயக்குனரான தாதா மிராசி. இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் சரளா மற்றும் ரமணி. ரமணி என்ற குரல் ஆண் குரல், அவர்தான் விஜய ரமணி. ஒரு இசையமைப்பாளராக, ஒரு பாடகராக, ஒரு நடிகராக பரிமளித்தவர். பாடகி கல்பனாவின் தந்தை இந்த பாடலை பாடியிருக்கின்றார் சரளாவுடன் இணைந்து. ரமண ஸ்ரீதர் என்ற பெயரில் விஜய ரமணி இசையமைத்த திரைப்படம் 71-இல் வெளியான உயிர். அந்த உயிர் திரைப்படத்தில் அதற்கு இசையமைப்பதற்கு முதலில் முயற்சி செய்தார் இளையராஜா. அவருடைய சந்தர்ப்பம் பறிபோய்விட்டது. அந்த உயிர் திரைப்படத்திற்கு ரமண ஸ்ரீதர் என்ற பெயரில் விஜய ரமணி இசையமைத்தார். இந்த பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பண்ணிராடை நிர்மலாவும் குழுவினருடன் என்று ஒலித்த பாடல் இது. இலங்கை வானொலியில் அந்த காலங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், திரைப்படத்தில் பார்த்திருக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கமம் திரைப்படத்தில் ஒலிக்காத பாடல்.

வண்ணப்பூ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். வண்ணப்பூ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். தள்ளாடும்.

சரசம் வரும் வண்ணப்போ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். முத்துக்களை கட்டினால் மாலை வரும், கட்டும் வேளை வரும். கைகளை தட்டினால் ஓசை வரும், தட்டும் வேளை வரும். முன்வட்ட தங்கச்சங்கு கண்பட்டு மின்னும் போது, முன்வட்ட தங்கச்சங்கு

சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும், அம்மா மயக்கம் வரும்.

செல்ல வேணும். வண்ணப்போ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1970 வெளியான ஈஸ்மன் கலர் திரைப்படமான சங்கமம். மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி கே ராமமூர்த்தி இசையமைத்த அந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல்கள் எஸ் சரளா மற்றும் ரமணி. சங்கமம் திரைப்படம் ஜெமினி கணேசன் இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படம். திரைப்படத்தின் இயக்குனர் தாதா மிராசி. சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களையும் இயக்கியவர். மூன்று தெய்வங்கள், இரத்த திலகம், புதிய பறவை போன்ற சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியவரும் தாதா மிராசியே. இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அசத்தலான அந்த காலத்து அருமையான இனிமையான கானங்கள், காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை பாடிய குரல்கள் எல்ஆர் ஈஸ்வரியுடன் இணைந்து அஜித் சிங். அஜித் சிங் என்ற ஒரு பஞ்சாபி பாடகர். எல்ஆர் ஈஸ்வரியும் அஜித் சிங் என்ற பஞ்சாபி பாடகரும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவ புதல்வன். 1972 கருப்பு விலையில் இந்த திரைப்படத்தை முக்தா பிலிம்ஸ் தயாரித்து வெளியிட்டார்கள். திரைப்படமும் 100 வெற்றிகரமாக ஓடியது. திரைப்படத்தின் 100 விழாவை கொண்டாடும் போது திரைப்பட கலைஞர்களுக்கு தலா 1 பவுன் அல்லது 1 சவரன் தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்பட்டது. இந்த பாடலில் தமிழ் வார்த்தைகளை எழுதியவர் வாலி, ஆங்கில வார்த்தைகளை எழுதியவர் ரண்டர் கை என்பவர். ரண்டர் கை என்பவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு சினிமா சரித்திரவியலாளர். சினிமா சரித்திரவியலாளர், த ஹிந்து என்ற பத்திரிகை தொடர்பாளர். அவர்தான் இந்த பாடலின் ஆங்கில வசனங்களை எழுதியவர். தவ புதல்வன் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாலைக்கண் நோயாளியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். கதாநாயகியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா மற்றும் ஷோ மனோரமா, பண்டரிபாய், காந்திமதி, வி கோபாலகிருஷ்ணன், சிஐடி சகுந்தலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தவ புதல்வன். தவ புதல்வன் வெளியான 1972 சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான பட்டிக்காடா பட்டணமா மற்றும் வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்கள் 25 மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடின. இந்த திரைப்படம் 100 ஓடியது. தவ புதல்வன் முக்தா பிலிம்ஸ் தயாரித்த பல திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் நடித்திருக்கின்றார். முக்தா பிலிம்ஸ் தயாரிக்க சிவாஜி நடித்த முதல் திரைப்படம் சிவாஜி வாணிஸ்வரி நடித்த நிறைகுடம், தொடர்ச்சியாக அருணோதயம், அதிலே சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. பின்பு அன்பை தேடி திரைப்படம், அதிலே ஜோடி ஜெயலலிதா. அந்தமான் காதலி, அதிலே சிவாஜிக்கு ஜோடி சுஜாதா. இமயம் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடி ஸ்ரீவித்யா. இப்படியாக தொடர்கின்றது. இதோ தவ புதல்வன் திரைப்படத்தில் அஜித் சிங் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும்
சிஐடி சகுந்தலாவும். சிஐடி சகுந்தலா இதில் வில்லியாக நடித்திருப்பார். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் வென் யூ ஆர் மைன், நோ சன் நோ ஷைன் சம்மர் ரெயின். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் வென் யூ ஆர் மைன், நோ சன் நோ ஷைன் சம்மர் ரெயின். Without you, dear, life is pain. When you are mine, darling, always fine. It's always dream, evergreen. See that scream, oh my queen. Ah, la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la

யாருக்கு நான் சொந்தம் நீயசி. எழுபது வயது குமரனுக்கும் என்னை ஒரு தரம் பார்த்தால் கிளுகிழுக்கும். 20 வயது கிழவனுக்கும் என்றும் என் மனம் இங்கே இடம் கொடுக்கும். ஆனால் இதுவரை

நாளொரு மேடை என்றாசே. முழுவதும் துறந்த ஞானி உண்டு, அந்த ஞானியின் வரிசையில் நானும் ஒன்று. பாசமும் பந்தமும் துறவிக்கில்லை, எந்த பேதமும் என் போல் அழகிக்கில்லை. ஆனால் சொர்க்கத்தின் வழி சொல்ல அவன் ஞானி, நான் சுகம் பெற வழி சொல்லும் யுவராணி. ஒரு காதல் சந்யாசி, நாளொரு மேடை என்றாசி. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1972. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, சி டி சகுந்தலா நடிப்பில் வெளியான கருப்பு வெளி திரைப்படமான தவ புதல்வன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அந்த பாடலை எழுதியோர் வாலி மற்றும் ரண்டர் காய். பாடலை பாடிய குரல்கள் அஜித் சிங், எல் ஆர் ஈஸ்வரி. காட்சியில் நடிகர் திலகமும் சிஐடி சகுந்தலாவும். முக்தா பிலிம்ஸ் தயாரித்த அந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிர்மலா, ஒரு நிர்மலா இருக்கின்றார். வெண்ணராடை என்ற திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமான, 65 ஸ்ரீதர் அவர்களால் அறிமுகமான வெண்ணராடை நிர்மலா. இன்னொரு நிர்மலாவும் இருந்தார், அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. அந்த நிர்மலாவை விஜயா புரொடக்ஷன்ஸ் தாங்கள் தமிழில் தயாரித்த எங்க வீட்டு பெண் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதாநாயகியாக ஆக்கினார்கள். அப்படியாக இருந்த அந்த நிர்மலாவின் பெயர் விஜயா புரொடக்ஷன்ஸால் கதாநாயகி ஆனார் அல்லவா, அதனால் விஜய நிர்மலா ஆனார். ஏற்கனவே 50 இந்த விஜய நிர்மலா வெறும் நிர்மலாவாக இருந்தவர். பிரபல நடிகரும் பாடகரும் தயாரிப்பாளருமான டி ஆர் மகாலிங்கம் தயாரித்து கதாநாயகனாக நடித்த மச்ச ரேகை என்ற படத்தில் சிறிய வயது மகாலிங்கமாக நடித்தார் இந்த சிறுமி. அப்பொழுது அவர் சிறுமி. 50 வெளியான கதையை கூறுகின்றேன். ஆம், பெண் பிள்ளைகள் ஆண் பாத்திரங்களை ஏற்று நடிப்பதுண்டு. ஆண்களும் நாடகங்களிலெல்லாம் பெண் வேடமேற்று நடித்திருக்கின்றார்கள். சினிமாக்களிலும் நடித்திருக்கின்றார்கள் பெண்கள் ஆண்களாக. அப்படியாக விஜய நிர்மலா தமிழுக்கு கதாநாயகியாக இந்த திரைப்படத்தின் வாயிலாக 65 அறிமுகமானார். ஏற்கனவே தெலுங்கு மொழியில் 1949 இதே விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெளியான சவுகாரு என்ற தெலுங்கு படத்தின் தமிழ் பதிப்பு தான் எங்க வீட்டு பெண். அந்த தெலுங்கு திரைப்படம் 49 வெளியான அந்த தெலுங்கு திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ஜானகி சினிமா உலகில் காலடி பதித்தார். அப்படி வெறும் ஜானகியாக இருந்தவர் சவுகாரு படத்தில் கதாநாயகி ஆனார். சவுகார் ஜானகி ஆனார். அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் என் டி ராமராவ். திரைப்படத்தின் இயக்குனர் ஜாம்பவான் எல் வி பிரசாத். சவுகாரு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு 65 மீண்டும் விஜயா புரொடக்ஷன்ஸ் எங்க வீட்டு பெண் என்ற பெயரில் எடுத்தார்கள். அதிலே ஏ வி எம் ராஜன் ஜோடியாக நடித்தார் விஜய நிர்மலா. இன்னொரு ஜோடி
இரவும் பகலும் திரைப்படத்தில் நடித்த ஜெய்சங்கரும் வசந்தாவும் மற்றும் நடிகர்கள் எம் ஆர் ராதா, எஸ் வி சுப்பையா. இதிலே எஸ் வி சுப்பையா நடிக்க இருந்த பாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தவர் எஸ் வி ரங்கா ராவ். அவர் பின்பு விலகி கொண்டார். அவருக்கு பதிலாக எஸ் வி சுப்பையா நடித்தார். ஏனென்றால் விஜய் நிர்மலா இந்த பாத்திரத்திற்கு பொருத்தம் இல்லாதவர் என எஸ் வி ரங்கா ராவ் இந்த நிறுவனத்திடம் ஒரு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய விதமாக கதைத்துள்ளார். அவர்கள் விஜய் நிர்மலாவை நடிக்க வைத்தார்கள். எஸ் பி ரங்கா ராவ் விலத்திக் கொண்டார். அவருக்கு பதிலாக எஸ் பி சுப்பையா நடித்தார். எஸ் பி சுப்பையாவும் எஸ் பி ரங்கா ராவ் அவர்களுக்கு சளைத்தவர் அல்ல. மற்றும் மனோரமா மற்றும் பலரும் எங்க வீட்டு பெண் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் விஜயா புரொடக்ஷன்ஸ் திரைப்படங்கள் பலவற்றை இயக்கிய சாணக்கியா. இந்த பாடலை இயற்றியவர் ஆலங்குடி சோமு. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் விஜய நிர்மலாவும் நல்லது உறவுகளில். இப்பொழுது உங்களுக்கு பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். 65 விஜயா புரொடக்ஷன் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான எங்க வீட்டு பெண் திரையில் டி எம் எஸ் பி சுஷிலா. இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் தான். சவுக்காரு திரைப்படம் தெலுங்கில் வெற்றி பெற்றது. ஆனால் அதன் தமிழ் பதிப்பான எங்க வீட்டு பெண் தோல்வியை தழுவியது. ஆலங்குடி சோமு எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன், காட்சியில் ஏ வி எம் ராஜன், விஜய நிர்மலா. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலி பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 65-ல் விஜயா புரொடக்ஷன் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான எங்க வீட்டு பெண். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய அந்த பாடலின் கவிஞர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன், காட்சியில் ஏ வி என் ராஜனும் விஜய நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்மியமான ஒரு இனிமையான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவில் காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவில் காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி

நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் நான் வணங்கிக் கொள்கின்றேன். இன்றும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரப்போகின்றன. மறக்க முடியுமா நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா பிரியர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. முதல் பாடல் சூரியகாந்தி. சூரியகாந்தி பூ எப்பொழுதும் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி வளையும் மலரும். இங்கே இந்த திரைப்படத்தின் நாயகி கூட அப்படித்தான். கணவன் எண்ணம் எதுவோ அந்த எண்ணப்படி தானும் அவன் பாதையில் நடக்கின்றாள். சூரியகாந்தி திரைப்படத்தின் பெயர். நவரசத்திலகம் முத்துராமனும் ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்தார்கள் இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தில். 73 வெளியான இந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸ் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் தான் ஒரு விதத்தில், ஆனால் வித்யா மூவிஸ் சார்பில் எடுக்கப்பட்டது. அற்புதமாக குடும்ப கதை எழுதும் கதாசிரியர்களில் ஒருவர் பேராசிரியர் எஸ் பிரகாசம். அவருடைய கதை வசனம் திரைப்படத்தின் சிறப்பம்சம். முத்துராமன் ஜெயலலிதாவுடன் மேஜர் சுந்தரராஜன், நடிகையர் திலகம் சாவித்ரி, மனோரமா, சிஐடி சகுந்தலா, ஷோ, சசிகுமார் ஆகியோருடன் ஸ்ரீலேகா என்ற நடிகை அறிமுகமானார். அவர் இதில் சசிகுமாருக்கு ஜோடியாக நடித்திருப்பார். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே கூறியது போல முக்தா வி சீனிவாசன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயலலிதா. பாடல் காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். இந்த பாடலில் வரும் ஆங்கில வரிகளை எழுதியவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதா ஆங்கிலத்தில் மிகுந்த பாண்டித்தியம் பெற்றவர். தமிழ் வசனங்களை எழுதியவர் வாலி. ஆகவே மொத்தமாக இந்த பாடலை எழுதியோர் வாலியும் ஜெயலலிதாவும். திரைப்படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இதை மலையாளத்தில் எடுத்தபோது அதிலே லக்ஷ்மி, அடூர் பாசி போன்றோர் நடிக்க மலையாள திரைப்படத்திற்கு இசையமைத்தார் வி தட்சிணாமூர்த்தி. கன்னட மொழியில் விஷ்ணுவர்தனும் அவருடைய மனைவியான பாரதியும் நடித்திருந்தார்கள். தெலுங்கு மொழியில் கிருஷ்ணம் ராஜு, ஜமுனா ஆகியோர் நடிக்க எஸ் ஹனுமந்தராவ் இசையமைத்திருந்தார். சூரியகாந்தி திரைப்படத்தில் தங்கப்பன் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றியிருந்தாலும் அவருக்கு இதில் உதவியாளராக பணிபுரிந்தவர் கமலஹாசன். சூரியகாந்தி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயலலிதா பாடிய பாடல் முதல் பாடலாக உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. என்ன உறவுகளை பாடலை கேட்க தயாரா?

அவள் சொன்னால் அது தான் என் எண்ணம். I am nothing but true.

கட்டிய கணவன் கட்டளைப்படியே காரியமாற்றும் குணமுடைய இன் தாட்ஸ் வேர்ட் அண்ட் டீட். நான் செய்த முடிவை தான் செய்த முடிவாய் நினைத்தே பார்க்கும் மனமுடையாய். Such a noble heart.

There he goes again. கடவுளின் மேலாய் கணவனை மதித்து வணங்கும் இனிய அன்புடையாள். God bless me.

Remember what happened to her. கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாளடியேன் மனைவி. Yes, only your sincerely.

ஓ ரியலி? டோன்ட் மேக் மீ பிளாஷ். அவள் ஒரு பாதி, நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே. த பெட்டர் ஹாஃப் தன் த பிட்டர் ஹாஃப்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சூரியகாந்தி. இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்தமைக்காக நடிகை ஜெயலலிதா தமிழ்நாடு அரசால் சிறந்த நடிகை என விருது பெற்றார். இந்த திரைப்படத்திற்காக அவரை ஒப்பந்தம் செய்ய போன போது இதை அவர் ஒரு தனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என கருதி தனக்கு சம்பளமாக ஊதியமாக ஒரே ஒரு ரூபாய் தந்தால் போதும் என்று பெருமனதோடு சொல்லிக்கொண்டார். ஆகவே சூரியகாந்தி திரைப்படம் அதற்காக அவர் வாங்கிய ஊதியம் ஒரே ஒரு ரூபாய். அந்த நேரத்தில் இருந்த கதாநாயகியரில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை வாங்கிக் கொண்டிருந்த நடிகை யாரென்றால் கலைச்செல்விதான். பாடலை இயற்றியோர் வாலி மற்றும் கலைச்செல்வி ஜெயலலிதா. பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1960ஆம் ஆண்டு பிரபல தயாரிப்பு நிறுவனமான AVM கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திலகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. திலகம் திரைப்படத்தில் பிரேம் நஷீர், MN ராஜம், ஸ்ரீரஞ்சனி மற்றும் குலதெய்வம் ராஜகோபால், ஆர் ராஜகுமாரி என்று TR ராஜகுமாரி அல்ல, இவர் வேறு ஒரு ராஜகுமாரி, அவரும் இதில் நடித்திருந்தார். அதனால் இவரை திலகம் ராஜகுமாரி என்று அழைப்பார்கள். குலதெய்வம் திரைப்படத்தில் அறிமுகமான ராஜகோபால். இந்த பாடல் காட்சியில் குலதெய்வம் ராஜகோபாலும் ராஜகுமாரி என்ற நடிகையும் தான். திலகம் திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இது கொத்தமங்கலம் சுப்பு நல்லதொரு கலைஞர், மாபெரும் கலைஞர். நடிகை MS சுந்தரிபாயின் கணவர், ஒரு நடிகர், பாடலாசிரியர், இயக்குனர் என பன்முகத் திறமை கொண்டவர் கொத்தமங்கலம் சுப்பு. நல்லதொரு கதாசிரியர், பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர். AVM-இன் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் R. சுதர்சனம் என்று பல தடவை கூறியுள்ளேன். அதே போல இந்த AVM திரைப்படத்தின் இசையமைப்பாளர் R. சுதர்சனம் மாஸ்டர். பிரேம் நஷீர், MN ராஜம், ஸ்ரீரஞ்சனி. யார் ஸ்ரீரஞ்சனி என்றால், பராசக்தி படத்தில் சிவாஜியின் தங்கியாக நடித்தாரே கல்யாணி என்ற பாத்திரத்தில் அவர்தான் ஸ்ரீரஞ்சனி. இந்த 60ஆம் ஆண்டு வெளியான திலகம் திரைப்படம் தோல்வியை தழுவியது. ஆனால் இதே 60ஆம் ஆண்டில் வெளியான மற்றொரு AVM திரைப்படமான தெய்வ பிரவி வெற்றி பெற்றது. அடிப்படையில் திலகம் இந்த கதை KM நாராயணசாமி என்பவர் எழுதிய ஒரு மேடை நாடகம். நாடகமாக முதலில் மேடை ஏறியது, பின்பு திரைப்படமானது. இந்த பாடலை பாடிய குரல்கள் NS கலைவாணர் NS கிருஷ்ணன் அல்ல, SC கிருஷ்ணன் என்ற பாடகரும் சூலமங்கலம் சகோதரியரில் ஒருவரான சூலமங்கலம் ராஜலட்சுமியும். சூலமங்கலம் சகோதரியர் இருவர், சூலமங்கலம் ராஜலட்சுமி, சூலமங்கலம் ஜெயலட்சுமி. சூலமங்கலம் ஜெயலட்சுமி அதிகமாக சினிமாக்களில் பாடவில்லை, சூலமங்கலம் ராஜலட்சுமி தான் சினிமாக்களில் அதிகம் பாடியுள்ளார். சூலமங்கலம் ஜெயலட்சுமி பக்தி பாடல்கள் தான் அதிகம் பாடியுள்ளார். அவர்களுடைய கந்த சஷ்டி கவசம் உலக பிரசித்தி பெற்றதை அனைவரும் அறிந்துள்ளார்கள். SC கிருஷ்ணன் கலைவாணர் NS கிருஷ்ணன் அல்ல, SC கிருஷ்ணன் என்ற பாடகரும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடிய பாடல் இது திலகம் திரைப்படத்தில் 60ஆம் ஆண்டில்
காட்சியில் வி ஆர் ராஜகோபாலும் ராஜகுமாரி என்ற நடிகையும். கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

பிஓவை பாய் போய் என்ன பையன் ஜிஐஆர்எல் கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதையுண்டாகுதே. எம்ஏடி மேட் மேட என்ன கிறக்கு எச்சியடி ஹெட் ஹெட் என்ன தலை தலைக்கிறுக்கு படிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. மழை நீயடி குடை நானடி மனம் கோர்வதும் ஏனோடி புயல் வீசிடும் இடி வேண்டிடும் குடை பெஞ்சிடும் பின்னாடி. மழை நீயடி குடை நானடி மனம் சோர்வதும் ஏனோடி புயல் வீசிடும் இடி வேண்டிடும் குடை பெஞ்சிடும் பின்னாடி. பிஓவை பாய் போய் என்ன பையன் ஜிஐஆர்எல் கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதையுண்டாகுதே. எம்ஏடி மேட் மேட என்ன கிறக்கு எச்சியடி ஹெட் ஹெட் என்ன தலை தலைக்கு இருக்கு பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. கையால் மேனியை தொட்டால் உண்மையில் கரண்டு போல ஷாக் அடிக்கிதம்மா. எனக்கும் கூடத்தான் ஏதோ செய்யுது எதிலும் ரகசியம் வேண்டாமா. கையால் மேனியை தொட்டால் உண்மையில் கரண்டு போல ஷாக் அடிக்கிதம்மா. எனக்கும் கூடத்தான் ஏதோ செய்யுது எதிலும் ரகசியம் வேண்டாமா. எம்ஏடி மேட் மேட என்ன கிறக்கு எச்சியடி ஹெட் ஹெட் என்ன தலை தலைக்கு இருக்க பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. லைலா நீயடி மஜ்னு நானடி ட்ரெஜடி நமக்கு வேண்டாண்டி. காதல் வேகத்தில் பேசும் வார்த்தைகள் காற்றில் போய்விடும் பறந்தோடி. லைலா நீயடி மஜ்னு நானடி ட்ரெஜடி நமக்கு வேண்டாண்டி. காதல் வேகத்தில் பேசும் வார்த்தைகள் காற்றில் போய்விடும் பறந்தோடி. பிஓவை போய் போய் என்ன பையன் ஜிஐஆர்எல் கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதையுண்டாகுதே. எம்ஏடி மேட் மேட என்ன கிறக்கு எச்சியடி ஹெட் ஹெட் என்ன தலை தலைக்கு இருக்க பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுறே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1960 பிரபல தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திலகம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி. இந்த பாடலை எழுதியவர் கொத்தமங்கலம் சுப்பு. உங்களுக்கு தெரியுமா, கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய கதைதான் தில்லானா மோகனாம்பாள். மறந்து விடாதீர்கள். திலகம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். திலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் குலதெய்வம் ராஜகோபாலும் ராஜகுமாரி என்ற நடிகையும் நடித்திருந்தார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அன்றைய காலத்து பழைய பாடல்கள், ஒலிக்க மறந்த பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் உங்கள் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் எது என்பதுதானே உங்கள் கேள்வி. உங்கள் கேள்விக்கான பதில் இதோ. 1970 பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி அவர்கள் தன்னுடைய சுஜாதா சினி ஆர்ட்ஸ் சார்பில் ஈஸ்ட்மன் கலரில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் எங்கிருந்தோ வந்தாள். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் போட்டி போட்டு நடித்திருந்தார்கள். ஆமாம்,
சிவாஜி ஜெயலலிதாவுடன் கே பாலாஜி, தேவிகா, மேஜர் சுந்தரராஜன், ராஜா எனப்படும் ஹெர்நாத், ஜெய்குமாரி, நாகேஷ், குமாரி சச்சு, ரமா பிரபா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், மிகப்பெரிய நாவலாசிரியரும் கதாசிரியருமான குல்ஷான் நந்தா எழுதிய கதை இது. அதாவது, முதலில் புனர்ஜென்மா என்ற பெயரில் 63 தெலுங்கில் வெளியானது திரைப்படமாக, அதிலே தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஏ நாகேஸ்வரராவும் கிருஷ்ணகுமாரி சௌகார் ஜானகியின் தங்கை, கூட பிறந்த தங்கை நாகேஸ்வரராவ், கிருஷ்ணகுமாரி இருவரும் இணைந்து நடிக்க டி சலபதி ராவ் இசையமைத்திருந்தார். ஹிந்தி மொழியில் 70 கிலோனா என்ற பெயரில் சஞ்சீவ் குமார், மும்தாஜ் ஆகியோர் நடிக்க வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் லக்ஷ்மிகாந்த் மற்றும் பியாரிலால். பின்பு தமிழில் எங்கிருந்தோ வந்தாள் என்ற பெயரில் வெளியானது. 76 அமிர்த வர்ஷினி என்ற பெயரில் மலையாளத்தில் வெளியானது. அந்த மலையாள திரைப்படத்தில் பிரேம் நஷீரும் ஷாரதாவும் நடிக்க திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் ஏ டி உமர். ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் காட்சியில் குமாரி சச்சுவும் நாகேஷும். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படம், சிவாஜியின் திரைப்படம, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன அதே நாள் சிவாஜி கே ஆர் விஜயா நடிப்பில் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் சொர்க்கம் என்ற திரைப்படமும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் குல்ஷான் நந்தா என்று, அவருடைய கதை இது என்று. அவர் எழுதிய கதை மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த கிலோனா, ஷர்மிலி உங்களில் பலரும் பார்த்த ஹிந்தி திரைப்படமாக இருக்கலாம், கட்டி பட்டாங்க் என்ற திரைப்படம், இவையெல்லாம் இலங்கையில் திரையிடப்பட்ட ஹிந்தி திரைப்படங்கள். மற்றும் சில ஹிந்தி திரைப்படங்களை இவர் எழுதியவர், அந்த கதையை எழுதியவர். நல்லது உறவுகளை, இந்த பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? பழம்பெரும் நடிகர் டி எஸ் பாலையாவின் மகனான சாய்பாபா. அவர் MS விஸ்வநாதன் இசைக்குழுவில் ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடியவராக பணியாற்றி கொண்டிருந்தவர் சாய்பாபா. சில பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பை MSV வழங்கி இருக்கின்றார் இவருக்கு. அந்த வரிசையில் இந்த பாடலை பாடிய குரல்கள் சாய்பாபா மற்றும் எல்ஆர்ஈஸ்வரி. சாய்பாபா நாகேஷுக்காக பாடுகிறார், எல்ஆர்ஈஸ்வரி சச்சுவுக்காக பாடுகிறார். இப்பொழுதும் குமாரி சச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நல்ல அழகாக இருக்கின்றார். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றார். திரைப்பட வாய்ப்புகளோ அல்லது சீரியல் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலோ அவற்றிலும் நடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார், பிஸியாக இருக்கின்றார். சரி, எங்கிருந்தோ வந்தாள் இந்த அற்புதமான திரைப்படத்தில் சாய்பாபா எல்ஆர்ஈஸ்வரி பாடிய கண்ணதாசன் பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில். திரைப்படத்தின் இயக்குனர் AC திருலோகச்சந்தர், மறந்து விடாதீர்கள். இதோ பாடல் இப்பொழுது உங்களுக்காக. ஹலோ மை டார்லிங், இப்போ காதல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ண சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு, புதுசு பொண்ணு ரிசர்வ் பண்ணு, போட்டுக்க மாலை ஒண்ணு, ஓ மை ஸ்வீட்டி விச்சு. ஹலோ மை டார்லிங், இப்போ காதல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ண சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு,
புதுசு பொண்ணு ரிசர்வ் பண்ணு, போட்டு கம்மாலை ஒண்ணு, ஓ மை ஸ்வீட்டி விச்சு. சொர்க்கம் என் பக்கம் உண்டல்லவோ, லில்லி செண்டல்லவோ, வெட்கம் இல்லாத பெண்ணல்லவோ, மீனி பொண்ணல்லவோ. சொர்க்கம் என்

ஹலோ மை டார்லிங், இப்போ காதல் வந்தாச்சு, கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரோமிஸ் பண்ணியாச்சு, புதுசு பொண்ணு தயவு பண்ணு, போட்டுக்கம்மாலை ஒண்ணு, ஓ மை ஸ்வீட்டி ஷீலா. ஹை, கம் ஆன் பேபி, ஷேக் வித் மீ. Not this way, that's the way. Wow, wow! Chittu chittana pendaatti nee, sinna kannaatti nee, katti poodamal theeradadi, kannai kannaladi.

காதல் வந்தாச்சும், கல்யாணம் பண்ண சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சும், புதுசு பொண்ணு ரிசர்வ் பண்ணு, போட்டுக்கம் மாலை ஒண்ணு, ஓ மை ஸ்வீட்டி விச்சு, ஓ மை ஸ்வீட்டி ஷீலா. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1970 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான எங்கிருந்தோ வந்தாள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் சாய்பாபா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி. சாய்பாபா பழம்பெரும் நடிகர் TS பாலையாவின் மகன். பாடல் காட்சியில் குமாரசச்சுவும் நாகேஷும். சர்வதேச தமிழ் வானொலி கனடா ஏகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இன்றும் உங்களுடன், என்றும் போல வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் 1973 தர்மேந்திரா ஜீனத் தமன் நடிக்க ஹிந்தி மொழியில் வெளியானது யாதோங் கி பாரத். அந்த கதையை தமிழில் சேது மாதவன் அவர்கள் இயக்க 75 MGR இரட்டை வேடமேற்று நடிக்க தெலுங்கு நடிகர் சந்திரமோகன், லதா, ராஜஸ்ரீ, வெண்ணிராடை நிர்மலா, MN நம்பியார், மலையாள நடிகர் சோமன் மற்றும் பலரும் நடிக்க தமிழில் வெளியானது நாளை நமதே என்ற பெயரில். ஆமாம், தெலுங்கு மொழியில் கூட தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான NT ராமராவ் அவருடன் இணைந்து தமிழைப் போல லதாவை நடித்திருந்தார். மலையாளத்தில் பிரேம் நஷீர், ஸ்ரீபிரியா ஆகியோர் நடித்திருந்தார்கள். நாளை நமது திரைப்படம் தமிழில் நல்லதொரு வெற்றி திரைப்படமாக அமைந்து கொண்டது. இந்த பாடலை TM சவுந்தரராஜன், SP பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருக்கின்றார்கள். TM சவுந்தரராஜன் MGRக்கும், SPB அவர்கள் தெலுங்கு நடிகர் சந்திரமோகனுக்கும், எல்ஆர் ஈஸ்வரி லதாவிற்கும் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு மேடை பாடல், ஒலிக்காத ஒரு பாடல். இப்பொழுது இந்த வேளையில் உங்களுக்காக அந்த பாடலை நான் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒரு மேடை பாடகன், நான் ஒரு மேடை பாடகன், ஆயினும் இன்னும் மாணவன், ஆயினும் இன்னும் மாணவன், நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடலளவு.

அங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். இஸ் எனிபடி இன்டரஸ்டட் இன் சிங்கிங் வித் மீ மை செல்ஃப்? பிளஷர் இஸ் மைன், பிளீஸ் கம். ஒன் டூ த்ரீ ஃபோர். நான் சபையேறும் நாள் வந்தது, நாம் சந்திக்கும் நிலை வந்தது. நான் சபையேறும் நாள் வந்தது, நாம் சந்திக்கும் நிலை வந்தது.

வந்தேன். நெஞ்சில் உண்டான எண்ணத்தை உல்லாச வண்ணத்தை பாட்டாக தந்தேன். பாட பாட ராகம் வரும், பார்க்க பார்க்க மோகம் வரும், நான் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice. Shall I? Oh, you, please come. 1, 2, 3, 4. நான் அரங்கேற்றமாகாதவை, யார் முன்னாலும் பாடாதவை. நான் அரங்கேற்றமாகாதவை, யார் முன்னாலும் பாடாதவை. என் சங்கீதம் மழலை மொழி, நான் நின்றாடும் பவழக்கொடி. Am I correct? Perfectly all right. Proceed. பாதி கண் கொண்டு பார்க்கின்ற பூச்செண்டு பெண் என்று முன் வந்து பாட, அந்த பக்கத்தில் நிற்கின்ற பருவத்து நெஞ்சங்கள் பார்வைக்குள் ஆட. காதல் கீதம் உண்டாகலாம், பாடும் நெஞ்சம் ரெண்டாகலாம். நான் வாய் கொண்டு சொல்லாமல் வருகின்ற எண்ணத்தை கண் கொண்டு சொல்கின்றவை.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 சேது மாதவன் என்ற இயக்குனர் இயக்கத்தில் ஈஸ்ட்மன் கலரில் வெளியான நாளை நமதி. ஒலித்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தின் இசைப்பணி நடைபெற்ற போதும் MGRக்கும் MSVக்கும் இடையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுண்டு. இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் MGR திரைப்படத்திற்கு MSV இசையமைக்கும் பொழுது என்னவோ இருவருக்கும் இடையில் அடிக்கடி பனிப்போர் நடைபெறுவதுண்டு. சரி, TM சவுந்தரராஜன், SP பாலசுப்ரமணியம், LR ஈஸ்வரி பாடிய அந்த காட்சியில், பாடல் காட்சியில் MGR, சந்திரமோகன், லதா ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். பழைய பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் மனம் சோர்ந்து போகும் நேரத்தில். ஏதாவது கவலைகள் சூழ்ந்து கொண்டால், பொழுது போகவில்லை என்றால், கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் கூட எந்த வேளையிலும் கேட்கக்கூடிய அருமையான பாடல்கள் எத்தனையோ இருக்கின்றன. சாகாவரம் பெற்ற இந்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் கூட நாம் எடுத்து வந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதிலும் இருந்து செவி மடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆதரவு தருகின்றீர்கள். நன்றிகள் கூடி. 1970 காதல் மன்னன், நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன், இரட்டை வேடங்களில் நடிக்க ஈஸ்ட்மன் கலரில் வெளியானது சங்கமம் என்ற திரைப்படம். பின்னர் வேறு ஒரு சங்கமம் வந்தது. இப்பொழுதுதானே ஒரே தலைப்பில் எத்தனையோ திரைப்படங்கள். ஏதோ சினிமா தலைப்புகளே கிடைக்காதது போல ஒரே தலைப்பையே வைத்துக் கொள்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசனுடன் KR விஜயா, வெண்ணிராடை நிர்மலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். சங்கமம் திரைப்படம் வெளியான 1970 ஜெமினி கணேசன் நடிக்க கண்மலர், எதிர்காலம், பத்தாம் பசலி, காவிய தலைவி, சிநேகிதி, மாலதி, வைராகியம், தபால்காரன் தங்கை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. கண்மலர் திரைப்படத்தில் ஜெமினியுடன் சரோஜா தேவியும் சௌகார் ஜானகியும் நடித்திருந்தார்கள். எதிர்காலம் திரைப்படத்தில் ஜெமினியுடன் ஜெய்சங்கர், பத்மினி, வாணிஸ்ரீ நடித்திருந்தார்கள். பத்தாம் பசலி கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம், ஆலங்குடி சோமு என்ற கவிஞர் தயாரித்து பாடல்கள் எழுதிய திரைப்படம். அதிலே ஜெமினியுடன் நாகேஷ், விஜயலலிதா, ராஜஸ்ரீ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். காவிய தலைவியில் ஜெமினியுடன் சௌகார் ஜானகி இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் மற்றும் ரவிச்சந்திரன், வாசு, MRR வாசு, MR ராதாவின் மகன், அவரும் நடித்திருந்தார். சிநேகிதி திரைப்படத்தில் ஜெமினி கணேசனுடன் ரவிச்சந்திரன், சரோஜா தேவி, பாரதி ஆகியோர் நடித்திருந்தார்கள். மாலதி இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் நடிக்க அதிலே அவருடன் இணைந்து சரோஜா தேவி, ரவிச்சந்திரன் ஆகியோர் நடித்திருந்தார்கள். வைராகியம் என்ற திரைப்படத்தில் ஜெமினியுடன் இணைந்து SS ராஜேந்திரனும் வெண்ணிராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். தபால்காரன் தங்கை திரைப்படமும் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். அதிலே தபால்காரராக ஜெமினி கணேசன் நடிக்க அவருடைய தங்கையாக
வாணிஸ்வரி நடிக்க வாணிஸ்வரியின் ஜோடியாக முத்துராமன் நடித்திருந்தார். சங்கமம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி கே ராமமூர்த்தி. சங்கமம் திரைப்படத்தின் இயக்குனர், பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய வெற்றி இயக்குனரான தாதா மிராசி. இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் சரளா மற்றும் ரமணி. ரமணி என்ற குரல் ஆண் குரல், அவர்தான் விஜய ரமணி. ஒரு இசையமைப்பாளராக, ஒரு பாடகராக, ஒரு நடிகராக பரிமளித்தவர். பாடகி கல்பனாவின் தந்தை இந்த பாடலை பாடியிருக்கின்றார் சரளாவுடன் இணைந்து. ரமண ஸ்ரீதர் என்ற பெயரில் விஜய ரமணி இசையமைத்த திரைப்படம் 71 வெளியான உயிர். அந்த உயிர் திரைப்படத்தில் அதற்கு இசையமைப்பதற்கு முதலில் முயற்சி செய்தார் இளையராஜா, அவருடைய சந்தர்ப்பம் பறிபோய்விட்டது. அந்த உயிர் திரைப்படத்திற்கு ரமண ஸ்ரீதர் என்ற பெயரில் விஜய ரமணி இசையமைத்தார். இந்த பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பண்ணிராடை நிர்மலாவும் குழுவினருடன். என்று ஒலித்த பாடல் இது. இலங்கை வானொலியில் அந்த காலங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், திரைப்படத்தில் பார்த்திருக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கமம் திரைப்படத்தில் ஒலிக்காத பாடல்.

வண்ணப்பூ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். வண்ணப்பூ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். தள்ள

கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். முத்துக்களை கட்டினால் மாலை வரும், கட்டும் வேளை வரும். கைகளை தட்டினால் ஓசை வரும், தட்டும் வேளை வரும். முன்வட்ட தங்கச்சங்கு கண்பட்டு மின்னும் போது, முன்வட்ட தங்கச்சங்கு

சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும், அம்மா மயக்கம் வரும். சந்த

செல்ல வேணும். வண்ணப்போ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும்? அம்மா மயக்கம் வரும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1970 வெளியான ஈஸ்மன் கலர் திரைப்படமான சங்கமம். மெல்லிசை மன்னர்களில் ஒருவரான டி கே ராமமூர்த்தி இசையமைத்த அந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல்கள் எஸ் சரளா மற்றும் ரமணி. சங்கமம் திரைப்படம் ஜெமினி கணேசன் இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படம். திரைப்படத்தின் இயக்குனர் தாதா மிராசி. சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களையும் இயக்கியவர். மூன்று தெய்வங்கள், இரத்த திலகம், புதிய பறவை போன்ற சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியவரும் தாதா மிராசியே. இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அசத்தலான அந்த காலத்து அருமையான இனிமையான கானங்கள், காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை பாடிய குரல்கள் எல்ஆர் ஈஸ்வரியுடன் இணைந்து அஜித் சிங். அஜித் சிங் என்ற ஒரு பஞ்சாபி பாடகர். எல்ஆர் ஈஸ்வரியும் அஜித் சிங் என்ற பஞ்சாபி பாடகரும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவ புதல்வன். 1972 கருப்பு விலையில் இந்த திரைப்படத்தை முக்தா பிலிம்ஸ் தயாரித்து வெளியிட்டார்கள். திரைப்படமும் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. திரைப்படத்தின் 100வது நாள் விழாவை கொண்டாடும் போது திரைப்பட கலைஞர்களுக்கு தலா 1 பவுன் அல்லது 1 சவரன் தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்பட்டது. இந்த பாடலில் தமிழ் வார்த்தைகளை எழுதியவர் வாலி, ஆங்கில வார்த்தைகளை எழுதியவர் ரண்டர் கை என்பவர். ரண்டர் கை என்பவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு சினிமா சரித்திரவியலாளர். த ஹிந்து என்ற பத்திரிகை தொடர்பாளர். அவர்தான் இந்த பாடலின் ஆங்கில வசனங்களை எழுதியவர். தவ புதல்வன் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாலைக்கண் நோயாளியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். கதாநாயகியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. மற்றும் ஷோ மனோரமா, பண்டரிபாய், காந்திமதி, வி கோபாலகிருஷ்ணன், சிஐடி சகுந்தலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தவப்புதல்வன். தவப்புதல்வன் வெளியான 1972 சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான பட்டிக்காடா பட்டணமா மற்றும் வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்கள் 25 வாரங்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடின. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடியது. தவப்புதல்வன் முக்தா பிலிம்ஸ் தயாரித்த பல திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் நடித்திருக்கின்றார். முக்தா பிலிம்ஸ் தயாரிக்க சிவாஜி நடித்த முதல் திரைப்படம் சிவாஜி வாணிஸ்வரி நடித்த நிறைகுடம், தொடர்ச்சியாக அருணோதயம், அதிலே சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. பின்பு அன்பை தேடி திரைப்படம், அதிலே ஜோடி ஜெயலலிதா. அந்தமான் காதலி, அதிலே சிவாஜிக்கு ஜோடி சுஜாதா. இமயம் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடி ஸ்ரீவித்யா. இப்படியாக தொடர்கின்றது. இதோ தவ புதல்வன் திரைப்படத்தில் அஜித் சிங் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும்
சிஐடி சகுந்தலாவும். சிஐடி சகுந்தலா இதில் வில்லியாக நடித்திருப்பார். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் வென் யூ ஆர் மைன், நோ சன் நோ ஷைன் சம்மர் ரெயின். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் வென் யூ ஆர் மைன், நோ சன் நோ ஷைன் சம்மர் ரெயின். Without you, dear, life is pain. When you are mine, darling, always fine. It's always dream, evergreen. See that scream, oh my queen. Ah, la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la

யாருக்கு நான் சொந்தம் நீயசி. எழுபது வயது குமரனுக்கும் என்னை ஒரு தரம் பார்த்தால் கிளுகிளுக்கும், 20 வயது கிழவனுக்கும் என்றும் என் மனம் இங்கே இடம் கொடுக்கும். ஆனால் இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, பிள்ளை இரண்டுக்கு மேல் நான் பெற்றதில்லை. நான் ஒரு காதல் சந்யாசி, நாளொரு மேடை என்றாசி.

பாசமும் பந்தமும் தோறவிக்கில்லை என்ற பேதமும் என் போல் அழகிக்கில்லை. ஆனால் சொர்க்கத்தின் வழி சொல்ல அவன் யானி, நான் சுகம் பெற வழி சொல்லும் யுவராணி. நான் ஒரு காதல் சன்னியாசி, நாள் ஒரு மேடை என்றாசி. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1972 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, சி டி சகுந்தலா நடிப்பில் வெளியான கருப்பு வெளி திரைப்படமான தவ புதல்வன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அந்த பாடலை எழுதியோர் வாலி மற்றும் ரண்டர் காய். பாடலை பாடிய குரல்கள் அஜித் சிங், எல் ஆர் ஈஸ்வரி. காட்சியில் நடிகர் திலகமும் சிஐடி சகுந்தலாவும். முக்தா பிலிம்ஸ் தயாரித்த அந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிர்மலா, ஒரு நிர்மலா இருக்கின்றார் விண்ணராடை என்ற திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமான, 65 ஸ்ரீதர் அவர்களால் அறிமுகமான விண்ணராடை நிர்மலா. இன்னொரு நிர்மலாவும் இருந்தார், அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. அந்த நிர்மலாவை விஜயா புரொடக்ஷன்ஸ் தாங்கள் தமிழில் தயாரித்த எங்க வீட்டு பெண் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதாநாயகியாக ஆக்கினார்கள். அப்படியாக இருந்த அந்த நிர்மலாவின் பெயர் விஜயா புரொடக்ஷன்ஸால் கதாநாயகி ஆனார் அல்லவா, அதனால் விஜய நிர்மலா ஆனார். ஏற்கனவே 50 இந்த விஜய நிர்மலா வெறும் நிர்மலாவாக இருந்தவர். பிரபல நடிகரும் பாடகரும் தயாரிப்பாளருமான டி ஆர் மகாலிங்கம் தயாரித்து கதாநாயகனாக நடித்த மச்ச ரேகை என்ற படத்தில் சிறிய வயது மகாலிங்கமாக நடித்தார் இந்த சிறுமி. அப்பொழுது அவர் சிறுமி. 50 வெளியான கதையை கூறுகின்றேன். பெண் பிள்ளைகள் ஆண் பாத்திரங்களை ஏற்று நடிப்பதுண்டு. ஆண்களும் நாடகங்களிலெல்லாம் பெண் வேடம் ஏற்று நடித்திருக்கின்றார்கள், சினிமாக்களிலும் நடித்திருக்கின்றார்கள் பெண்கள் ஆண்களாக. அப்படியாக விஜய நிர்மலா தமிழுக்கு கதாநாயகியாக இந்த திரைப்படத்தின் வாயிலாக 65 அறிமுகமானார். ஏற்கனவே தெலுங்கு மொழியில் 1949 இதே விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெளியான சவுகாரு என்ற தெலுங்கு படத்தின் தமிழ் பதிப்பு தான் எங்க வீட்டு பெண். அந்த தெலுங்கு திரைப்படம் 49 வெளியான அந்த தெலுங்கு திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ஜானகி சினிமா உலகில் காலடி பதித்தார். அப்படி வெறும் ஜானகியாக இருந்தவர் சவுகாரு படத்தில் கதாநாயகி ஆனார். சவுகார் ஜானகி ஆனார். அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் என் டி ராமராவ். திரைப்படத்தின் இயக்குனர் ஜாம்பவான் எல் வி பிரசாத். சவுகாரு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு 65 மீண்டும் விஜயா புரொடக்ஷன்ஸ் எங்க வீட்டு பெண் என்ற பெயரில் எடுத்தார்கள். அதிலே ஏவிஎம் ராஜன் ஜோடியாக நடித்தார் விஜய நிர்மலா. இன்னொரு ஜோடி இரவும் பகலும் திரைப்படத்தில் நடித்த ஜெய்சங்கரும் வசந்தாவும் மற்றும் நடிகர்கள் எம் ஆர் ராதா, எஸ் வி சுப்பையா. இதிலே எஸ் வி சுப்பையா நடிக்க இருந்த பாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தவர் எஸ் வி ரங்காராவ். அவர் பின்பு விலகிக் கொண்டார்.
அவருக்கு பதிலாக எஸ் வி சுப்பையா நடித்தார். ஏனென்றால் விஜய நிர்மலா இந்த பாத்திரத்திற்கு பொருத்தம் இல்லாதவர் என எஸ் பி ரங்காராவ் இந்த நிறுவனத்திடம் ஒரு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய விதமாக கதைத்துள்ளார். அவர்கள் விஜய் நிர்மலாவை நடிக்க வைத்தார்கள். எஸ் பி ரங்காராவ் விலத்திக் கொண்டார். அவருக்கு பதிலாக எஸ் பி சுப்பையா நடித்தார். எஸ் பி சுப்பையாவும் எஸ் பி ரங்கராவ் அவர்களுக்கு சளைத்தவர் அல்ல. மற்றும் மனோரமா மற்றும் பலரும் எங்க வீட்டு பெண் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் விஜயா புரொடக்ஷன்ஸ் திரைப்படங்கள் பலவற்றை இயக்கிய சாணக்கியா. இந்த பாடலை இயற்றியவர் ஆலங்குடி சோமு. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் விஜய நிர்மலாவும் நல்லது உறவுகளே. இப்பொழுது உங்களுக்கு பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். 65 விஜயா புரொடக்ஷன் சார்பில் வெளியான கருப்பு வெளி திரைப்படமான எங்க வீட்டு பெண் திரையில் டி எம் எஸ் பி சுஷிலா. இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் தான். சவுகாரு திரைப்படம் தெலுங்கில் வெற்றி பெற்றது. ஆனால் அதன் தமிழ் பதிப்பான எங்க வீட்டு பெண் தோல்வியை தழுவியது. ஆலங்குடி சோமு எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். காட்சியில் ஏவிஎம் ராஜன், விஜய நிர்மலா. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 65-ல் விஜயா புரொடக்ஷன் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான எங்க வீட்டு பெண். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய அந்த பாடலின் கவிஞர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன், காட்சியில் ஏவியன் ராஜனும் விஜய நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்மியமான ஒரு இனிமையான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்மியமான ஒரு இனிமையான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞான

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியிலே இடம்பெறப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய அருமையான ஒரு முதலிரவு காட்சி பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி. குமார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை 60 நாள். விஜயகுமார், ஸ்ரீவித்யா, வை. விஜயா மற்றும் பலரும் நடித்த ஆசை 60 நாள் கருப்பு வெள்ளை திரைப்படம் 1976 கருப்பு வெள்ளையில் வெளியானது. இந்த பாடலை இயற்றியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடல் காட்சியில் விஜயகுமாரும் வை. விஜயாவும். ஆசை 60 நாள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல் முதல் பாடலாக உங்களுக்காக. ஒரு நாளில் முடியாதது

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை 60 நாள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய இனிமையான கானங்கள். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேன் சிந்ததே வானம். 1975 வெளியான தேன் சிந்ததே வானம் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக ஜெயசித்ராவும் கமலஹாசனுக்கு ஜோடியாக ராணி சந்திராவும் நடித்திருந்தார்கள். ரா சங்கரன் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். கவிஞர் வாலி எழுதிய பாடலை கே ஜே ஜேசுதாஸ் பாடுகிறார் நடிகர் சிவகுமாருக்காக. இதோ தேன் சிந்ததே வானம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அருமையான கானம் உங்களுக்காக. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன்.

பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். குழலோசை குயிலோசை என்று மொழி பேசு அழகேனி என்று.

கத்தினால் நான் சொல்லும் கானம் உண்டோ ராகத்தினால். கார்கால குளிரும் மார்கழிப்பனியும் கண்ணே உன் கை சேர தணியும். கார்கால குளிர்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேன் சிந்துதே வானம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ ராகங்கள். 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் வாயிலாக ரஜினிகாந்த் தமிழ் சினிமா உலகுக்கு அறிமுகமானார். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீவித்யா, மேஜர் சுந்தரராஜன், ஜெயசுதா, நாகேஷ், கவியரசர் கண்ணதாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார். கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் கமல்ஹாசனும் ஸ்ரீவித்யாவும். மகதி என்னும் புதியதொரு ராகத்தில் இந்த பாடல் இசையமைக்கப்பட்டது. ஹிந்தி மொழியில் கமல்ஹாசன், ஹேமமாலினி, ராஜ்குமார், பத்மினி கோலாபுரி ஆகியோர் நடித்திருந்தார்கள். தெலுங்கு மொழியில் முரளி மோகன், நரசிம்மராஜு, ஸ்ரீவித்யா, மாதவி, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பல விருதுகளை இந்த திரைப்படம் பெற்றுக்கொண்டது. இதோ உங்களுக்காக அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல்

மேகம் தேவர்கள் வளர்த்திடம் காவிய யாகம், தேவர்கள் வளர்த்திடம் காவிய யாகம். அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம்,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ ராகங்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபார்வை. கமலஹாசனின் 100வது திரைப்படம் ராஜபார்வை. 81வது ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கமலஹாசன், மாதவி, ராஜலட்சுமி பார்த்த சாரதி, சித்ரா, எல் வி பிரசாத், வைஜி மகேந்திரன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் உருவான ராஜபார்வை திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். கபீர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடலை கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கின்றார் கமலஹாசனுக்காக. இதோ உங்களுக்காக ராஜபார்வை திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

போல இடையை காண்கிறேன், போக போக வாழை போல

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபார்வை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கே ஜி ஜோசதாஸ் பாடிய அருமையான பாடல்களின் தொகுப்பாக நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்வு என் பக்கம். நவரச திலகம் முத்துராமன் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடமேற்று நடித்திருந்தார் லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீகாந்த், கே பாலாஜி, எஸ் வரலட்சுமி, அபர்ணா, எம் பானுமதி மற்றும் பலரும் நடித்த வாழ்வு என் பக்கம் திரைப்படம் கருப்பு வெள்ளையில் 1976 வெளியானது. கிருஷ்ணனும் பஞ்சுவும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணதாசன் எழுதிய பாடலை கே ஜே ஜேசுதாஸ் பாட பி எஸ் அசிரேகா ஹம் பண்ணியிருப்பார். காட்சியில் முத்துராமனும் லக்ஷ்மியும். இது வாழ்வு என் பக்கம் திரைப்பட பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்வு என் பக்கம். சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பினூடாக நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்களின் தொகுப்பிது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாளை நமதே. 1975 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் இரட்டை வேடமேற்று புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிக்க சந்திரமோகன், லதா, வெண்ணராடை நிர்மலா, எம் என் நம்பியார், நாகேஷ், ராஜஸ்ரீ, சோமன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வண்ண திரைப்படமான நாளை நமதே சேது மாதவன் இயக்கத்தில் வெளியானது. மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை வாலி எழுத கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கின்றார். காட்சியில் எம்ஜிஆரும் லதாவும். இது நாளை நமதே திரைப்பட பாடல் உங்களுக்காக.

கண்மணியே உன் கையணைக்க. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாளை நமதே. மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னபூரணி. 1978 வெளியான அன்னபூரணி கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் நாயகன் நாயகியாக முத்துராமனும் கே ஆர் விஜயாவும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் பஞ்சு இருவரின் இயக்கத்திலும் உருவான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். கே ஜே ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் கே ஆர் விஜயாவும். இது அன்னபூரணி. அன்னபூரணி திரைப்படத்தை இயக்கிய கிருஷ்ணனும் பஞ்சுவும் அந்த காலங்களில் முதன் முதலில் 1944 பூம்பாவை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குநர்களாக அறிமுகமாகி தொடர்ச்சியாக பைத்தியக்காரன், நல்ல தம்பி, ரத்னகுமார், பராசக்தி, கண்கள், இரத்த கண்ணீர், குலதெய்வம், புதையல், மாமியார் மெச்சிய மருமகள், திலகம், தெய்வப்பிரவி, அன்னை, குங்குமம், வாழ்க்கை வாழ்வதற்கே, சர்வர் சுந்தரம், குழந்தையும் தெய்வமும், பெற்றால் தான் பிள்ளையா, உயர்ந்த மனிதன், அன்னையும் பிதாவும், எங்கள் தங்கம், அனாதி ஆனந்தன், ரங்கராட்டினம், பிள்ளையோ பிள்ளை, இதய வீணை, பூக்காரி, சமையல்காரன், கலியுக கண்ணன், பத்துமாத பந்தம், வாழ்ந்து காட்டுகிறேன், அணையா விளக்கு, இப்படியாக எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார்கள் கிருஷ்ணனும் பஞ்சுவும். அன்னபூரணி திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும். உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும். எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அதை என்னவென்று எடுத்து சொல்ல தெரியலே. ஐ டோன்ட் நோ ஐ லவ் யூ, ஐ டோன்ட் நோ ஐ லவ் யூ. உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும். எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அதை என்னவென்று எடுத்து சொல்ல தெரியலே.

உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும், எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அதை என்னவென்று எடுத்து சொல்ல தெரியும்.

உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும், எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அது என்னவென்று எடுத்து சொல்ல தெரியும்.

உதட்டை மெதுவாய் கடித்தால் சொல்ல தயக்கம் என்றாகும். கடை கண் விழியால் சிரித்தால் இன்னும் நெருக்கம் உண்டாகும். ஆகத்தின்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னபூரணி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்களின் தொகுப்பிது. அதிகமான காட்சிகள் அமெரிக்காவில் படமாக்கப்பட்ட திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. 1979 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கே.ஆர். விஜயா, யு. வாஷிங்டன், ஜெய்சங்கர், சீமா, ரவிக்குமார், விதுபாலா, நாட்டிய பேரொளி பத்மினி, ரீனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஐ.வி. சசி இயக்கத்தில் உருவான ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். கண்ணதாசன் எழுதிய பாடலை கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கின்றார். காட்சியில் ஜெய்சங்கரும் சீமாவும். இந்த திரைப்படத்தை இயக்கிய ஐ.வி. சசி தமிழில் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படத்தை 79 இயக்கியிருந்தார். ஏனென்றால் மிகவும் பழையதொரு அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படமும் இருக்கின்றது. இது வேறு திரைப்படம். பகலில் ஓரிரவு, குரு, காளி, இல்லம், கோலங்கள், இப்படியாக பல திரைப்படங்களை தமிழில் இயக்கியவர் ஐ.வி. சசி மலையாளத்தில் ஏராளமான திரைப்படங்களை இயக்கியவர். இவருடைய மனைவிதான் நடிகை சீமா. ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்

வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள்.

வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள்.

மான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள்.

கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும். 1978 வெளியான முள்ளும் மலரும் வண்ண திரைப்படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ஃபடாஃபட் ஜெயலட்சுமியும் ரஜினியின் தங்கையாக ஷோபாவும் நடிக்க, ஷோபாவின் காதலராக சரத்பாபு நடித்திருந்தார். இந்த பாடல் காட்சியில் சரத்பாபு ஷோபா. ஜே. மகேந்திரன் இயக்கத்தில் உருவான முதல் திரைப்படம். பல திரைப்படங்களுக்கு கதை எழுதிய மகேந்திரன் இந்த திரைப்படத்தின் வாயிலாக தமிழில் இயக்குநராக அறிமுகமானார். இந்த பாடலை கண்ணதாசன் எழுத, இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். மலையாள மொழியில் மது, ஜெயன், ஸ்ரீவித்யா, சுகுமாரி மற்றும் பலரும் நடிக்க, மலையாள மொழி திரைப்படத்திற்கு மெல்லிச மன்னர் M.S. விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். ஹிந்தி மொழியில் இதே கதை வெளியான பொழுது மிதுன் சக்கரவர்த்தியும் பத்மினி கோலாபுரியும் நடிக்க, பப்பி லஹரி இசையமைத்திருந்தார். தெலுங்கு மொழியிலும் இந்த திரைப்படம் டப் செய்யப்பட்டது. இதோ முள்ளும் மலரும் திரைப்படத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல் உங்களுக்காக.

செந்தாழம் பூவில் வந்தாடம் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடம் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசம் மேடை போடுதம்மா,

வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மய

இளைய பருவம் நேரில் வந்தால் தேடும் சொர்க்க சிந்தனை இதழ்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெய்வம் பேசுமா. 1971 ஆண்டு வெளியான தெய்வம் பேசுமா கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் ஏ.வி.எம். ராஜன், சி.எல். ஆனந்தன், பெண்ணராடை நிர்மலா, சந்தியா ராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். புலவர் புலமைப்பித்தன் எழுதிய இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தார்கள். தெய்வம் பேசுமா திரைப்படத்தை இயக்கியவர்கள் சின்னி மற்றும் சம்பத். கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏ.வி.எம். ராஜனும் சந்தியா ராணியும். இது தெய்வம் பேசுமா திரைப்பட பாடல். பனி நிலவே சிறுமலரே, கனிமொழி பேசும் பச்சை

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெய்வம் பேசுமா. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வெளியான கருப்பு வளை திரைப்படம் பேரும் புகழும். முத்துராமன், சுஜாதா, சேகர், சத்யபிரியா, சௌகார் ஜானகி மற்றும் பலரும் பேரும் புகழும் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை கண்ணதாசன் எழுத, பேரும் புகழும் திரைப்படத்தை முக்தா வி சீனிவாசன் இயக்கியிருந்தார். KJ ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் சுஜாதாவும். இது பேரும் புகழும் திரைப்பட பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்களை உங்களுக்காக நாம் வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிமையான, ரம்யமான, ஆரோக்கியமான, சந்தோஷமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினோடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசப்பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசப்பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று

பாடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜி கே பி வரியில் இருந்து

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிந்தவன் திரையில் டி இமான் இசையில், ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

பாடல்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் 1 பர்பில்

நேயர்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்ப தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: நம்ம சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தரிலான?
1: இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவ்ரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி ஆரம்பிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பக் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரிணாநாதன். நன்றி, வணக்கம் நேர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். இன்றும் உங்களுக்காக அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இன்று உங்களுக்காக கரகரப்பிரியா என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டு உருவான பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் இல்லம் நோக்கி வரப்போகின்றன. கரகரப்பிரியா 22வது மேளகர்த்தா ராகம். 72 மேளகர்த்தா ராகங்களில் இது 22வது மேளகர்த்தா ராகம். இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். சம்பூர்ண ராகம் என்றால் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஆரோகணம் அவரோகணம் காணப்படும். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் எல்லா சுவரங்களும் வந்து போகும். சரி, இந்த கரகரப்பிரியா 72 மேளகர்த்தா ராகங்களில் இது 22வது மேளகர்த்தா ராகம். இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். சம்பூர்ண ராகம் என்றால் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஆரோகணம் அவரோகணம் காணப்படும். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் எல்லா சுவரங்களும்

ആൻഡോലിക്ക, ബൃന്ദാവന സാരംഗ, മദ്യമാവതി, കാപ്പി, മൊഹാരി, റീത കൗള്, ശ്രീ, ധനശ്രീ, ഉദയചന്ദ്രിക്ക അല്ലது உதய ரவிச்சந்திரிகா, ஸ்ரீரஞ்சனி போன்றவை உருவாகியிருப்பதாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது, ஒரு அற்புதமான ராகம், பாட பாட சுகமாக இருக்கக்கூடிய ராகங்களில் இதுவும் ஒன்று. அந்த வகையில் கரகர பிரியா ராகத்தை அடிப்படையாக கொண்ட முதலாவது பாடல் எது தெரியுமா? முதலில் நாம் பாடலை கேட்கலாம், அதன்பின் பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாம். சரியா?

நேயர்களே, கரகர பிரியாவில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது தெரியுமா? மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய விடயம், கர்ணன் திரைப்படத்திற்காக இந்த பாடலை ஒலிப்பதிவு செய்தார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை. தற்செயலாக இடம்பெற்றிருந்தால் இந்த பாடல் காட்சி ஒரு முதலிரவு காட்சியாக சிவாஜிக்கும் தேவிகாவுக்கும் நடைபெற்ற ஒரு திருமணத்தின் பின்னர் இடம்பெறும் பாடல் காட்சியாக அமைந்திருக்கும் அல்லவா? சரி, கர்ணன் ஒரு கிளாசிக் மூவி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. 1964 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு இந்த

திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு புரியும், தெரியும், எத்தனையோ லட்சங்கள் மாபெரும் பொருட்செலவை ஏற்படுத்தியிருக்கும் இந்த திரைப்படம் என்று. ஆமாம், 64-ல் 40 லட்சம் ரூபாய் செலவு செய்து பி.ஆர். பந்துலு இந்த திரைப்படத்தை, அதுவும் ஈஸ்ட்மன் கலர், முழுநீள ஈஸ்ட்மன் கலர், செட் அமைப்புகள் என்ன, ஆடைகள் என்ன, அணிகலன்கள் என்ன, மாட மாளிகைகள் என்ன, எல்லாவற்றின் செலவும் அப்படித்தானே. கரகர பிரிய ராகத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல், கவியர் சர் கண்ணதாசன் எழுதியது. மெல்லிசை மன்னர்களான எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும் அருமையாக இசையமைத்த ஒரு திரைப்படம். சரி, கர்ணன் என்றதும் உங்களுக்கு புரிந்திருக்கும், மகாபாரத கதையில் பிரதானமான ஒரு கதாபாத்திரம். அந்த கர்ணன் கொடைவள்ளல். அந்த கர்ணன் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்களின் தொகுப்பாக கர்ணன் வெளியானது. சிவாஜி கணேசன் கொடைவள்ளல் கர்ணனாக நடித்தார். தெலுங்கு நடிகர் என் டி ராமாராவ் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை போல ஆந்திராவில் நடிகராக இருந்து பின்பு ஆந்திராவின் முதலமைச்சராக ஆனவர் என் டி ராமாராவ். ஒரு கிருஷ்ணர் என்றால் கூப்பிடுங்கள் என் டி ராமராவை, ராமர் வேஷமா கூப்பிடுங்கள், அலையுங்கள் என் டி ராமராவை என்று சொல்லும் அளவிற்கு அந்த முகவெட்டு அமைந்திருக்கும் அவருக்கு. அவர்தான் கிருஷ்ணர். எஸ் ஏ அசோகன் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தான் அதிகமாக நடிப்பார். சிவாஜியின் சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். இதிலே துரியோதனன் அவர்தான். அதேபோல முத்துராமனை எடுத்தால் அவர் அர்ஜுனன். நடிகர் திலகம் சாவித்ரி பானுமதியாக, பானுமதி என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார், அதாவது துரியோதனனின் மனைவி. தேவிகா சிவாஜிக்கு ஜோடி கர்ணனின் மனைவி சுபாங்கி. கர்ணன் திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பி ஆர் பந்துலுவின் மனைவிதான் நடிகை எம் பி ராஜம்மா. கன்னட திரைப்பட உலகின் மிகப்பெரிய நடிகை, பன் மொழிகளிலும் நடித்தவர். பி ஆர் பந்துலு தான் தயாரிக்கும் பல திரைப்படங்களில் இவரை நடிக்க வைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் அவர்தான் குந்தி தேவி. எம் வி ராஜம்மா, எஸ் வி ராமதாஸ், தேவேந்திரன் இந்திரனாக நடித்திருப்பார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தெலுங்கு நடிகர் ஷோபன் பாபு, இவரைத்தான் ஜெயலலிதாவின் கணவராக இருந்தவர் என்றெல்லாம் செய்திகள் பலவும் வெளியாகின. அந்த ஷோபன் பாபு இதிலே சந்திரனாக நடித்திருப்பார். பலர் யோசிப்பதுண்டு, சந்திரன் என்றால் பொதுவாக கவிஞர்கள் பெண்களுக்கு உவமையாக உவமைப்படுத்துவார்கள், நிலாவை சந்திரனை. ஆனால் சந்திரன் ஒரு ஆண் கிரகம், நவகிரகங்களில் ஒன்றான சந்திரன் ஒரு ஆண். 27 நட்சத்திரங்களையும் திருமணம் செய்து கொண்டவன். அதிலும் 27 நட்சத்திரங்களிலும் ரோகிணி என்ற நட்சத்திரத்தை அதிகம் நேசித்த காரணத்தால் அவனுக்கு தண்டனையும் கிடைக்கப் பெற்றது. அதுதான் வளர்பிறை தேய்பிறை என்ற தண்டனை. வீராசாமியின் பாத்திரம் துரோணர், துரோணாச்சாரியராக.
முத்தையா என்ற நடிகர் அந்த காலத்தில் படங்கள் பார்த்தவர்களுக்கு தெரியும், அவர் சகுனி. ஜாவர் சீதாராமன், அந்த காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர், எழுத்தாளர், பீஷ்மராக நடித்திருப்பார். இதிலே பட்டணத்து பூதம் திரைப்படத்தில் எல்லாம் ஜி பொம்பாவாக நடித்தவர் ஜாவர் சீதாராமன். ஏவிஎம்மின் பல திரைப்படங்களின் கதை எழுதியவர், கதை வசனகர்த்தா, கதாசிரியர். அண்மை காலங்களில் மறைந்த நடிகை ஜெயந்தி பாலச்சந்திரன் திரைப்படங்களில் நடித்தவர் அல்லவா, கதாநாயகியாக பல திரைப்படங்களில். அவரும் இதிலே பாஞ்சாலியாக, திரௌபதியாக நடித்திருப்பார். இது ஒரு ஒரு சரித்திர கதை, பக்தியும் கூட. என்றால் கிருஷ்ணர் வருகின்றார், தேவேந்திரன், இப்படியான பாத்திரங்களும் இருக்கின்றன. ஆகவே ஏராளமான நடிக நடிகையர், துணை நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள். அந்த இறுதி கட்டப்போர் குருஷேத்திரம், குருஷேத்திர போர் என்று சொல்வார்கள். மகாபாரத போர் நடந்த இடம் குருஷேத்திரம். பலர் குருஷேத்திரம் என்று சொல்வார்கள், ஆனால் குருஷேத்திரம் எங்கிருக்கின்றது என்றால் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில், அங்குதான் நடைபெற்றது குருஷேத்திர போர். அதிலே 400 குதிரைகள், 80 யானைகள், இப்படியாக எல்லாம் கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. எவ்வளவு செலவு பாருங்கள். இறுதி காட்சி போரில் இந்திய தரைப்படையினரும் வந்திறங்கியிருந்தார்கள், பங்கு பெற்றிருந்தார்கள். ஆம், 60 அடி உயரத்துக்கு தேர், கர்ணன் போய் வருவது, கர்ணனின் தேர் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த தேர் வடிவில் ஒரு பேனர் செய்தார்கள். இங்கு சிவாஜியின், சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தியேட்டரில் கட்டப்பட்டது. 60 அடி உயரத்தில் தேர் பேனர். 64ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் பொங்கல் வெளியீடாக வெளியிடப்பட்டது. அதனால் முதல் நாள் அனைவருக்குமே சிவாஜி கணேசன் தன்னுடைய கையால் சர்க்கரை பொங்கல் வழங்கி எல்லோரையும் வரவேற்று அன்பாக உபசரித்தார். ரசிகர்களுக்கு உண்மையில் ஒரு சர்க்கரை பொங்கல் திருவிழாவாக இந்த திரைப்படம் அமைந்து கொண்டது, சிறப்பு பரிசாக அமைந்து கொண்டது. தெலுங்கில் கூட கர்ணா என்ற பெயரில் இந்த திரைப்படம் டப் செய்யப்பட்டது. ஹிந்தி மொழியில் டான் வீர் கர்ணா என டப் செய்யப்பட்டது. பாடல்களில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டன. சாரங்கி, சஞ்சோர், ஷெனாய் போன்ற வடநாட்டு இசைக்கருவிகளும் பாடல்கள் பலவற்றிலும் பயன்படுத்தப்பட்டன. படத்தின் 17 பாடல்களையும் கண்ணதாசன் அவர்கள் 2 நாட்களில் எழுதி முடித்து விட்டார். திரைப்படம் 100 நாட்கள் ஓடியது, அதில் எந்த குறையும் இல்லை. இறுதி காட்சியை தவிர திரைப்படத்தின் ஏனைய காட்சிகள் ஜெயப்பூரிலும், ஜெயப்பூர் என்றால் எங்கிருக்கின்றது இந்தியாவில், இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கின்றது ஜெய்ப்பூர். அங்கும், பெங்களூர் அரண்மனையிலும், பெங்களூர் எங்கே இருக்கின்றது கர்நாடக மாநிலத்தில், அங்கும் படமாக்கப்பட்டன. நீங்கள் நினைக்கின்றீர்களா, கிருஷ்ணராக நடித்த என் டி ராமராவ் அவரின் சொந்த குரலில் பேசி நடித்தார் என்று? இல்லை, அவருக்கு கே வி ஸ்ரீநிவாசன் என்ற நடிகர் டப்பிங் குரல் கொடுத்தார். 3 நாட்களில் இசைப்பணிகளும் முடிந்தன.
பெரும்பாலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசை வடிவம் பெற்றதை நீங்கள் உணரலாம். வடநாட்டு ஹிந்துஸ்தானியின் சாயல்கள் பாடல்களில் அதிகம் தென்பட்டன. இந்த திரைப்படம் 64 பொங்கல் வெளியீடு. சிவாஜி கணேசன் நடித்த பச்சை விளக்கு திரைப்படம் தொடர்ந்து வெளியாக வேண்டியிருந்ததால் பல தியேட்டர்களை விட்டு கர்ணன் தூக்கப்பட்டது. பச்சை விளக்கு திரைப்படம் தொடர்ந்து திரையிடப்பட்டது. அது பீம்சிங் இயக்கிய திரைப்படம். 2012 மீண்டும் டிஜிட்டல் வடிவில் படம் எடுக்கப்பட்டு மறுமுறை திரையிடப்பட்டது. பி ஆர் மந்துலு இந்த திரைப்படத்தை தான் தயாரிப்பதற்கு முன்பு கிருபானந்த வாரியாரிடமும், அனந்தராம தீட்சிதர் அவரும் ஒரு மகான், அவரிடமும் இருந்து பல தகவல்களை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் இது மகாபாரதம் ராமாயணம் இதிகாசங்கள், மாபெரும் இதிகாசங்கள், எத்தனையோ கிளை கதைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே எல்லாவற்றையும் சரியாக நுணுக்கமாக அறிய வேண்டும் என்பதற்காக கிருபானந்த வாரியாரிடம் சென்று அவரிடம் பல செய்திகளை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சரித்திர கதை அல்லது ஒரு பக்தி திரைப்படம் என்றால் அங்கே நல்ல தமிழ் விளையாட வேண்டும். திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் மாபெரும் வசனகர்த்தாவான கதாசிரியரான சக்தி கிருஷ்ணசாமி. இப்படியான ஒரு அரசகதை திரைப்படத்திற்கு கலை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நேயர்களே நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆர்ட், கலை இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கு கங்கா. எல்லாம் டிசைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஒரு உடையாகட்டும், ஒரு மாளிகையாகட்டும், ஒரு அரண்மனையாகட்டும், ஆகவே எல்லாம் மூளைக்கு வேலை. அந்த அளவிற்கு ஒரு கெட்டித்தனம் இருக்க வேண்டும். கலை இயக்குனர் கங்கா. இப்படியான திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளரின் திறமையும், கேமராமேன் வி ராமமூர்த்தி அவருடைய திறமையையும் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். பார்த்தீர்களா, ஒரு கிளாசிக் மூவி. அதை பற்றி நாம் கதைக்க வேண்டும் என்றால் இன்னமும் கதைத்துக் கொண்டே இருக்கலாம். 100 நாட்கள் ஓடிய திரைப்படம்தான். இருந்தாலும் பி ஆர் மந்துலு செலவழித்த அந்த 40 லட்சம் ரூபாயை தாண்டி அவருக்கு அந்த அளவிற்கு ஒரு பெருத்த லாபத்தை திரைப்படம் தேடி கொடுத்திருக்குமா என்றால் அது சந்தேகம்தான். கரகர பிரிய ராகத்தில் கர்ணன் படத்துக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடலை நேயர்களே உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில பழைய தமிழ் திரைப்பட பாடல்களும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு செமி கிளாசிக்கல் கரகர பிரியா என்ன பாடல் கேட்டு பார்ப்போமா? இதோ அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா.

0: கரகர பிரியராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும் இசையமைத்த பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? சரி, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா? 1962 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் எது? கேட்ட பாடலை இயற்றிய கவிஞர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தார்கள் மெல்லிசை மன்னர்களான எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தின் இயக்குனர், சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய மாபெரும் இயக்குனர்களில் ஒருவரான ஏ பீம் சிங். 1962 வெளியான இந்த திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடியது. அடிப்படையில் இது நா என்ற வங்காள மொழி நாவல். இந்த திரைப்படம் 1962 சித்திரை புத்தாண்டு வெளியீடாக திரையிடப்பட்டு வெற்றி கண்டது. இந்த திரைப்படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு அண்ணனாக நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி, சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ராஜசுலோச்சனா, கே பாலாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் சாவித்ரி. நல்லதொரு குடும்ப சித்திரம் படித்தால் மட்டும் போதுமா சூடை போகவில்லை. அனைவராலும் பார்த்து ரசிக்கப்பட்ட 1962 வெற்றி திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாகும். பீம்சிங் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அல்லவா? சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் ஒரு பச்சை விளக்கு, மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அல்லவா? பதிபக்தி, பாக பிரிவினை, அதே போல படிக்காத மீதை, பெற்ற மனம் என்றொரு திரைப்படம் அதிகம் பேசப்படவில்லை. அந்த திரைப்படம் பாசமலர், உங்களில் எத்தனையோ பேர் அந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்திருக்கலாம். அண்ணன் தங்கியாக சிவாஜியும் சாவித்ரியும் வாழ்ந்து காட்டியிருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். இன்று வரை அப்படியொரு அண்ணன் தங்கை கதையை நாம் மீண்டும் பார்க்க முடிந்ததா என்றால் இல்லை என்றுதான் எல்லோருடைய பதில்களும் வருகின்றன. அந்த அளவிற்கு பேசப்பட்ட ஒரு திரைப்படம் பாசமலர். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பு, பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், பார் மகளே பேர் என்றொரு திரைப்படம், பீம்சிங் திரைப்படங்கள் தான் இவையெல்லாம். பழனி, மறக்க முடியாத ஒரு திரைப்படம், அண்ணன் தம்பியராக அந்த நால்வரையும் மறக்கவே முடியாது இல்லையா? சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஸ்ரீராம். ஸ்ரீராமை உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கின்றீர்கள் என்று கூறுங்கள். அவரும் பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவர், சில திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார் ஸ்ரீராம். அந்த நால்வரும் சகோதரர்களாக நடித்திருந்தார்கள் பழனி திரைப்படத்தில். ஒரு பந்தபாசம், பாலாடை, அக்கா தங்கியாக நாட்டிய பேரொளி பத்மினியும் புன்னகையரசி கே ஆர் விஜயாவும் 2 நாயகியராக நடித்திருந்தார்கள். கதாநாயகன் சிவாஜி கணேசன். நல்லதொரு குடும்ப கதைதான் அதுவும். ஆனால் பாலாடை திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்றுதான் நாம் கேள்விப்படுகின்றோம். பீம்சிங் அவர்கள் சிவாஜியை வைத்து இறுதியாக இயக்கிய திரைப்படம் 70ஆம் ஆண்டு வெளியான பாதுகாப்பு. சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய திரைப்படங்களிலே வெளியான ஒரே ஒரு வண்ண திரைப்படம் எதுவென்றால் பாதுகாப்பு தான். நல்லது உறவுகளை படித்தால் மட்டும் போதுமா? திரைப்படத்தில் TMS பாடிய பாடல் சிவாஜிக்காக, கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல் அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தானே? ஆம், கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், கரகர பிரியாவில் அடுத்து என்ன பாடல் இடம்பெறப்போகின்றது, எப்படியான தரவுகள் எல்லாம் பெறப்போகின்றன என்று. அப்படித்தானே? ஆம், நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடலும் ஒரு அருமையான பாடல்தான். பக்தி திரைப்படத்திலிருந்து கரகர பிரியாவில் கேட்டு பார்க்கலாமா?
1: தீருப்பாற்கடலில்

கூடியவள் மகிஷி கொலை புரிந்தாளே அறியாயோ நீயே. அவள் கொடுமையை ஒழிக்க

நேயர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் கேட்டு ரசித்து மகிழ்ந்த பாடல் தானே? ஆமாம், அந்த பாடல் கரகர பிரியா ராகத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையமைத்த அருமையான ஒரு பாடல். தமிழ் மற்றும் மலையாளம் மொழிகளில் ஒரே நேரத்தில் 75ஆம் ஆண்டு வண்ணத்தில் தயாரிக்கப்பட்டு வெளியான திரைப்படம் சுவாமி ஐயப்பன். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்தவர் பி. சுப்பிரமணியம். அந்த காலங்களில் கே. சுப்பிரமணியம் என்று ஒரு வேறு ஒரு நடிகர் இயக்குனர் இருந்தார். அவர்தான் நாட்டிய தாரகை பத்மா சுப்பிரமணியத்தின் தந்தை. மாபெரும் நட்சத்திரங்கள் பலரையும் அறிமுகப்படுத்திய பெருமை கே. சுப்பிரமணியம் அவர்களுக்கு உண்டு. ஒரு டி ஆர் ராஜகுமாரி, எம் கே தியாகராஜ பாகவதர், எம் எஸ் சுப்பலட்சுமி என பலரையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் அந்த காலத்து கே. சுப்பிரமணியம். இவரோ பி. சுப்பிரமணியம். ஜி. தேவராஜன் மாஸ்டர் மலையாள திரைப்பட உலகின் ஜாம்பவான். தமிழிலும் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர். இந்த பாடலுக்கும் இசையமைத்தவர் ஜி. தேவராஜன் மாஸ்டர். தமிழை நாம் யோசித்து பார்த்தால் தமிழில் துலாபாரம், ஏற்கனவே இந்த திரைப்படம் முதலில் துலாபாரம் என்ற பெயரில் மலையாளத்தில் தான் வெளியானது. பின்புதான் அதே பெயரில் தமிழில் அங்கு வெற்றியடைய இங்கு எடுக்கப்பட்டது. அத்தனை மொழிகளிலும் கதாநாயகி சாரதா. மலையாளத்தில் அவர் நடித்த பொழுதுதான் மலையாளத்தில் வெளியான துலாபாரம் திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியமைக்காக அவருக்கு அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் கிடைத்தது. அந்த துலாபாரம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கஸ்தூரி திலகம் என்றொரு திரைப்படம் அந்த காலத்தில் 70ல் வெளியானது. காவல் தெய்வம் சிவாஜி கணேசன் கௌரவ வேடத்தில் நடித்த திரைப்படம். நாவலாசிரியர் ஜெயகாந்தனின் கைவிலங்கு என்ற நாவல், அதனை காவல் தெய்வம் என்று எடுத்தார்கள். யார் எடுத்தார் தெரியுமா? உணச்சித்திர நடிகரான எஸ் வி. சுப்பையா. அவருக்காக சிவாஜி அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்துக் கொடுத்தார். அன்னை வேளாங்கண்ணி உங்களில் பலரும் பார்த்து ரசித்த திரைப்படம் அல்லவா? அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம். நான் பார்த்து ரசித்தது என்றால் அந்த திரைப்படத்தை புதிதாக ஜாழ்நகர் லிடோ திரையரங்கில், அங்குதான் அந்த திரைப்படம் ஜாழ்நகரில் வெளியானது. அப்பொழுது பார்த்து ரசித்தேன் அந்த திரைப்படத்தை. அந்தரங்கம் என்று ஒரு திரைப்படம், அதன் இசையமைப்பாளரும் ஜி. தேவராஜன் மாஸ்டர் தான். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக நடிகை தீபா தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். திரைப்படத்தின் நாயகன் கமல்ஹாசன். அந்த திரைப்படத்தில் சில பாடல் காட்சிகளை கேவா கலரில் படமாக்கியிருந்தார்கள். 75ல் விஜயா என்று ஒரு திரைப்படம், ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடித்த திரைப்படம், அதன் இசையமைப்பாளரும் ஜி. தேவராஜன் மாஸ்டர். 79ல் வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம், ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம். பல திரைப்படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தார்கள். பின்புதான் முடிவெடுத்தார்கள் இருவரும் இணைந்து நடிக்க வேண்டாமே என்று. அப்படியாக இருவரும் இணைந்து நடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. 79ல் வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம், அதன் இசையமைப்பாளரும் ஜி. தேவராஜன் மாஸ்டர். குமார விஜயம் என்ற ஒரு திரைப்படம், கமல் ஜெயசித்ரா நடித்த திரைப்படம், அதன் இசையமைப்பாளரும் ஜி. தேவராஜன் மாஸ்டர் தான். இப்படியாக தமிழில் நாம் விரல் விட்டு எண்ணிக்கொள்ளலாம் அவர் இசையமைத்த திரைப்படங்களை. ஆனால் மலையாளம் அப்படியல்ல, எக்கச்சக்கமான திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமைக்குரியவர் ஜி. தேவராஜன் மாஸ்டர். சுவாமி ஐயப்பன் ஒரு வெற்றி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திலே ஜெமினி கணேசன், மலையாள நடிகரான திக்குருசி சுகுமாரன் நாயர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது,
தவப்புதல்வன் என்ற ஒரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அதில் ஒரு பாடல் இருக்கின்றது, கர்நாடக இசைக்கும் ஹிந்துஸ்தானி இசைக்குமான ஒரு போட்டி பாடல். டி எம் சவுந்தரராஜன் கர்நாடக இசைக்காக பாடுவர், பி பி ஸ்ரீனிவாஸ் ஹிந்துஸ்தானி இசைக்காக பாடுவர். கர்நாடக இசைக்காக வாயசைத்து நடித்தவர் சிவாஜி, ஹிந்துஸ்தானி இசைக்காக வாயசைத்து நடித்தவர் திக்குறிசி சுகுமாரன் நாயர். உலகின் முதல் இசை தமிழ் இசையே, இந்த பாடல் கேட்டிருப்பீர்களே. இந்த பாடல் காட்சியில் ஹிந்துஸ்தானி இசையை இசைப்பவர் திரைப்படத்தில் திக்குறிசி சுகுமாரன் நாயர், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தார் அவருக்காக. மற்றும் மாஸ்டர் ரகு, மாஸ்டர் சேகர், ஸ்ரீவித்யா, லக்ஷ்மி, சுகுமாரி, ராஜஸ்ரீ, ராகவன் என்று வி எஸ் ராகவனை கூறவில்லை, மலையாளத்தில் ஒரு ராகவன் இருந்தார். தமிழில் இருந்தவர் வி எஸ் ராகவன், நல்லதொரு குணச்சித்திர நடிகர், அப்பா வீடத்தில் எல்லாம் பல திரைப்படங்களில் நடித்தவர். இன்னொரு நடிகர் இருந்தவர் வீர ராகவன் என்று, அவர் வேறு. இவர் மலையாள ராகவன். கே பாலாஜி, ராணி சந்திரா, அதான் சிவகுமாருடன் பத்ரகாளி திரைப்படத்தில் நடித்தவர் ராணி சந்திரா. ஆர் எஸ் மனோகர், இலங்கேஸ்வரன் நாடகம் மிகவும் புகழ் பெற்றது, ராவணனாக நடித்து மேடியேறிய நாடகம், 1000 தடவைகளுக்கு மேல் மேடியேறிய நாடகம் ஆர் எஸ் மனோகர். இலங்கேஸ்வரன் என்றால் ஆர் எஸ் மனோகர் தான் ஞாபகத்திற்கு வருவார். மலையாள நடிகர் மது, இந்த திரைப்படத்தில் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜனும் பாடல் காட்சியில் நடித்திருக்கின்றார் நேரடியாக. தீபா, பேபி சுமதி மற்றும் பலரும் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை கேட்ட பாடலை பாடிய குரல் கே ஜே ஜேசுதாஸ். பி சுப்பிரமணியன் தான் திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் என்று கூறியிருந்தேன் அல்லவா. அவர் பொதுவாக காதல் மன்னன் ஜெமினி கணேசனை வைத்துத்தான் அதிகமான படங்களை இயக்கியிருக்கின்றார். உதாரணமாக சுவாமி ஐயப்பனில் ஜெமினி நடித்திருக்கின்றார். அதே போல மலைநாட்டு மங்கை என்ற திரைப்படம், குமார சம்பவம் என்ற ஒரு திரைப்படம் 69 வெளியானது, ஜெமினி பத்மினி நடித்திருப்பார்கள். ஆமாம், ஐயப்பன் என்று பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஐயப்பன் யார் என்றால் ஒரு இந்து கடவுள். ஐயப்பன் வழிபாடு கூட கேரளா, தமிழ்நாடு, இலங்கையில் கூட இன்றும் நிலவி வருகின்றது. இங்கு இந்த ஐயப்பன் முக்கிய வழிபாட்டு தலம் சபரிமலை. அது எங்கு இருக்கின்றது சபரிமலை என்றால், கேரளாவில் அந்த மேற்கு மலை தொடரில் இருக்கின்றது. மகிஷி என்று ஒரு அரக்கி, அதாவது மகிஷாசுரன் என்ற அரக்கனின் தங்கை, அந்த மகிஷி என்ற கொடூர அரக்கியை கொன்றபின் சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடம் சபரிமலை என்று கூறப்படுகிறது. 18 மலைகளுக்கு இடையே சபரிமலை அமைந்துள்ளது. உங்களில் சிலர் அங்கு யாத்திரை சென்று தரிசித்து வந்திருக்கலாம். அப்படி என்றால் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஐயப்பனின் மந்திரம் சுவாமியே சரணம். மந்திரங்கள் ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய நமக, சிவாய நமவோம், நமசிவாய, ஓம் சரவண பவ, ஸ்ரீராமஜெயம், எல்லாம் மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்களை உச்சரித்தால் நற்பலன்கள் கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம். ஐயப்பனின் மந்திரம் சுவாமியே சரணம். ஐயப்பனின் ஆயுதம் வில். அது மாத்திரமல்ல, இந்த ஐயப்பனின் தாய் தந்தை யாரென்றால், தந்தை சிவன், தாய் மோகினி. மோகினி விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறது. பார்த்தீர்களா, விஷ்ணு ஆண் தெய்வம் என்றாலும் மோகினி பெண். இவருடைய வாகனம், ஐயப்பனின் வாகனம் குதிரை, புலி, யானை, மகர விளக்கு
திருவிழா விமர்சையாக உலகமெங்கும் ஐயப்பன் விழாவாக கொண்டாடப்படுவதுண்டு. சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில் ஜேசுதாஸ் பாடிய கரகர பிரியா ராகத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் கரகர பிரியா ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைக்கப்பட்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் கரகர பிரிய ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல் இது. முதலில் பாடலை கேட்கலாமா?

இந்த பாடல் கேட்ட ஞாபகம் இருக்கின்றது தானே? ஆமாம், அப்படி என்றால் பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாமா? அந்த பாடல் 1955 கருப்பு வெள்ளையில் விஜயா வாகினி ஸ்டூடியோஸ் சார்பிலே நாகிரெட்டி சாணக்கியா அவர்கள் தயாரிப்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மிஸ்ஸி அம்மா. அந்த திரைப்படத்தில் பி. சுஷிலா கரகர பிரியா ராகத்தில் பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் எஸ். ராஜேஸ்வர ராவ், ராவ் என்று முடியும். அதிகமே தெலுங்கு இசையமைப்பாளராக இருந்தால் ராவ் என்று முடியும். நாகேஸ்வர ராவ் தெலுங்கு நடிகர், காந்தராவ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படியாக இருக்கும். அந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்திற்கு பாடல்களையும் வசனத்தையும் எழுதியவர் உங்களில் பலரும் அறிந்த மாபெரும் கவிஞரான தஞ்சை ராமையா தாஸ். பல கவிஞர்களின் முன்னோடியாக இருந்தவர் தஞ்சை ராமையா தாஸ். 1955 வெளியான தமிழ் திரைப்படம் மிஸ்ஸி அம்மா. இந்த திரைப்படம் 3 மொழிகளில் எடுக்கப்பட்டது. அடிப்படையில் இது ஒரு வங்காள மொழி நாவல். வங்காள மொழி என்றால் பெங்காலி. வெற்றி திரைப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம். தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகளில் ஜெமினிதான் கதாநாயகன். தெலுங்கு மொழியில் ஜெமினி அல்ல கதாநாயகன். தெலுங்கின் சூப்பர் ஸ்டார் என்.டி. ராமாராவ். தமிழில் சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். தெலுங்கிலும் சாவித்ரி, யமுனா நடிக்க. ஹிந்தி மொழியில் ஏற்கனவே கூறியது போல ஜெமினிதான் ஹீரோ. சாவித்ரியின் பாத்திரத்தில் ஹிந்தி மொழியில் நடித்தவர் ஹிந்தி மொழியின் பிரபல ஹீரோயின் மீனா குமாரி. யமுனா 3 மொழிகளிலும் நடித்தார் மற்றும் ஹிந்தி மொழியில் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான கிஷோர் குமாரும் நடித்திருந்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஹேமந்த குமார். 3 மொழிகளிலும் திரைப்படங்களை இயக்கியவர் ஜாம்பவான் எல். வி. பிரசாத். தமிழ், தெலுங்கு 2 மொழிகளுக்கும் இசையமைத்தவர் எஸ். ராஜேஸ்வர ராவ். சரி, இப்பொழுது தமிழ் திரைப்படத்தை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜெமினி, சாவித்ரி, யமுனா, கே. சாரங்கபாணி, எஸ். பி. ரங்காராவ், கே. ஏ. தங்கவேலு, எம். என். நம்பியார், ருஷ்யேந்திரமணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் ஒரு கர்நாடக இசைப்பாடல் அல்லவா? காட்சியிலே பரதநாட்டியம் ஆடியிருப்பார் நடிகை ஜமுனா. இந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் சாவித்ரிக்கு பதிலாக முதலில் பி. பானுமதி தான் நடித்தார். பின்பு பானுமதி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட அந்த படப்பிடிப்பு கால்ஷீட் என்று சொல்வார்கள், அதற்கு இவர் ஒத்துழைக்காத காரணத்தினால் பானுமதி நீக்கப்பட்டு பானுமதியை வைத்து எடுத்த காட்சிகள் எல்லாம் அகற்றப்பட்டன. அவருக்கு பதிலாக பின்பு சாவித்ரி நடித்தார். இந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்தின் இசையமைப்பாளரான எஸ். ராஜேஸ்வர ராவும் ஒரு நடிகர் தான், ப.
பலரும் இப்படி நடிக்கத்தான் வருவார்கள், பின்பு இசையமைப்பாளராக மாறிவிடுவார்கள். ஏன், MS விஸ்வநாதனை எடுத்து பாருங்கள், கண்ணகி திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடம், நடிக்கத்தான் வந்தார், அது தொடரவில்லை, பின்பு இசையமைப்பாளராக மாறிவிட்டார். கண்ணகி திரைப்படம் என்றால் உங்களுக்கு தெரியும், பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, MS சரோஜினி நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் கண்ணகி. அதிலே MS விஸ்வநாதன் மிகவும் சிறிய பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்கு வசனம் பாடல்கள் அத்தனை எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ். இந்த விஜயவாகினி திரைப்படங்கள் பலவற்றிலும் பணிபுரிந்திருக்கின்றார் தஞ்சை ராமையா தாஸ். அவர் ஒரு புலவர் என்பதை பலரும் அறியவில்லை. புலவர் பட்டமும் பெற்றுக்கொண்டவர், ஒரு ஆசிரியர், நல்லதொரு கதாசிரியர், பல திரைப்படங்களுக்கு கதை எழுதியவர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு சினிமா தயாரிப்பாளரும், லலிதாங்கி என்ற பெயரில் புரட்சி நடிகர் MGRஐ வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் தஞ்சை ராமையா தாஸ். பின்பு MGR நீக்கப்பட்டு அதே கதை, MGRன் கொள்கைகள் வேறுபட்டிருந்தன. தஞ்சை ராமையா தாஸ் கூறியது போல அவருடைய கதை கேட்டாற்போல் இவரால் அதிலே நடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் MGR நீக்கப்பட்டு அதே கதை பின்பு ராணி லலிதாங்கி என்ற பெயரில் மாற்றப்பட்டு அதிலே சிவாஜி நடித்தார் ஹீரோவாக. தஞ்சை ராமையா தாஸ் தான் லலிதாங்கியை தயாரிக்க தொடங்கியதும் அவர்தான். பின்பு MGRஐ நீக்கிவிட்டு ராணி லலிதாங்கி என்ற பெயரில் சிவாஜியும் பானுமதியும் நடித்தார்கள். படம் தோல்வி, பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது தஞ்சை ராமையா தாஸ் அவர்களுக்கு. ஒரு பட தயாரிப்பாளர் படும் அவஸ்தைகளை பார்த்தீர்களா? படம் வெற்றி பெற்றால் மன்னன், வெற்றி பெறாவிட்டால் நாடோடி என்று MGR கூறியது போல. TR மகாலிங்கம், மாபெரும் பாடகர், நடிகர், அவருடைய சொந்த படம் மச்சரேகை. முதலில் அதில்தான் பாட்டு எழுத தொடங்கியிருந்தார் தஞ்சை ராமையா தாஸ். 1950 80 மேற்பட்ட படங்களில் 500 மேற்பட்ட பாடல்களை புனைந்திருக்கின்றார் தஞ்சை ராமையா தாஸ். 25 படங்கள் வரையில் கதை வசனம் எழுதியிருக்கின்றார் தஞ்சை ராமையா தாஸ். மறைந்த பின்னர் இவரது படைப்புகளை இவருடைய குடும்பத்தாருக்கு 600,000 ரூபாயை ஊதியமாக வழங்கி அரசாங்கம், அதாவது தமிழக அரசு, பொது சொத்து ஆக்கியது, பொது உடைமை ஆக்கிக் கொண்டது. பாரதியாரின் படைப்புகளையும் அவ்வாறு இந்திய அரசு செய்தது. தஞ்சை ராமையா தாஸின் பட்டறையில் உருவானவர்தான் பிரபல கதாசிரியர் ஆரூர் தாஸ். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட சம்பவங்கள், சரித்திரங்கள், சங்கடங்கள், சாதனைகள் பலவும் எங்கும் எதிலும் எப்போதும். அந்த பாடல் மிசியம்மா திரைப்படத்தில் பி சுஷிலா பாடியது. பி சுஷிலாவின் ஆரம்பகால பாடல்களில் ஒன்று. பி சுஷிலா தமிழில் பெற்றதாய் என்ற திரைப்படத்தில் தான் முதன் முதலில் பின்னணி பாடத் தொடங்கியிருந்தார். பெண்டியாலா நாகேஸ்வர ராவ் என்ற இசையமைப்பாளர் இசையமைப்பில் AM ராஜாவுடன் டூயட். அந்த திரைப்படத்தில் ஏ நாகேஸ்வர ராவும் ஜி வரலட்சுமியும் நடித்திருந்தார்கள். அதுவும் 1953 தான். இது 1955 வெளியான திரைப்படம். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில்
கர்நாடக இசையின் கரகர பிரியாராகத்தை அடிப்படையாக வைத்து உருவான சில பாடல்களையும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது எல்லோருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 ஆம் ஆண்டு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில். ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்லாரீஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார் அவ்வளவு அழகாக அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள். அந்த காலங்களில் 60களின் நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 80க்குள் 76 வரை அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்லாரீஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில்
இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்லாரீஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிக

வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் ஐயன் மூர்த்தி, அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா? வரவேண்டும் மகாராஜா, வரவேற்கும் மதுரோஜா, வரவேண்டும் மகாராஜா, வரவேற்கும் மதுரோஜா. வல்லவனுக்கு விண்ணும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு உந்தன் பார்வை காரும்பு. வல்லவனுக்கு விண்ணும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு

வர வேண்டும் மகாராஜா, வர வேண்டும் மதுரோஜா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல் ஆரீஸ்வரி. பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70-ல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10-ஆம் பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர்

சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி. சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல், பி. சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா?

பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

மனது போலவே வாழ்வு கிடைத்தது, பார்க்கும் யாவையும் சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

இரவு போனது பொழுது விடிந்தது, எனது நெஞ்சிலே சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை கொலுங்கும் தங்கரதமே.

ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர். கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும் தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமாக இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இட்டை வரை இது நாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். ஷண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவர் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. ஓ, எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனிப்பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு தோற

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா அபூர்வமான பாடல்கள். இன்றும் உங்களுக்காக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம், திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜா ரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள், பெண் வாழ்வு தேவன் கோவிலே. ஆ,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி. சுஷீலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணி ஜெயராம் சில பாடல்கள் பாடினர். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும், அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி. மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குனர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்கம் என்று. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி. மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்கம் என்று திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து பி. மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம், சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள், ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிச மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வாணி ஜெயராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார் தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரதநாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலையும் இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75 ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில். மழைக்காலம் வருகின்றது, தென்மலர் தோட்டம் தெரிகின்றது,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலை செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல் ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல் கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில்.

மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்ல கிளியே,

முத்து மூக்குத்தியொழி அழகை முல்லை சிரிப்பில் தரும் பிள்ளைக்கனியே, முல்லை சிரிப்பில் தரும் பிள்ளைக்கனியே. அம்மா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷீலா பாடிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஒலித்த பாடலை யாத்தவர் வாலிப கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக்கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக்கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக்கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவீசர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷீலா பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74. பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக்கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா.

முல்லை மலர்களின் ஆராதனை, மூக்குத்தி பூக்களின்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி வி ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசை திலகம், கே வி மகாதேவன். எப்பொழுதுமே கே வி மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே வி மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே வி மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், எஸ் ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா? Mmm.

காதல் என் நெஞ்சை தொடும்போது என் தலைவன் வருகின்றான். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது, நடிகை ஜெயபாரதிக்காக. கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை, கர்நாடக இசை பாடகி, பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர், ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. கண்ணதாசன் எழுதியது, எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு உறவுகளை, நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். உறவுகளே, இன்றும் உங்களுக்காக காலத்தால் அழியாத கானங்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், நிறைந்த செய்திகளுடன் மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி வரப்பிரசாதம். முதல் பாடல் நினைக்கும் பொழுதே இனிக்கின்றது. நினைத்தாலே இனிக்கும் கானம். அப்படியென்றால் பாடினால் நீங்கள் பாடி பாருங்கள், ஆனந்தம் ஊற்றெடுக்கும். அதுவும் ஆபூகி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல். ஆபூகி ராகம் என்றால் 76 மேளகர்த்தா ராகங்களில 22வது மேளகர்த்தா ராகம் கரகர பிரியா, அதனுடைய ஜன்னியம்தான் ஆபோகி. அதில் ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் பஞ்சமம் மற்றும் நிஷாதம் இருக்காது. அப்படியான ஒரு ஸ்வரஸ்தானங்களை கொண்ட அழகான ஒரு ராகம் இது. ஆம், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆச்சரியப்படுவீர்கள் சொன்னால், மாலை இட்ட மங்கை, கவிஞர் கண்ணதாசனின் சொந்த திரைப்படம். அதாவது தன்னுடைய சொந்த செலவில் அவர் தயாரித்து தானே கதை வசனம் எழுதி, தானே பாடல்கள் அனைத்தையும் எழுதி இந்த திரைப்படத்தை வெளியிட்டார். கருப்பு வெள்ளையில் உருவானது மாலையிட்ட மங்கை. அந்த காலத்தில் பார்த்தால் டி ஆர் மகாலிங்கம், எம் கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா அவர்கள் வரிசையில் டி ஆர் மகாலிங்கம் ஆரம்ப காலங்களில் நடித்த திரைப்படங்கள் ஓஹோவென்று ஓடின. அதன் பின்னர் அவர் சொந்தமாக தன்னுடைய மகன் சுகுமார் பெயரில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் வாயிலாக பல திரைப்படங்களை தானே சொந்த செலவில் தயாரித்து அதிலே நாயகன் வேடம் பூண்டார்.
அதிகமான திரைப்படங்களை அவர் தயாரித்த அதிக திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் பாடகியும் நடிகையுமான எஸ். வரலட்சுமி. அந்த திரைப்படங்கள் அனைத்தும் தோல்வியை தழுவின. அவருடைய அந்த இமேஜ் குறைந்தே போய்விட்டது. ஆரம்ப காலத்தில் பார்த்தால் நந்தகுமார் படத்தில் அறிமுகமாகி அதன் பின்னர் நாம் இருவர் படம் எல்லாம் ஓஹோவென்று ஓடிய திரைப்படம், நாம் இருவர் வேதாள உலகம் என்று அந்த காலங்களில். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் அவருடைய குரலை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டும் என்றில்லை. விட்டுக்கட்டையில் பாடக்கூடிய பாடகர் என்றால் என்றளவும் டி ஆர் மகாலிங்கம் தான், அவர் ஒருவர் தான். பாகவதர் கூட, எம் கே தியாகராஜ பாகவதர் கூட அந்த அளவிற்கு அந்த ரேஞ்சில் பாடமாட்டார். மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இவரைத்தான் நாயகனாக ஒப்பந்தம் செய்தார். அப்பொழுது அவர் நொந்து போயிருந்த காலம். டி ஆர் மகாலிங்கம் கண்ணதாசன் ஒரு மோட்டார் வண்டியை கூட பரிசாக கொடுத்தார் இந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கும் போது. திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. டி ஆர் மகாலிங்கத்துக்கு ஜோடியராக திரையுலகின் அக்கா தங்கையான பண்டரிபாயையும் மைனாவதியையும் ஒப்பந்தம் செய்தார். இரண்டு நாயகியர் மற்றும் ராஜகோபால் மனோரமா இந்த திரைப்படத்தில் அறிமுகமானார். தொடர்ச்சியாக அவர் 1500 திரைப்படங்கள் வரையில் நடித்து சாதனை படைத்தார். பெண் சிவாஜி என பெயர் பெற்றார். நகைச்சுவை நடிகையாக ஆரம்பித்து குணச்சித்திர வீடங்களில் அசத்தியவர் பின்னாட்களில் மனோரமா. அக்கா தங்கையான பண்டரிபாயையும் மைனாவதியையும் ஒப்பந்தம் செய்தார். இரண்டு நாயகியர் மற்றும் ராஜகோபால் மனோரமா இந்த திரைப்படத்தில் அறிமுகமானார். தொடர்ச்சியாக அவர் 1500 திரைப்படங்கள் வரையில் நடித்து சாதனை படைத்தார்.

அவர்களது 97வது தயாரிப்பான கொஞ்சம் குமரி, அதில் நாயகன் ஆர் எஸ் மனோகர். அந்த திரைப்படம் சரியாக போகவில்லை. அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கும் போதுதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் காலமானார். ஆம், இது கண்ணதாசன் எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. திரைப்படத்தின் இயக்குனர் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ஜி ஆர் நாதன். திரைப்படத்திற்கு வசனம் பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசனே. ராகம் ஆ போகி என குறிப்பிட்டேன். பாடலை பாடிய குரல்கள் டி ஆர் மகாலிங்கமும் ஏ பி கோமலாவும். இவருடைய ரேஞ்சுக்கு ஏ பி கோமலாவால் பெண் குரல்கள் பொதுவாக அவ்வளவு ரேஞ்சை தொடாது. ஆகவே அதற்கு ஏற்றாற்போல உதாரணமாக ஏ பி கோமலா கீழ்சா அதில் பாடுகிறார் என்றார். இவர் மேல்சாவில் பாடக்கூடிய அளவிற்கு அவருடைய குரல் வளம், குரலின் தொனி, குரலின் தன்மை இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல பாட வைத்தார்கள் மெல்லிசை மன்னர்கள். இந்த பாடல் காட்சியில் டி ஆர் மகாலிங்கமும் பண்டரிபாயும். அடிப்படையில் பண்டரிபாய் ஒரு கன்னட நடிகை. வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் பின்னர் டி ஆர் மகாலிங்கத்திற்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன. டி ஆர் மகாலிங்கத்திற்கு இந்த திரைப்படத்தால் மறுவாழ்வு கிடைத்தது எனலாம். சரி, இப்பொழுது அந்த அழகான காதல் பாடலை ஆபோகி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல். ஏற்கனவே கூறியிருந்தேன், ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் பஞ்சமம் நிஷாதம் இருக்காது.

நான் நன்றியார் வருவார், அன்பே நான் நன்றியார் வருவார்,

ஏனில்லை என்றொருவர் அருகில் வந்தார். ஏனில்லை என்றொருவர் அருகில் வந்தார். முத்தம் எனக்கே என்றார் சொன்னார் தந்தார். பேசாமல் பேசுகின்ற வண்ணம்.

அந்த பாடல் 58ஆம் ஆண்டு கண்ணதாசன் ப்ரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. டி ஆர் மகாலிங்கத்துடன் அந்த பாடிய பெண் குரல் ஏ பி கோமலா. அபூஹி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல் அது. காட்சியில் டி ஆர் மகாலிங்கம், கண்டரிபாய். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. என்ன நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும்

நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. மறக்க முடியுமா தரும் அடுத்த பாடல் அந்த காலத்து குத்துப்பாடல், குத்தாட்டம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வண்ணக்கிளி. 1959 மாடர்ன் தியேட்டர் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியானது வண்ணக்கிளி. திரைப்படத்தை தயாரித்தவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம். திரைப்படத்தை இயக்கியவர் அவர் அல்ல, அவர் இயக்கக்கூடியவர். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் ரகுநாத். வண்ணக்கிளி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன். ஆனா மருதகாசி எழுதிய இந்த குத்தாட்ட பாடலை பாடிய குரல்கள் என் எஸ் கிருஷ்ணன் அல்ல, எஸ் சி கிருஷ்ணனும் பி சுஷீலாவும் குழுவினருடன். வண்ணக்கிளி திரைப்படத்தில் ஆர் எஸ் மனோகர், பி எஸ் சரோஜா, பிரேம் நஷீர், மைனாவதி, கள்ளப்பாட் நடராஜன், எம் சரோஜா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கள்ளப்பாட் ராஜபாட் இப்படி இருக்கின்றது. நாடக துறையிலே பிரதான பாத்திரமேற்று நடிப்பவர் ராஜபாட், வில்லன் வேஷங்களை போடுபவர் கள்ளப்பாட். அது அந்த நாடக துறையில் இருக்கக்கூடிய சொற்பிரயோகம். எம் சரோஜா இந்த பாடலில் நடனம் ஆடியிருப்பார். கள்ளப்பாட் நடராஜன் அழகாக நடனம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான நடன கலைஞர். எம் சரோஜா கே ஏ தங்கவேலுவின் மனைவி. இந்த பாடல் காட்சியில் அவர் தான் நடனம் ஆடியிருப்பார், குழுவினரும் ஆடியிருப்பார்கள் கள்ளப்பாட் நடராஜனுடன். இது ஒரு வெற்றி திரைப்படம் தான் வண்ணக்கிளி. எஸ் சி கிருஷ்ணன் என்ற ஒரு பாடகர், அவர் நாடக பலது அந்த காலத்திலே மேடை ஏறுவதுண்டு. பல நாடகங்களில், ஏராளமான நாடகங்களில் பாடியிருக்கின்றார் பல பாடல்களை. சினிமாவிலும் குறிப்பிட்ட சில அருமையான பாடல்கள், ஏ எல் ராகவன், சீர்காழி கோவிந்தராஜன் இவர்களெல்லாம் நகைச்சுவை பாடல்கள் பாடக்கூடியவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள். அந்த வரிசையில் எஸ் சி கிருஷ்ணனும் நகைச்சுவை பாடல்கள் அருமையாக பாடுவார். சரி, வண்ணக்கிளி திரைப்படத்தில் அந்த காலத்து குத்தாட்ட பாடலை இப்பொழுது உங்களுக்காக தருகின்றேன் என்றோ கேட்ட பாடல் எஸ் சி கிருஷ்ணன் பி சுஷீலா குழுவினருடன், மருதகாசியின் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பு. சித்தாட கட்டிக்கிட்டேன், சிங்காரம் பண்ணிக்கிட்டேன், மத்தாப்போ சுந்தரியொருத்தி மயிலாக வந்தாளாம். சித்தாட கட்டிக்கிட்டேன், சிங்காரம் பண்ணிக்கிட்டேன், மத்தாப்போ சுந்தரியொருத்தி மயிலாக வந்தாளாம். அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளாம், அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளாம். சித்தாட கட்டிக்கிட்டேன், சிங்காரம் பண்ணிக்கிட்டேன், மத்தாப்போ சுந்தரியொருத்தி மயிலாக வந்தாளாம். முத்தாத அரும்பெடுத்து முழுநீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாராம். முத்தாத அரும்பெடுத்து முழுநீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாராம். எத்தாக பேசி இளம் மனசை தொட்டானாம், எத்தாக பேசி இளம் மனதை தொட்டானாம். முத்தாத அரும்பெடுத்து முழுநீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானாம்.

அந்த கண்டாங்கி சேலைக்காரி கைகாரியாம், அந்த கண்டாங்கி சேலைக்காரி கைகாரியாம், அந்த கள்ளி அத்தானை கல்யாணம் பண்ணி கொண்டாளாம். சித்தாட கட்டிக்கிட்டே சிங்காரம் பண்ணிக்கிட்டே மத்தாப்போ சுந்தரியொருத்தி மயிலாக வந்தாளாம்.

அந்த முண்டாசுக்காரன் கொஞ்சம் முன்கோபியாம், ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சி கெஞ்சி நிற்பானாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி

0: பண்ணி கொள்ளுங்க, அதன் பின்னாலே என்னாகும் நீங்க சொல்லுங்க. அந்த ரெண்டோடு ஒன்னும் சேர்ந்து மூணாகுங்க, அதை கண்டு சந்தோஷம் கொண்டாடி பாட போறாங்க. முத்தாத அரம்பெடுத்து முழு நீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானாம். சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1959 மாடர்ன் தியேட்டர்ஸ் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றியடைந்த வண்ணக்கிளி. எஸ் சி கிருஷ்ணனும் பி சுஷீலாவும் குழுவினருடன் பாடிய அந்த பாடலின் கவிஞர் அனாமிருதகாசி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே வி மகாதேவன். மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோ அந்த காலத்தில் சேலத்தில் இருந்தது. மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் ஏபிஎம் மாடர்ன் தியேட்டர்ஸ், விஜயா புரொடக்ஷன்ஸ், ஜெமினி நிறுவனம், மறக்கவே முடியாத திரைப்படங்களை எல்லாம் தயாரித்த அதாவது சினிமா நிறுவனங்கள், தேவர் ஃபில்ம்ஸ், எப்படியானது ஒரு மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் இவையெல்லாம். சிட்டாடல் மறக்கவே முடியாத ஒரு நிறுவனம், சிட்டாடல் நிறுவனம், ஜெய்சங்கரை அறிமுகப்படுத்திய ஒரு நிறுவனம், அதன் அதிபர் யோசப் தாலியத். அப்படி எத்தனையோ. சரி, வண்ணக்கிளியில் எஸ் ஏ கிருஷ்ணன் பி சுஷீலா குழுவினர் பாடிய அந்த பாடல் காட்சியில் கள்ளப்பாட் நடராஜனும் எம் சரோஜாவும் குழுவினருடன் ஆடியிருந்தார்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். காலத்தால் அழியாத கானங்கள் பல, ஒலிக்க மறந்த பாடல்கள் பல, அனைத்தையும் உங்களுக்காக நிறைந்த செய்திகளுடன் அள்ளி வழங்கும் நிகழ்ச்சிதான் பழந்தமிழ் சினிமா பிரியர்களே உங்களுக்கான மறக்க முடியுமா நிகழ்ச்சி. இதோ எம்ஜிஆரின் இறுதிக்கால திரைப்படங்களில் ஒன்று. பெயரை நினைத்தால் அந்த பெயரிலேயே பணம் தெரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது. நவரத்னம் என்பது திரைப்படத்தின் பெயர். நவரத்ன கற்களை யோசித்து பாருங்கள், இப்படியான ஒரு விடயம். நவரத்ன கற்களை, நவரத்ன கற்கள் பதித்த மோதிரங்களை அணிந்தால் அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், நோய்கள் நீங்கும், நல்வாழ்வை பெறலாம் என்றெல்லாம் இருக்கின்றது, சாஸ்திரம் கூறுகின்றது, எண் சோதிடம் கூறுகின்றது. மாணிக்கம், புஷ்பராகம், மரகதம், முத்து, கோமேதகம், வைரம், நீலம், பவளம், வைடூரியம் என இந்த திரைப்படத்தின் நாயகியரின் பெயர்கள். 9 நாயகியர். எம்ஜிஆர் அதிலே தங்கம் என்ற பெயரில் வருவார். அந்த தங்கத்தில் இந்த 9 நவரத்னங்களையும் பதித்தால் எப்படி இருக்கும்? 9 பெண்களும் சம்பந்தப்படுவார்கள் எம்ஜிஆருடன். இப்ப நவராத்திரியில் சாவித்ரியுடன் 9 மாறுபட்ட சிவாஜி அதிலே ஒவ்வொரு பாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பார். சிவாஜி 9 மாறுபட்ட பாத்திரங்கள் கொண்ட சிவாஜி சாவித்ரியை சந்திப்பார் ஒவ்வொரு கட்டங்களில், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில். அந்த மாதிரி ஏ பி நாகராஜன் எத்தனை அற்புதமான திரைப்படங்கள் சிவாஜியை வைத்து. சில திரைப்படங்கள் தோல்வியை தழுவியதால் மனமுடைந்து நொந்து போயிருந்த காலம் ஏ பி நாகராஜன். அப்பொழுது எம்ஜிஆரை அணுகி தனக்கு ஒரு படம் நடித்து தர வேண்டும் என்று கேட்டபொழுது எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டார். எம்ஜிஆர் உதவும் நோக்கத்தில் அவருக்கு நடித்துக் கொடுத்த படம் இது. படம் 100 நாட்கள் ஓடவில்லை, தோல்வி என்றுதான் விமர்சனம் எழுதப்பட்டது. அந்த நேரத்தில் இது தோல்வியடைய ஏ பி நாகராஜனும் இறந்து விட்டார். ஆம், எம்ஜிஆர் டிமாண்ட் பண்ணாமல் நடித்த திரைப்படம். ஆம், சத்யா ஸ்டுடியோஸில் படப்பிடிப்பு நடைபெற்றது. படத்தில் ஹிந்தி பாடல் கூட உண்டு இருக்கின்றது. அதை எழுதியவர் பாலிவுட் லிரிசிஸ்ட் பி எல் சந்தோஷி. பாலிவுட் பாம்பே பட உலகம், ஹாலிவுட் அமெரிக்கா, இது பாலிவுட். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரின் திரைப்படமாக இருந்தாலும் இதில் டி எம் சவுந்தரராஜன் இந்த பாடலையும் பாடவில்லை என்பது சற்று வருத்தத்திற்குரிய விடயம்தான். ஆம், இதிலே 9 பாத்திரங்களை ஏற்று நடித்தார்கள் என்று கூறியிருந்தேன் அல்லவா. 9 நாயகியர், அவர்கள் யார் யார் என்றால், லதா, ஜெயசித்ரா, ஸ்ரீபிரியா, ஜெயா, சுபா, குமாரி பத்மினி, வைவிஜயா, பி ஆர் வரலட்சுமி, ஜரீனா பஹாப் போன்றோர். எஸ் வரலட்சுமி எம்ஜிஆரின் தாயாக நடித்தார். எம் என் நம்பியார் எம்ஜிஆரின் தாய் மாமனாக நடித்தார். இந்த திரைப்படத்தில் ஏ வி எம் ராஜன், புஷ்பலதா, தேங்காய் சீனிவாசன், பி எஸ் வீரப்பா போன்றோரும் நடித்திருந்தார்கள். கே கண்ணன். எப்படியாக, ஏ வி எம் ராஜன் எம்ஜிஆருடன் 2 திரைப்படங்களில் தான் நடித்தார். ஒன்று எங்கள் தங்கம், இன்னொன்று நவரத்னம். இந்த பாடல் ஒரு குறவர் பாடல், வாலி எழுதிய பாடல். நவரத்னம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன். இந்த பாடலை பாடிய குரல்கள் கர்நாடக சங்கீத வித்வான் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவும் வாணி ஜெயராமும். கர்நாடக சங்கீதம் பாடும் இவரை ஒரு குறவர் பாடலை பாட வைத்தார்கள். அந்த காலங்களில் எல்லாம் பார்த்தால் ஊரிரவு திரைப்படத்தில் எம் எல் வசந்தகுமாரியை ஒரு குறவர் பாடல் பாட வைத்தார்கள். ஏவிஎம்மின் தயாரிப்பான ஓரிரவு திரைப்படத்தில் கர்நாடக சங்கீத பாடகியான எம் எல் வசந்தகுமாரி, ஸ்ரீவித்யாவின் அம்மா, அவரை குறவர் பாடலை பாட வைத்த பொழுது அவர் விமர்சனத்துக்கு உள்ளானார், விமர்சிக்கப்பட்டார். இது டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவும் வாணி ஜெயராமும், காட்சியில் எம்ஜிஆரும் லதாவும். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த எம்ஜிஆரின் ஒரே ஒரு திரைப்படம் இதுதான். ஏற்கனவே இவர் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்த திரைப்படத்திற்கு இசையமைக்க போகின்றார் என்று அந்த காலத்தில் செய்திகள் வெளியானது. ஆனால் அந்த செய்தி பொய்யாகிவிட்டது. எம் எஸ் விஸ்வநாதன் தான் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆனார். ஆமாம், சரி, நீங்கள் யோசிக்கலாம் என்ன பாடல் என்று. இந்த திரைப்படம் 77 வெளியான ஒரு வண்ண திரைப்படம் தான். நவரத்னம் திரைப்படம் வெளியான 77 எம்ஜிஆரின் ஏனைய திரைப்படங்களாக மீனவ நண்பன் திரைப்படமும், அதிலே லதா நாயகி, இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படமும் வெளியாகின. இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்தில் நாயகியாக நடித்தவர் இதே கனியில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த ஹிந்தி நடிகையான ராதா சலூஜா. சரி, இப்பொழுது அந்த குறவர் பாடலை கேட்கலாமா? நவரத்னம் திரைப்படத்தில் வாலியின் பாடல், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல்.
1: குருவிக்கார மச்சானே, யோ குருவிக்கார மச்சானே, நம்ம கடவுள் சேர்த்து வச்சானே, குருவிக்கார மச்சானே, நம்ம கடவுள் சேர்த்து வச்சானே, கோழி கூவும் வரையில் கொண்டாட்டந்தாரையிலே, கோழி கூவும் வரையிலே கொண்டாட்டந்தாரையிலே, குருவிக்கார மச்சானே, யோ குருவிக்கார மச்சானே, நம்ம கடவுள் சேர்த்து வச்சானே, குருவிக்காரன் பொஞ்சாதே, ஹேய் குருவிக்காரன் பொஞ்சாதே, நான் குறவன் தாண்டி உன் ஜாதி, ஊசி கண்ண சுத்தாதே உடம்பு பூரா குத்தாதே, ஊசி கண்ண சுத்தாதே என் உடம்பு பூரா குத்தாதே, குருவிக்காரன் பொஞ்சாதே நான் குறவன் தாண்டி உன் ஜாதி. திருடராட்டம் குடிசைக்குள்ளே போன போல நுழைஞ்ச நீ, திருடனாட்டம் குடிசைக்குள்ளே போன போல நுழைஞ்ச, புருஷனாட்டம் மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க நிறைஞ்ச, இப்போ புருஷனாட்டம் மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க நிறைஞ்ச, ஓ சாமி ஓ சாமி, சும்மா கிடந்த உடம்புக்குள்ளே சூடு பிறந்ததென்ன, சும்மா கிடந்த உடம்புக்குள்ளே சூடு பிறந்ததென்ன, இந்த செம்மாங்குயிலை சேர்த்து அணைச்சு சின்ன இடையே பின்ன, இந்த செம்மாங்குயிலை

காடா முசேத்து வச்சானிய என்னத்த

பல்லே பொரியம் காவி பல்ல காட்டி காட்டி காரியத்த சொல்லு, காவி பல்ல காட்டி காட்டி காரியத்த சொல்லு. உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு, உன் உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு.

பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1977 முழுநீள ஈஸ்மன் கலரில் வெளியான நவரத்தினம். எம்ஜிஆரின் திரைப்படம். பாடலை பாடிய குரல்கள் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் வாணி ஜெயராம். காட்சியில் எம்ஜிஆரும் லதாவும். ஒலித்த பாடலின் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் வயலின் வித்வான் இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் இன்றைய நிகழ்ச்சியையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லி, இது திரைப்படத்தின் பெயர். 1964 கருப்பு வெள்ளையில் வெளியான திரைப்படம் அல்லி. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் என்றால், இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடமேற்று கதாநாயகனாக நடித்த இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் அவருடைய மனைவி ஆர் விஜயகுமாரி, சௌகார் ஜானகி, ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அல்லி திரைப்படத்தில். ஒலிக்கப் போகும் பாடலை பாடும் குரல்கள் எஸ்பி பொன்னுச்சாமி மற்றும் கே ஜமுனாராணி. எஸ்பி பொன்னுச்சாமி மற்றும் கே ஜமுனாராணி. திரைசித்திலகம் கே வி மகாதேவன் இசையமைத்த இந்த பாடலின் கவிஞர் ஆலங்குடி சோமு. எஸ் எஸ் ராஜேந்திரன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் தங்கரத்தினம். இப்படியாக அவர் சில திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார். பாடியிருக்கின்றார் சில திரைப்படங்களில். எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர் அவருடைய மனைவியான விஜயகுமாரி தான். தவிர கே ஆர் விஜயா, ஜெயலலிதா, லதா, அந்த காலங்களில் எல்லாம் தேவிகா, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சரோஜா தேவி, ஈவி சரோஜா, இப்படியாக பலரும் அந்த காலங்களில் நடித்திருக்கின்றார்கள். நடிக்கவில்லை என்றில்லை. கே ஆர் விஜயா எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக நடித்த திரைப்படம் கை கொடுத்த தெய்வம். ஜெயலலிதா எஸ்எஸ்ஆருடன் இணைந்து நடித்த படம், அதில் விஜயகுமாரியும் நடித்திருந்தார். மணிமகுடம். தேவிகா நடித்திருக்கின்றார். வானம்பாடி மறக்கவே முடியாது. எஸ்எஸ்ஆரும் தேவிகாவும் நடித்த திரைப்படம் அது. ராஜசுலோச்சனா நடித்திருக்கின்றார். எம் என் ராஜம் நடித்திருக்கின்றார். லதா நடித்த திரைப்படம் இரட்டை மனிதன். சரி, இப்படியே கூறலாம். இந்த பாடலை எஸ்பி பொன்னுச்சாமியும் கே ஜமுனாராணியும் பாடியிருக்கின்றார்கள். பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் அவருடைய மனைவியான புஷ்பலதாவும். ஒலிக்க மறந்த பாடல் இது. அந்த காலங்களில் மிகவும் பிரபலம். அழகான ஒரு மெலடி. இந்த பாடலின் பெண் பாடகியான கே ஜமுனாராணி ஆந்திராவில் பிறந்தவர். 6000 பாடல்கள் வரையில் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், சிங்கள மொழிகளில் எல்லாம் பாடியவர். இவருடைய 7வது வயதில் தெலுங்கில் 1946 வெளியான தியாகையா என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் பாடினார். அந்த திரைப்படம் சித்தூர் வி நாகையா என்றொரு குணச்சித்திர நடிகர், அவர் தானே தயாரித்து இசையமைத்து நடித்த திரைப்படம். தமிழில் என்றால் வளையாபதி, முத்துகிருஷ்ணன், சௌகார் ஜானகி நடித்த திரைப்படம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி வெளியானது 1952. அதிலே மொடர்ன் தியேட்டர்ஸ், அது மொடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த திரைப்படம். இசையமைப்பாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி. அதிலே பாடியிருந்தார் டிஎம்எஸ் உடன் இணைந்து 2 பாடல்கள். நல்லது.
அல்லி திரைப்படம். அதில் இடம்பெற்ற பாடல் 64 வெளியானது. ஆலங்குடி சோமு பாடலாசிரியர், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன், எஸ் பி பொன்னுச்சாமி, கே ஜமுனாராணி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் புஷ்பலதாவும். என்ன பாடல் என்றுதானே யோசிக்கின்றீர்கள்? இப்பொழுதும் பாடலை தருகின்றேன். அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு, முந்திவிடும் முன்னாலே ஓடிவா, முந்திவிடும் முன்னாலே ஓடிவா. அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு.

பருவ கோலம் பழகட்டும், அன்பு என்னை ஆளட்டும், அமைதி அங்கு வாழட்டும், இன்ப மேகம் பொழியட்டும், இதய பூமி கொளிரட்டும், அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு.

குங்கும இதழ்கள் மலரட்டும் மலரட்டும், அதில் கொஞ்சிடும் புன்னகை தவழட்டும் தவழட்டும். மங்கள இசைகள் முழங்கட்டும் முழங்கட்டும், எனக்கு மனைவி பெருமை வழங்கட்டும் வழங்கட்டும். அந்தி மலர் பூத்திருக்கு, ஆசை மனம் காத்திருக்கு.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1964 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அல்லி. திரைப்படத்தை தயாரித்து இயக்கி இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தவர் இலட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன். எஸ்பி பொன்னுச்சாமியும் கே ஜமுனாராணியும் பாடிய அந்த பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் புஷ்பலதாவும். ஆலங்குடி சோமு எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா என்றும் போல, இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். காலத்தால் அழியாத கானங்கள் என்றும், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் இன்றைய நிகழ்ச்சியையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா பிரியர்களுக்கான ஒரு வரப்பிரசாத நிகழ்ச்சி. ஜெயசிம்மன் தெலுங்கில் வெளியானது, தமிழிலும் டப் செய்யப்பட்டது. ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார், ஆந்திர மக்கள் இவரை கிருஷ்ண பரமாத்மா என்ற வடிவத்தில் தான் பார்க்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். என் டி ராமராவ் ஆந்திர முதலமைச்சராக இருந்தவர், அவர் கதாநாயகன். அவருடன் இணைந்து அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி அந்த காலத்து கனவு கன்னி, அந்த காலத்து ஆண்களின் கனவு கன்னியாக இருந்தவர். இன்னமும் சொல்ல போனால் டி ஆர் ராஜகுமாரி முதல் கனவு கன்னி, அடுத்தவர் இவர்தான். அந்த அளவிற்கு அழகாக இருப்பார், திரையில் ஜொலிப்பார், பளிச்சென இருக்கும் அவருடைய முகம். மற்றும் ஹிந்தி நடிகை வஹிதா ரஹமான், எஸ் பி ரங்கா ராவ் மற்றும் பலரும். ஜெயசிம்ஹா அந்த திரைப்படம் தமிழில் டப் செய்யப்பட்டது, ஜெயசிம்மன் என்ற பெயரில். 1955 கருப்பு வெள்ளையில் ஜெயசிம்மன் திரைப்படத்தின் இயக்குனர். தமிழில் பல திரைப்படங்களை இயக்கிய டி யோகானந்த். தஞ்சை ராமையாதாஸ் இந்த பாடலின் கவிஞர், அந்த காலத்தில் பிரபலமான கவிஞர்களில் இவரும் ஒருவர் அல்லவா. தஞ்சையை புறப்படமாக கொண்டவர், தஞ்சாவூர். கோவை, கோயம்புத்தூர் இந்தியாவில், கோயம்புத்தூர் அதுதான் கோவை, கோவை சரளா. இலங்கையிலும் கோவை இருக்கின்றது, கோப்பாய். கோப்பாயை சுருக்கமாக கோவை என்பார்கள். மற்றது கொவ்வை, கொவ்வை காய், கொவ்வை பழம், அது வேறு. தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய பாடலின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. இந்த பாடலை பாடிய குரல்கள் தெலுங்கில் 25 வருடங்களுக்கு மேல் கண்டசாலாவும் பி சுஷிதாவும் பாடிய ஜோடி பாடல்களை யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியவில்லை. 25 வருடம் அங்கே கண்டசாலா சுஷீலா ஆட்சி, தமிழில் டிஎம்எஸ் பி சுஷீலா ஆட்சி அப்படி. ஆனால் இந்த பாடலை பி சுஷீலா கண்டசாலாவுடன் பாடவில்லை. கண்டசாலாவுடன் இந்த பாடலை பாடிய குரல் நடிகையும் பாடகியுமான ஆர் பால சரஸ்வதி தேவி. காட்சியில் என் டி ராமாராவும் வஹிதா ரஹ்மானும். தெலுங்கு படம் பெருவெற்றி பெற்றது, ஜெயசிம்ஹா. அந்த அளவிற்கு தமிழுக்கு டப் செய்யப்பட்ட ஜெயசிம்மன் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாடலை பாடிய, அதாவது கண்டசாலாவுடன் பாடிய பெண் பாடகியான ஆர் பால சரஸ்வதி தேவிதான் தெலுங்கு பட உலகின் முதல் பின்னணி பாடகி, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் இன் தெலுங்கு சினிஃபீல்டு. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான டி வி ராஜு,
தெலுங்கு மொழியில் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் தமிழில் குறைவுதான். குறிப்பிட்டு உங்களுக்கு சில திரைப்படங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கனிமுத்து பாப்பா, ராணி யார் குழந்தை, இந்த திரைப்படங்களின் இசையமைப்பாளரும் டி வி ராஜு அவர்களே. கண்டசாலா ஆர் பால சரஸ்வதி தேவி பாடிய பாடல், 1955 கருப்பு வெள்ளையில் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு டப் செய்யப்பட்ட ஜெயசிம்மன் திரைப்படத்தில் தஞ்சை ராமியாதாஸ் எழுதிய பாடலின் இசையமைப்பாளர் டி வி ராஜு.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1955 தெலுங்கில் வெளியான ஜெயசிம்ஹா என்ற தெலுங்கு திரைப்படம் தமிழுக்கு ஜெயசிம்மன் என்ற பெயரில் 1955 கருப்பு வெள்ளையில் வெளியானது. என் டி ராமராவ், ஹிந்தி நடிகை வஹீதா ரஹ்மான் பங்கு பற்றிய அந்த பாடல் காட்சியில் அந்த பாடல் காட்சியில் ஒலித்த அந்த பாடலை எழுதியவர் தஞ்சை ராமையாதாஸ், பாடலுக்கு இசையமைத்தவர் டி வி ராஜு, பாடலை பாடிய குரல்கள் கண்டசாலா மற்றும் ஆர் பாலசரஸ்வதி தேவி. தமிழில் அருமையான சில பாடல்களை பாடிய அற்புதமான பாடகிதான் ஆர் பாலசரஸ்வதி தேவி. அதே போலத்தான் கண்டசாலாவும். அவர் தெலுங்கு திரைப்படங்கள் ஏராளமானவற்றிற்கு இசையமைத்தும் இருக்கின்றார். அந்த காலங்களில் பார்த்தால் விஜயா புரொடக்ஷன்ஸ் எடுத்த பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், மாயா பஜார், பாதாள பைரவி, மறக்கவே முடியாத திரைப்படங்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான அந்த காலத்து பாடல்கள், காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ இந்த பாடல், இது ஒரு நகைச்சுவை திரைப்படம்தான். முதலில் நாடகமாக மேடையேறியது, பின்பு திரைப்படமாக எடுத்தார்கள். நாடகம் மட்டும் வெற்றி பெறவில்லை, திரைப்படமும் வெற்றி பெற்றது. சிவாஜியுடன் ஜெயலலிதா ஜோடியாக நடித்த முதல் திரைப்படம். இப்பொழுது கண்டுபிடித்து விட்டீர்களா? சிவாஜியுடன், அதாவது சிவாஜி நடித்த திரைப்படங்கள் என்றால் முதலில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அதன் பின்னர் கந்தன் கருணை போன்ற திரைப்படங்களில் ஜெயலலிதா நடித்தார், சிவாஜிக்கு ஜோடியாக அல்ல. இந்த திரைப்படத்தில் தான் முதல் சிவாஜிக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்தார். 68ஆம் ஆண்டு சித்திரை வருடப்பிறப்பு வெளியீடாக இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. கருப்பு வெள்ளையில் வெளியானது, நாடகமாக மேடையேறியது. கலாட்டா கல்யாணம், எத்தனை பேரின் திருமணங்கள், கல்யாணம், கலாட்டா கல்யாணம் ஆகியிருக்கின்றது. கலாட்டாவில் ஆரம்பித்து திருமணத்தில் முடிந்துவிடும் எப்படியோ. நாடகமாக சித்ராலயா கோபு, ஸ்ரீதர் இவர்களின் நாடகம்தான் இது. ஸ்ரீதரோடு பயணித்தவர் தான் சித்ராலயா கோபு. சித்ராலயா ஸ்ரீதரின் சொந்த தயாரிப்பு நிறுவனம். ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன், ஸ்ரீதர் அவர்கள் சித்ராலயா என்னும் நிறுவனத்தை சொந்தமாக ஆரம்பித்து அதன் வாயிலாக முதன் முதலில் அவர் தயாரித்த திரைப்படம் என்றால் அது தேன்நிலவு. ஸ்ரீதர் இயக்கிய முதல் திரைப்படம் கல்யாண பரிசு. அதற்கு முன்னர் அவர் திரைப்படங்களுக்கு கதை வசனம் மாத்திரம் எழுதி கொண்டிருந்தார். பின்னாட்களில் எத்தனையோ பல வெற்றி திரைப்படங்களை, சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கிய, சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்று கூறப்படும் சி வி ராஜேந்திரன் இயக்கிய முதல் சிவாஜியின் திரைப்படம் இதுதான், கலாட்டா கல்யாணம். திரைக்கதை சித்ராலயா கோபு, இசை MS விஸ்வநாதன், இந்த பாடலின் கவிஞர் வாலி. இந்த திரைப்படத்தில் பார்த்தால் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருப்பார்கள். சிவாஜி கணேசன், ஏவிஎம் ராஜன், நாகேஷ், ஷோ, கே ஏ தங்கவேலு, வி கோபாலகிருஷ்ணன், மாலி என்ற ஒரு நடிகர், வி எஸ் ராகவன், செந்தாமரை, ஜெயலலிதா, ஜோதிலட்சுமி,
மனோரமா, குமாரி சச்சு, எம் எஸ் சுந்தரிபாய், ராஜேஸ்வரி என்ற நாட்டிய நடிகை, சீதா லட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். பார்த்தீர்களா, ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தார்கள். பக்தி திரைப்படங்களைப் போல, சரித்திர கதை திரைப்படங்களைப் போல, இது ஒரு நகைச்சுவை திரைப்படம். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பி என் சுந்தரம். பி என் சுந்தரம் என்று நினைக்கும் பொழுது அந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்தை மறக்க முடியுமா? அவருடைய ஒளிப்பதிவு, ஒரு வியட்நாம் வீடு, பி என் சுந்தரத்தின் ஒளிப்பதிவு, கேமராமேன், ஒரு தங்கப்பதக்கம், ஆயிரம் ஜென்மங்கள், இப்படியாக பல திரைப்படங்களை, அந்த திரைப்படங்களில் சினிமேட்டோகிராஃபராக, கேமராமேனாக பணியாற்றியவர் பி என் சுந்தரம். இன்னொரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும், இந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான பி என் சுந்தரம் அவர்களுக்கு 1968 சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது கிடைத்தது. எந்த திரைப்படத்தில் தெரியுமா? ஈவிஎம் தயாரித்து சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த சிவாஜியின் 125வது திரைப்படமான உயர்ந்த மனிதன். அந்த திரைப்படத்தில் இவருடைய சிறந்த ஒளிப்பதிவிற்காக விருது கிடைத்தது பி என் சுந்தரம் அவர்களுக்கு. ஆமாம், நல்லது உறவுகளே, கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் இந்த பாடல் காட்சியிலும் பலர் பங்கு பெற்றுவார்கள். 4 பேர் பாடிய பாடல் அல்லவா? டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா, எல்லாரீஸ்வரி, 4 பேர் பாடிய பாடல். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், மாப்பிள்ளைகள் செலவு செய்ய மாமனார்தான் வரவு வைக்க,

எங்கள் கல்யாணம் கலாட்ட கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்ட கல்யாணம். டங் நாளை மணமேடை மாலைகள் வழங்காதோ, நாளை மணமேடை மாலைகள் வழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேளங்கள் முழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேள

மாமியார்தான் மை எழுத மாப்பிள்ளைதான் கண் விழிக்க கண்ணாடி பார்த்து கொள்வாராம். தெருவெல்லாம் ஊர்வலமாம், ஊர்வலத்தில் வானங்களாம், எல்லோரும் வாழ்த்து சொல்வாராம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு ஹே ஹே, டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு ஹே ஹே, டு டு டு டு டு டு டு டு டு டு டு டு. 10 16 பிள்ளைகள் பெறலாமோ, 10 16

திருப்பதியில் மணமுடிக்க உருப்படியாய் வாழ வைக்க எப்போதோ வேண்டிக் கொண்டாராம். மாப்பிள்ளைகள் வீடு வந்து மாமனுக்கு விடை கொடுக்க சந்நியாசம் வாங்கிக் கொள்வாராம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1968 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான கலாட்டா கல்யாணம். டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடலின் கவிஞர் வாலி. மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அந்த திரைப்படத்தை இயக்கியவர் சி வி ராஜேந்திரன். நகைச்சுவை திரைப்படமான இதன் திரைக்கதையை எழுதியவர் சித்ராலயா கோபு. சிவாஜியுடன் ஜெயலலிதா ஜோடியாக நடித்த முதல் திரைப்படமான இது 1968 சித்திரை வருடப்பிறப்பு வெளியீடாக திரையிடப்பட்டது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், காலத்தால் அழியாத கானங்கள், அபூர்வமான பாடல்கள் பலதை நிறைந்த செய்திகளுடன் உங்களுக்காக வழங்கியதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை இங்கு படைப்பதற்கு வசதி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க. அந்த சிங்கிள் பேரண்ட், ஆனால் சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? ஸோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு கலங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும்போது சில பேரை கேட்டேன் ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதோ வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் இந்த அம்மாதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
3: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு. அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தா லிவிங் டுகெதர் தான். இப்ப புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர். இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாக்கா இது வர்றது என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? ஸோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சல்னா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும், எடுத்துக்குவான்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசை ஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 ஆண்டு வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.